ஆண்டவரே, கிருபையா எங்களை கூட்டி சேர்த்தீர், கிருபையா எங்களை நடத்தினீர், கிருபையா எங்களுக்கு உதவி செய்தி. உம்முடைய கிருபை மேலானது, உமக்கு நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தியிருக்கிறார், ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார், அதிசயமாக நடத்தியிருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா, கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்?

ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். சிறுவை ஜனங்களுக்கு சொன்னாரு, 40 வருஷம் உன்ன வனாந்திரத்துல நான் நடத்தினேனே, அதை நினைத்து பாருன்னு சொன்னார்.

என்று சொல்கிறார் பாருங்கள். இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒரு குறைவையும் வைக்காதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஒரு குறைவையும் சந்திக்காதபடிக்கு குறைவானதை எல்லாம் ஒழித்து போட்டு நிறைவானதை தேவன் நமக்கு தந்தார். நிறைவானவர் நம்முடைய வாழ்வில் வந்தபோது குறைவானதெல்லாம் ஒழிந்து போய்விட்டது. நிறைவான ஆசீர்வாதம்

ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். விலகாத தேவ கிருபை நமக்கூடவே இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறது. சொல்ல போகிறோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகாமல் இருந்ததே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எங்களை விட்டு விலகாததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அந்த கிருபை எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மள நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது என்று எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.

இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு மாறி போகிறது. மாறாத இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குகள் உண்மை உள்ளது. அவர் வார்த்தைகள் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மாறாத தெய்வமாயிருக்கிறார். ஆமென். நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராயிருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத அற்புதத்தை அவர் நமக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், நீர் எனக்காக எல்லாம் செய்கிற ஆண்டவர். ஆமேன் ஆமேன். மனிதன் செய்கிறானே இல்லையோ, நீர் எனக்காக செய்கிறீர். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமேன். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்ய நீர் விரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீர் உதவி செய்கிற ஆண்டவர். எந்த மனிதனும் செய்ய முடியாத உதவி உம்மிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது ஆண்டவர். எனக்கு ஒருத்தாசை பரலோகத்தில் இருந்து வருகிறது. எனக்கு உதவி பரலோகத்திலிருந்து வருகிறது. எனக்கு நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறது.

போதும் என்பதல்ல, படிப்பு போதும் என்பதல்ல, பணம் போதும் என்பதல்ல, எனக்கு இயேசு போதும். அவர் இருந்தால் இதெல்லாம் வரும், அவர் இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு இயேசு போதும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. படுகுழியில கிடந்த என்னை தூக்கி எடுத்த இயேசு போதும். என் பாவங்களுக்காய் சிலுவையிலே தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுத்த இயேசு எனக்கு போதும். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே, எனக்காக கிரயம் செலுத்தினாரே, சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, அந்த இயேசு எனக்கு போதும். என்னை வாழ வைக்கிற இயேசு போதும், என்னை உயர்த்தி வைக்கிற இயேசு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதுமானவர். ஒவ்வொரு நாளும் அப்படியே நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 6:24 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 24, 25, 33 இந்த காரியங்கள் நாம் வாசித்தோம் என்றால் நிச்சயமாக இதனுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது என்பது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. யாரையாவது ஒருத்தரை பற்றி கொண்டு ஒருத்தரை சிநேகிக்க வேண்டி வரும். ஏனென்றால் 2 எஜமானும் ஒரே டைம்ல வேலை விட்டாங்கனாக்க நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். அதே போலதான் இன்றைக்கு 2 எஜமான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இங்கு தேவனாகிய ஆண்டவரையும் பிசாசையும் ஆண்டவர் குறிக்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று. ஒருவேளை நாம பிசாசு ஊழியம் செய்யும் போது ஆண்டவரை அசட்டை பண்ண நேரிடும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது பிசாசை நாம அசட்டை பண்ண நேரிடும். அன்பாலே நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம், யாரை சிநேகிக்கிறோம்? ஆண்டவர் அதாவது தெளிவாக சொல்கிறார், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்று சொல்கிறார். இங்க வந்து பிசாசை ஆண்டவரை மென்ஷன் பண்ணல. உலக பொருள் தான் பிசாசினுடைய கிரியையாக இருக்கிறது. உலக பொருளால தான் இன்னைக்கு காமிச்சு சோதனையை ஆண்டவருக்கே கொடுத்தான். மத்தேயு 4 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உபவாசம் இருந்து 40 பசியோடு வரும்பொழுது உலக பொருளாகிய காட்டி நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 40 மாத்திரம் ஒருத்தனும் பிழைக்கிறது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையினால தான் அவனும் பிழைப்பான் என்று. இப்போ உலக பொருளை குறித்து நாம் கவலைப்படுவதாக இருக்கிறோம், உலக பொருளுக்காக நாம் ஊழியம் செய்வதாக இருக்கிறோம், உலக பொருளை சேர்ப்பதற்காக அல்லது அதை நாம் அடைவதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பாலே இங்கு நாம் சிந்தித்து பார்க்கிறது என்னவென்றால், உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த வார்த்தை அப்படியே கண்டினியூஷன்ஸ்ல ஆகையால் பாருங்க, இந்த 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாள் கூடாது என்று சொல்லிட்டு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படுகிறேன். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் அநேகருடைய கவலை என்னன்னாக்கா, என்ன சம்பாதிக்கிறது, என்ன ஆச்சு, ஐயோ இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குதே, இப்படி நமக்கு வருமானம் இல்லையே, என்ன சாப்பிட போகிறோம், எப்படியாக நம்ம பிள்ளைகளை நம்ம கரை சேர்க்க போகிறோம்னு கவலை இன்றைக்கு பிசாசுடைய டூல்ஸாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி நாம். இந்த கவலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது பிசாசுக்கு. லேசாக கவலை கொடுத்துட்றான், எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, வாலிபத்தை குறித்து, மற்ற காரியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, இப்படி ஒரு எதையாவது ஒரு குறித்து கவலையை கொடுத்து நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு 2 பேருக்கும் ஊழியம் செய்யும்படியான ஒரு கிரியையை உண்டு பண்ணுகிறான். அதனால நம்ம அதனால தான் உஷாராகணும்னு இந்த தொடர்ச்சியாக அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா 34 வரைக்கும் இந்த 34 நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்னு இந்த ஆண்டவர் சொல்கிறார். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் அந்தந்த நாள் அதன் அதன் பாடுகள் போதும் என்று சொல்கிறார். இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, நீ தேவனை ஏற்றுக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டுடைய சித்தத்தை செய்யாமல் பிசாசுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, ஆகாயத்தை பறவை பாரு, அது உழைக்கிறது இல்லை, நூக்கிறது இல்லை, அதையும் நான் பிழைப்பூட்டுறேன், ஒன்று நான் பிழைப்பூட்ட மாட்டேனான்றாரு. கவலைப்படுறதுனால உங்களில் எவன் ஒரு சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்னு சொல்கிறாரு. நிச்சயமாக கூட்ட முடியாது, குறைக்க வேணாம் முடியும். கவலைப்பட்டு இளைச்சவனாக இருக்கிறானோஞ்சி உப்புணவன் எவனும் இல்லை. அதனால இன்னைக்கு நாம் எதுக்காக கவலைப்படுறோம், உடைக்காக கவலைப்படுறோம். இப்போ கிறிஸ்மஸ் காலம் வந்து போச்சு, ஐயோ அந்த ட்ரெஸ் எடுக்கணும், இந்த ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு அப்பா அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, இப்படி கவலையெல்லாம் நம்மளுடைய காரியங்கள்லாம் எதன் மேலே இருக்கிறது பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு காரியம்தான், அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அங்காணிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்று 32 சொல்கிறார். இதில் முக்கியமான காரியம் என்னென்னா 33 தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம், இந்த உலக பொருள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அன்பானில் இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். நிச்சயமாக பிசாசு கொடுக்குற அந்த கவலைக்குள்ளே அந்த காரியத்துக்குள்ளே நம்ம செல்லவே மாட்டோம். நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற அந்த காரியத்தில் நாம் நிச்சயமாக அதை ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் நாளைக்கு சொல்கிறேன். இந்த நாளிலே இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற காரியத்தையும், இந்த ரெண்டு எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்யாதபடிக்கு எப்படி இருக்க முடியும் என்பதையும் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்னு சொல்லும்போது நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் எதிர்காலத்தை குறித்து தான் கவலைப்பட்டுருக்குறோம். அன்பானிலே இப்படி கவலை நம்ம பட்டாலே போச்சு, ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிறோம், பிசாசுக்கும் ஊழியம் செய்கிற மாதிரி தான் அது. அதனால் நாம் கவலைப்படாதவர்களாக இருந்து 31வது வசனத்தில் சொன்னப்பட்டது போல எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். இவள் எல்லாம் அங்காணிகள் தேடுகிறாரு, அவங்க ஆண்டவர் அறியாதவன் தேடுறான். இவெல்லாம் உங்களுக்கு தேவை வேண்டியவை என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறாங்க. அன்பானிலே அதை செய்வோம், நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை எல்லாவித கவலையிலிருந்து விடுதலை தருவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் ஆண்டவரே உலக பொருளை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற நாங்களும் ஆண்டவரே இனி அப்படியாக இல்லாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படியாக உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதனுடைய ஆழமான சத்தியத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் தியானித்து இதனுடைய ஆண்டவரே காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படியாக வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க உமக்கு மட்டுமே ஊழியம் செய்ய நாங்கள் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே, ஆமென்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் அதனுடைய 38 வசனம். முன்னெடுப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை கிடையாது. இவனுடைய நிலைமை என்பது வேதனையான நிலைமைதான், சற்று பரிதாபமான நிலைமைதான். நாம் எப்படி பிறக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலே பிறக்க வேண்டும், எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் நம்ம இடத்துல இல்லை. நாம் பிறந்து வளர்ந்த பிறகுதான் நாம் எந்த வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது. இங்கே பாருங்கள், ஒரு குருடன். இவன் குருடனாக இருந்தபடியினாலே இவனுக்கு அந்த காலத்தில் வேற எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். நாம் இருக்கிற சூழ்நிலையோ அல்லது நம்முடைய சரீர நிலைமையோ அது பரிதாபம் அல்ல. எது பரிதாபம் தெரியுமா? கிடைக்கப்பட்ட தருணத்தை உதாசீனப்படுத்தி விட்டு அதை விட்டு விட்டு அதே நிலையில ஒருவன் தொடருகிறான் என்றால் அதுதான் பரிதாபம். இங்கே பாருங்கள், இவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம்? இந்த பூமியில என்னை ஜெனிப்பித்தவர் கர்த்தர். நான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வேதனையான சூழ்நிலையா இருந்தாலும் இதை மாற்ற என்னை ஜெனிப்பித்தவர் வருவார், நிச்சயம் அவரால் கூடும் என்கிற நம்பிக்கை இருந்தது. தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. அவன் நம்பினபடியே தாவீதின் குமாரனா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இப்பொழுது அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அங்கு இருக்கிறவர்களிடத்துல கேட்கிறான், என்ன சத்தம் என்று. இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை அவன் இழக்க விரும்பவில்லை. இந்த தருணத்தை அவன் மிஸ் பண்ண விரும்பவில்லை. அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிட்ட போது சிலர் அவனை அதட்டினார்கள். அதட்டினதும் அவன் அமைதியாகவில்லை. அப்படி அமைதியாகி இருந்தால் அவன் வாழ்க்கை முழுவதுமே வழியருகே இருந்து பிச்சை கேட்டுதான் கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை தொடர்ந்தால் அது பரிதாபமான நிலைமை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் இருக்கிற சூழ்நிலை வேதனையா இருக்கலாம், பரிதாபமா இருக்கலாம், ஆனால் இதை மாற்றும்படியான தருணங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தந்திருக்கிறார், தருவார். வேதம் அதுதானே சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையிலே நோக்கி கூப்பிடுங்கள். எனவேதான் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. இந்த நிலைமை மாற்ற இயேசு நிச்சயம் வருவார். அந்த சந்திப்பு அது ரொம்ப அவசியம். அந்த தருணத்தை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை இந்த பிறவி குருடன் இவர்கள் அதட்டுகிறார்களே என்று சொல்லி அமைதியாக இருந்திருப்பான் என்றால் அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இந்த நிலைமை பரிதாபமான நிலைமை. ஆனால் இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தனக்கு கிடைத்த இந்த தருணத்தை அவன் மிஸ் பண்ண விரும்பாமல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி முன்னே இயேசுவை நோக்கி கூப்பிட்டதை காட்டிலும் இப்பொழுது அதிகமாய் கூப்பிடுகிறான். அப்படி கூப்பிட்ட போது இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே வரவழைத்து 41 வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 43 வசனத்தை பாருங்கள், உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அதன் பிறகு அவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்தான் என்று சொல்லவில்லை. அவனுடைய நிலைமை மாறுகிறது. அவனுடைய நிலைமை ஆமென் எப்படிப்பட்டதா இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால், அவனை கண்டு ஜனங்கள் தேவனை புகழும்படியாய் கர்த்தருக்கு மகிமையுள்ள வாழ்க்கையாய் மாற்றப்படுகிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நான் இப்படி பிறந்துட்டேனே, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் சரீர நிலைமை இப்படி இருக்கிறது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எதற்குமே உதவாமல் பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிறாயோ, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இருக்கிற நிலைமை எதுவானால் என்ன,
இந்த நிலைமையை மாற்றி உங்களை குறித்து ஜனங்கள் எல்லாரும் தேவனை புகழும்படியாய். தேவன் கிரியை செய்ய வல்லவர். கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். முன்னே கூப்பிட்டதிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். முன்னே தேடினதிலும் அதிகமாய் தேடுங்கள். உங்கள் நிலைமையை இயேசு நிச்சயம் மாற்றுவார். செவிக்கலாமா? இயேசுவே எங்கள் தேவனே, தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவரே, எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் தங்கள் வாழ்க்கை நிலையை குறித்து வேதனையோடு யாராவது இதை கேட்டு கொண்டிருப்பார்களே, ஆனால் கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணி இவர்களை குறித்து ஜனங்களுமே மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கிருபையாய் நடப்பித்து நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 96:13 வசனம். குதிரை வண்டி ஒன்று மரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. குதிரையும் அதில்தான் இருந்தது. அந்த வண்டிக்குள் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருந்தான். திடீரென குதிரையை கட்டியிருந்த கயிறு கலன்று போகவே குதிரை தானாக ஓட ஆரம்பித்தது. வண்டிக்குள் இருந்த சிறுவனுக்கு வர இருந்த ஆபத்தை பார்த்த ஒருவர் அவனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று குதிரை வண்டிக்கு பின்னாலேயே ஓடினார். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் குதிரையை அடக்கி வண்டியை நிறுத்தினார். பிறகு அந்த சிறுவனை காப்பாற்றினார். வருடங்கள் கழிந்தன. அந்த சிறுவன் எந்த சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமல் வளர்ந்தான். கொலைகாரனாக மாறினான். அவன் செய்த ஒரு மிகப்பெரிய குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீதிபதி முன்பாக நிறுத்தப்பட்டான். அந்த மரண தண்டனை கைதி நீதிபதியை பார்த்தவுடன் 300 நாள் தன்னை குதிரை வண்டியிலிருந்து காப்பாற்றியது இவர்தான் என்று அடையாளம் கண்டுகொண்டான். எனவே அந்த சம்பவத்தை அவரிடம் நினைவுபடுத்தி, அன்று நீங்கள் காப்பாற்றிய சிறுவன் நான் தான், தயவு செய்து எனக்கு இப்போதும் இறக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினான். ஆனால் நீதிபதியிடம் இருந்து வந்த பதில் அவனை திகைப்படைய வைத்தது. இளைஞனே, அன்று உன்னை காப்பாற்ற நான் இரட்சகனாக ஓடி வந்தேன். ஆனால் இன்றோ நான் உன்னை நியாயம் தீர்க்கும் நீதிபதியாக அமர்ந்திருக்கிறேன். உனக்கு நான் தண்டனை விதித்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை என்று கூறினார். அந்த கைதி வேறேதும் பேச முடியாமல் துக்கத்தால் தலை குனிந்தான். ஆம் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை மீட்டு ரட்சிக்க இந்த உலகிற்கு இரட்சகராக ஒரு முறை வந்துவிட்டார். நம்முடைய பாவங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுவித்து ரட்சித்தார். நம்முடைய கஷ்டங்களில் நமக்கு உதவி செய்தார், கை தூக்கி விட்டார். ஆனால் மீண்டும் ஒரு முறை அவர் இரட்சகராக வரப்போவதில்லை. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக நம்மை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்பொழுது அவரிடம் நாம் மன உருக்கத்தையும் மன்னிப்பையும் இரட்சிப்பையும் எதிர்பார்க்க முடியாது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நமது எண்ணங்களை கூட தேவன் நியாயம் தீர்க்க இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். பின்பு ஜனங்களை நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆகவே அவர் நியாயாதிபதியாய் இவ்வுலகத்திற்கு வருவதற்கு முன்பு, அவர் கோபம் கொண்டு நம்மை அழிப்பதற்கும் முன்பு, அவருடைய பாதங்களை இப்பொழுதே நாம் உத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு இரக்கம் கிடைக்க செய்வார். இந்த கிருபையின் காலத்தில் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலத்தில் மாயையை பின்பற்றினால் தேவன் தரும் கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் கிருபையை பற்றி கொண்டோமானால் தேவன் நம்மை ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாற்றுவார். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்வார்.

0: நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு தூக்கமும் அபிஷேகமும். வழங்குபவர் ஊழியக்காரன் சாம் ஜெபதுரை.
1: தம்முடைய தேவதூதர்களோடு மகிமைப்படுகிற ஒரு இடம் இந்த ஆலயத்தில். நாம் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே வருகிற நாட்களில் உங்களுடைய நண்பர்களோடு இனத்தவர்களோடு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. இங்கே ஜாதி வித்தியாசங்கள் பார்ப்பதில்லை, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை, தசம பாங்கு கொடுக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், கொடுக்காதவர்களுக்கு என்று நாங்கள் பார்க்கிறதில்ல. எங்களுக்கு மிக முக்கியமானது உங்களுடைய ஆத்துமா. உங்களுடைய ஆத்துமா கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் உங்களிலே பெருகுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தூக்கமும் அபிஷேகமும் என்பதுதான். தூக்கமும் அபிஷேகமும். யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:28 கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள். பரலோகத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள், உங்களுடைய ஜெப நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற தரிசனங்கள் மகா விசேஷமானது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் 8 மணி நேரம் தூங்குகிறான் சராசரியாக. தன்னுடைய ஆயுசு நாட்களிலே 1/3 அவன் படுக்கையில் செலவழிக்கிறான். வியாதி படுக்கை உண்டு, இரவு நேரத்தில் தூங்குகிற ஒரு படுக்கை உண்டு, இளைப்பாறுகிற ஒரு படுக்கை உண்டு. இரவில் நாம் படுத்து இளைப்பாறி ஒரு புத்துணர்ச்சியோடு எழும்ப வேண்டும் என்பதற்காக பகலில் பெரிய வெளிச்சமாய் பிரகாசிக்கிற சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பிரைட் லைட் எல்லாம் குறைத்து நைட்டுக்குரிய நைட் லாம்ப் போடுற மாதிரி நட்சத்திரங்களை வைத்து நாம் இளைப்பாறி புத்துணர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சந்திரனையும் நட்சத்திரங்களை உருவாக்கினார். இயற்கையிலேயே மனுஷன் ஓய்வோடு தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு பிரியம். 6 நாட்கள் உழைத்த பிறகு 7ஆம் நாளை கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு இளைப்பாதலை நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜப்பான் தேசம் சொன்னது, நம்ம நிறைய உற்பத்தி ஆரம்பிக்கணும், 8 மணி நேரம் இளைப்பாறணும்னு தேவையில்லை, 6 நாளைக்கு ஒருக்கா 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும்னு தேவையில்லை. புது சட்டத்தை கொண்டு வந்து 10 நாளைக்கு ஒரு முறைதான் விடுமுறை என்று அறிவித்தார். ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன தேவை, அவனுடைய சரீரத்துக்கு என்ன ஓய்வு தேவை, இளைப்பாறுதல் தேவை, 6 நாளுக்கு 1 நாள் தேவ சமூகத்தில் கர்த்தரோடு இளைப்பாற வேண்டும். ஆகவே ஜப்பானில் சட்டம் ஏற்றி 7ஆம் நாளை மாற்றி 10 நாளுக்கு 1 முறை விடுமுறை சொன்ன பிறகு நிறைய தற்கொலைகள் அங்கே நடக்க ஆரம்பித்து நிம்மதி இல்லாமல் வீட்டை விட்டு அலைந்து திரிகிறவர்கள் ஏராளமாகிவிட்டார். ஆகவே ஒவ்வொன்றையும் அருமையாய் ஆண்டவர் ஏற்றி வைத்திருக்கிறார். துருவ பிரதேசத்திலே பனி கரடிகள், அதுக்கு 6 மாசம் ஆண்டவர் ஓய்வை கொடுக்கிறார். எங்கேயாவது போய் தூங்கிடும், 6 மாசத்துக்கு பிறகுதான் அது வெளிச்சு எழும்போம். தூங்குறதுக்கு முன்னால் நிறைய மீன்கள் கொழுப்பு பதார்த்தங்களை நிறைய சாப்பிட்றோம். ஒவ்வொரு மிருகங்களுக்கும் கூட எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் இளைப்பாறணும் கர்த்தரே முன் வைத்திருக்கிறார். தூக்கம் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் தூக்கம் வரல, தூக்கம் வரானால பல கலக்கங்கள், பல பயங்கள், பல டென்ஷன்கள். தூக்கம் வரானால நிம்மதி இல்லாமல் காலையில் எழும்பும்போது ஒரு உற்சாகம் இல்லாமல் புத்துணர்வு இல்லாமல் அவர்கள் தவிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பழமொழி சொல்வார்கள், கட்டிலை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. தூக்க மாத்திரைகள் விழுங்குறவங்களை பார்த்து சொன்னால் உடம்பு தான் செத்த மாதிரி கிடக்குமே தவிர மனம் கலங்கிட்டே இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது 127 சங்கீதம் 3 வசனத்தில், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை தருகிறார். நல்ல தேவ சமூகத்தில் நல்லா தூங்கி நல்ல இளைப்பாறுதல் பெற்று எழும்பும்போது காலையில் ஒரு புத்துணர்ச்சி, காலையில் எல்லாவற்றிலும் ஒரு புதிய நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நேற்றிருந்த டென்ஷன், நேற்றிருந்த மன கசப்பு, நேற்றிருந்த கவலையில் முக்கால்வாசி போயிட்டுது. மற்றவங்க சொல்கிறத கேட்டிருக்கேன், அவன் மேலே பழிக்கு பழி வாங்கணும்னு கோபம் இருந்தது. நல்லா தூங்கி எழுந்த பிறகு அந்த எண்ணமே என்னை விட்டு போய்விட்டது, டென்ஷன் போய்விட்டது. நித்திரை மிக மிக முக்கியமானது, நித்திரை மிக மிக முக்கியமானது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். எண்ணாகமம் 12:6 உங்களுக்கு சொப்பனத்தில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி தரிசனத்தில் உங்களோடு கூட அவர் பேசுவார். பழுத்து இளைப்பாறுகிற நேரம் ஏதோ வீணான நேரம் இல்லை, கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு நேரம். கர்த்தர் உங்களோடு பேசாவிட்டால் அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். உங்களுடைய ஆயுஷிலே 1/3 ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆகாமல் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆயுசு 60 வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 20 வருஷத்தை நீங்கள் தூக்கத்தில் கழித்து விட்டால் நீங்கள் குடும்பத்துக்காக கர்த்தருக்காக பயன்படுத்துகிற வருஷம் வெறும் 40 வருஷமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு இரவு நேரங்களில் பேசினார், கலக்கங்களை மாற்றும்படி பேசினார். யாக்கோபு ஒரு இரவு பிரயாண்டப்பட்டு போகும்போது முதல் முறை தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒரு பயம், யார் யாரை சந்திக்க போகிறேன் ஒரு பயம், பழைய தீவினைகள், அவனுடைய அண்ணனுக்கு செய்த துரோகங்கள், கண் தெரியாத தாப்பனை ஏமாற்றி வாங்கின அந்த ஆசீர்வாதங்கள், இதனால் அவனுடைய அண்ணன் அவனை கொலை செய்வேன் என்று மகா கோபத்தில் இருக்கிற கசப்புகள் உன்னுடைய உள்ளத்தில் அங்கலாய்த்தது. வேதம் சொல்லுகிறது, ஒரு கல்லை தலைக்கு வைத்து அவன் படுத்துக்கோ. நான் நினைக்கிறேன் அவனுடைய முகம் பரலோகத்துக்கு நேராய் திரும்பி இருந்திருக்கும். தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு பரலோக தேவன் செய்த உடன்படிக்கை அவனுடைய உள்ளத்தில் வந்திருக்கக்கூடும். ஈசாக்கு இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவரை தொழுது கொள்ள ஆரம்பித்த போது கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்து இந்த பரலோகத்தை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் அந்த சொப்பனத்திலே யாக்கோபோடு பேசினார், யாக்கோபே நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீ கால்பிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு நான் தருவேன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நீ பரம்புவாய், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். முழு தலையிலும் நான் படுப்பதில்லை, பாதி தலையும் ஆண்டவர் கொடுத்துருவேன். என் பக்கத்தில் படுத்திருக்கிற போல் அவரை கட்டி பிடித்து கொள்வேன். என் ராஜா என் செல்லோன்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சுவேன். பரலோக தரிசனத்தை தாரும் அங்குள்ள 4 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் தரான தேவதூதர்களை பார்க்கட்டும். சோர்வடைந்திருக்கும் போதெல்லாம் நான் எங்கேயோ நின்று பிரசங்கம் பண்ணுவது போல, பெரிய எழுப்புதலை ஏற்படுவது போல, அசுத்தாவிகளை துரத்துவது போல, காலையில் எழுந்ததும் ஒரு பெரிய அபிஷேகம், காலையில் எழுந்ததும் ஒரு புதிய வல்லமை. ஆகவே ஒரு நாளும் டிவி பார்த்துட்டு அந்த கதை புசம் இந்த வீண் பேச்சை பேசிட்டு படுக்க போனால் அந்த இரவு உங்களுக்கு வீணானதாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுகிற நேரம் அதுதான். உங்களுடைய வருங்காலத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் நமக்கு பதில் சொல்லுகிற நேரம் அந்த நேரம் தான். சொப்பனங்களை 3 வகையாய் பிரிக்கலாம். 1, மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற சொப்பனம். நிறைய வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு படுத்திருக்கீங்க, கன நித்திரை அல்லது ஒரு ஆழ்ந்த நித்திரை வருவதில்லை, 10 நிமிஷத்துக்குள்ள 300 சொப்பனம் கண்டுருவீங்க. தொல்லையின் மிகுதியால சொப்பனம் வரும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். நிறைய சொப்பனம் மாம்சத்திலிருந்து வருகிற சொப்பனம். சொப்பனம் எல்லாருக்கும் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பாவிக்கும் வரும், பரிசுத்தவானுக்கும் வரும், சோம்பேறிக்கும் வரும், ஏனோ தானோன் படுத்து இருக்கிறவனுக்கு வரும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் அந்த நேரத்தில் பேசுகிறார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். நாளைக்கு நீ யாரை பார்க்க வேண்டும், பார்க்கும்போது எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்கள் மேல் தன்னுடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற நேரம் அந்த இரவு நேரமாயிருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதே நேரம் சாத்தான் ஒருவனுடைய எண்ணங்களிலே ஊடுருவுகிற நேரமும் இரவு நேரம்தான். ஒரு முறை வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், எஜமானை பார்த்து வேலைக்காரர்கள் கேட்டார்கள், நம்ம கோதுமை மணியைத்தான விளைச்சோம், எப்படி களைகள் முளைத்து இருக்கிறது, பயிர்களை வளரவிடாமல் நெருக்குகிற களைகள், பயிருக்கு போக வேண்டிய தண்ணீரையும் உரத்தையும் உறிஞ்சி நின்று கொண்டிருக்கிற களைகள் எப்பொழுது முளைத்தது? எஜமான் வேதம் சொல்லுகிறது, எஜமான் தூங்குகிற நேரத்தில் அந்த களைகள் சாத்தானால் விதைக்கப்பட்டது. ஒரு மனுஷன் தூங்கும் போது அவனுக்குள்ள எரிச்சலின் விதைகளை விதைக்க, கோபத்தின் விதைகளை விதைக்க, சந்தேகத்தின் விதைகளை விதைக்க, ஆபாச இச்சைகளின் விதைகளை விதைக்க சாத்தான் புறப்பட்டு வருவார். சிலர் காலையில் எழும்பும் போதே அசுத்தமான கனவுகளை கண்டு, தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற கனவுகளை கண்டு குற்ற மனசாட்சியோடு எழும்புகிறார். சிலர் ராத்திரியில பயம், நாய் துரத்துது, பன்னி துரத்துது, பேய் துரத்துது, பாம்பு துரத்துது, பல்லி துரத்துது, திடீர்ந்து இருக்கிட்டேன்னா பயத்திலே எழும்புகிறார். அடுத்த நாள் முழுவதும் சோர்வோடு களைப்போடு அவர்கள் இருக்கிறார். நான் திருத்தங்கள் சிவகாசி பக்கத்தில் ஊழியத்துக்கு போன போது சர்ச் ஆஃப் காடை சேர்ந்த ரெண்டு பேர் கணவன் மனைவியுமாய் பார்க்க வந்தார். மனைவி சொன்னாள், ஐயா இவருக்கு எந்த நேரமும் என் மேல சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். அவர் சொன்னாரு, இவளுக்கு என் மேல சந்தேகம், எனக்கு அவ மேல சந்தேகம். நான் ராத்திரி தூங்கும் போதெல்லாம், நான் வேலைக்கு போயிட்ட போது என் பெஞ்சதி வேற ஒருத்தையும் கூட மேட்னி ஷோக்கு போற மாதிரி ஒரே சொப்பன். அவ சொல்றா, இவரு வேலைக்கு தான் போறாரா, வேலை பொண்ணோட வேற பொண்ணோட ஊரை சுத்துறாரா, அப்படித்தான் என்ன சொப்பனும். நான் கேட்டேன், அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க படுக்க போகும்போது ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்றீங்களா? இல்ல, அவ எப்ப படுக்கான்னு தெரியாது, நான் சீக்கிரம் தூங்கிடுவேன். ரெண்டு பேரும் ஜெபிக்கிறது இல்லை, ரெண்டு பேரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை. இதனால அந்த நேரத்தை பார்த்து சத்ருவானவன் அவங்களுடைய தலையில போய் அப்படி ஒரு சந்தேக விதைகளை விதைச்சிட்டு போயிடான். அவன் களைகளை விதைக்கிற நேரம் இரவு நேரம், சொப்பனத்தின் நேரம். சாத்தான் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறான். பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துல எத்தனை பேர் கிட்ட சொப்பன அருவறுப்பான சொப்பனம் பாக்குறீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% கையை வைக்கிறாங்க. இரவு நேரத்தை அவங்க வீணாக்குறாங்க, இரவு நேரத்தை சாத்தானுக்கு விற்று போடுகிறாங்க, இரவு நேரத்துல தரிசனம் இல்லாமல் வாழ்கிறார். மதுரையில ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் இருந்தார். சாத்தன் என்ன கனவை கொண்டு வந்தான்னு தெரியல, தூக்கத்துல திடீர்னு அலர்ந்தார். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொலை பண்ண வராங்களே, அப்படி ஒரு கெட்ட சொப்பனம். அந்த பயத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, செத்து போனார். சொப்பனத்தை காவல் காக்க தெரியல. படுக்க போகும்போது வீட்டை இயேசுவினுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. அக்கினி மதலாய் நான் சூழ்ந்து கொள்வேன் என்று சகரியார் 2:5 சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகத்தை குடும்பத்திலே பாதுகாப்பாய் வைக்க அவர்களுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எனக்கு ஒரு அருமையான தேவ ஊழியக்காரன் சொன்னார், எனக்கு ரொம்ப பலவீனமா இருந்தது, ஐயோ நான் ஊழியம் செய்வது எப்படி, கவலையோடு படுத்தேன். காலையில எழும்பும் போது என் வாயிலிருந்து என்ன அறியாமலே ஒரு வார்த்தை நீண்ட நேரம் வந்து கொண்டே இருந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கர்த்தர் இரவு நேரத்தில் அந்த வாக்கு தத்தத்தை அவருக்கு கொடுத்து இரவெல்லாம் அதை சொல்லி கொண்டு இருந்தார். காலையில உன்னுடைய பலவீனம் எல்லாம் நீங்கி போய்விட்டது, புத்துணர்ச்சியோடு இழந்தேன். அது போல ஒரு சகோதரி சாட்சி சொன்னார், எனக்கு இரவு நேரத்தில் ஒரு பிசாசு போராட்டம், ஒரு பந்து மாதிரி மேகம் மாதிரி உருண்டு வரும், என் மேலே ஏறும், பழக்கமா எனக்கு தொல்லை கொடுக்கும். ஆனா அன்றைக்கு இரவு நான் படுக்க போகும்போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய சொல்லிக்கொண்டே இருந்து, தூங்குற வரையிலும் சொல்லிக்கொண்டே இருந்து. அந்த பிசாசை நான் அணுகவே இல்லை, அன்னையிலிருந்து என்ன பக்கமே வர்றதில்லை. நான் தூங்குற வரையிலும் வேத வசனத்தை சொல்லிக்கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு தேவ பிரசன்னத்திலே மகிமையிலே நான் அப்படியே படுத்து விடுவதுண்டு. தேவ பிள்ளைகளே, வேதத்தில் சொப்பனம் என்கிற வார்த்தை 98 வருகிறது, தரிசனம் என்கிற வார்த்தை 103 வருகிறது. இரவு நேரத்தில் கர்த்தருடைய சட்டைகளின் கீழே மறைந்திருப்பது. யூதர்கள் இன்றைக்கும் தாங்கள் படுக்க போவதற்கு முன்பாக 91 சங்கீதத்தை ஒரு போர்வையாக எண்ணி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவேன், அவர் தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடுவார், அவர் செட்டிகளின் கீழ் அடைக்கலமாக இருக்கிறேன். இன்றைக்கும் அந்த சங்கீதத்தை வாசிக்காமல் அவள் படுப்பதே இல்லை. தேவ பிள்ளைகளே, இரவு நேரம் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ஐம்புலன்கள் சரியாய் வேலை செய்வதில்லை. ஆனாலும் நமக்குள்ளே நான் கர்த்தரோடு படுத்திருக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலே படுத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக பரலோகம் திறந்திருக்கிறது. ஒருவேளை இந்த இரவு என் ஆண்டவர் வருவார் என்றால் நான் அவரை தரிசிக்க ஒரு உணர்வுள்ள இருந்து. ஆகவேதான் உன்னத பாட்டு 5:12 சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் ஆத்மாவோ எனக்குள் விழித்திருந்தது, என் நேச தட்டுகிற சத்தத்தை நான்
2: தூக்கத்தில் ஒரு தூக்கம் கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. மூணு வகையான தூக்கத்தை உலகத்தார் சொல்கிறேன். சிறு சிறு தூக்கம், இளைப்பாறுகிற தூக்கம், மிக ஆழ்ந்த தூக்கம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு சின்ன தாய், சின்ன குழந்தை பெற்றிருக்கிற தாய், அவ தூங்கும்போது கனத்திரையால் தூங்க மாட்டான். என் பிள்ளை எப்போ எழும்புமோ, என் பிள்ளை எப்போ அழுமோ, பால் குடிக்க எழுப்புமோ, சின்ன பிள்ளையுடைய அந்த பிள்ளையுடைய சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எழுந்துருவா, டக்குன்னு எழுந்துருவா. ஒரு வெளிப்புள்ள ஆனால் இழைப்பாருகிற ஒரு தூக்கம். கர்த்தரே போது என்னோடு பேசுவார். சின்ன சாமுவேல் தான் தூங்கும்போது தேவ சத்தத்தை கேட்டார். சாமுவேலே சாமுவேலே, அந்த சத்தத்தை கேட்டதும் எழுந்து விட்டான். ஏலி தாத்தா இடத்துல போய் கேட்குறான், கூப்பிட்டீங்களோ? இல்லைப்பா. மூணாவது தடவை சொல்லுகிறான். அப்படியே உன் பேரை சொல்லி கூப்பிட்டான். தாவே சொல்லும் அடியேன்னு கேட்டு அப்படியே அவன் சொன்னான். இரவு நேரத்தில் அந்த சின்ன சாமுவேலோடு ஆண்டவர் அவ்வளவு அன்பாய் பேசினார். இரவிலும் கூட நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய சத்தத்துக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நான் பல முறை என்ன பிரசங்கம் பண்ணுவதுன்னு தெரியாமல் குழம்பி போய் படுக்கும்போது சின்ன ஜபம் பண்ணுவதுண்டு. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன், ஆனால் கரெக்டாக ஒரு மெசேஜும் என்ன விதத்தில் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. நீர் தான் எனக்கு சொல்லித்தரும். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நானே ஒரு இடத்துல பேசுறது போல, நானே என் பிரசங்கத்தை கேட்கறது போல, நானே என் பிரசங்கத்தில் உள்ள பாயிண்ட்டை எடுக்கிறது போல சொப்பந்தத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு முழிச்ச உடனே வேகமாக ஓடி போய் என் டைரியில் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது. ஆபகுக்கு 2:2 அந்த தரிசனத்தை நீ எழுதிவை, குறித்துவை, அது நிச்சயமாகவே நிறைவேறும். கடந்தோடுகிறவன் வாசிக்கிற படி அதை எழுதிவை. ஆண்டவர் உங்களுக்கு சில பரலோக தரிசனங்கள் தரும்போது அது எழுதப்பட்டு இருக்கட்டும். சொப்பனங்கள் உலக மனுஷருக்கும் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் தரிசனம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தான் வரும். இந்த சொப்பனங்கள் மூலமாய் நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள், கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருப்பீர்கள். யோசேப்புக்கு ஆண்டவர் சிறு வயதிலேயே சொப்பனங்களை கொடுத்தார். ஏன் தெரியுமா? எத்தனையோ வருஷங்கள் அவன் பாடுகளின் பாதையில போகணும், அந்த சொப்பனம் அவனை திடப்படுத்தி சோர்ந்து போகாமல் பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. சிறு வயதிலே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குவதாக கண்டார். சிறு வயதிலே 11 அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்குவது போல சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் அவனுக்குள்ளே இருந்தபடியால், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கைத்தர் வைத்திருக்கிற திட்டம் இருந்தபடியால், உன் எல்லா சகோதரர்களுக்கு மேலாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னபடியால், சகோதரர்கள் குழிகளில் போடும்போது தாங்கி கொண்டார். எகிப்தில் விற்கும்போது தாங்கி கொண்டார். போத்திபாரி மனைவி பொல்லாத குற்றம் சாட்டும் போது தாங்கி கொண்டார். 13 வருடங்கள் சிறைச்சாலையில் இளமையை செலவழிக்கும் போது தாங்கி கொண்டார். காரணம், அந்த சொப்பனம் நிச்சயமாய் நிறைவேறும், அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த சொப்பனம் தரிசனங்களை பற்றி ஒரு 5 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு 10 முறை தரிசனமானார். ஈசாக்குக்கு 1000 முறை தரிசனமானார். ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் நமக்கும் தரிசனமாவார். முதலாவதாக, ராக்காலங்களில் வருகிற சொப்பனங்கள். என்னாகமம் 12:6 கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, சொப்பனத்தில் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி நான் உன்னோடு பேசுவேன். என்னுடைய மகன், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வருங்காலத்தங்களை குறித்து நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம் இரவு நேரம். நம்முடைய உள்ளம் ஆயத்தமாய் இருக்கும்போது இந்த இரவிலே என்னோடு பேசும் என்று சொல்லும்போது, நாளைக்கு நான் யார் யாரை சந்திப்பேன், எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும்போது, கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு சொப்பனத்தை தருவார். சொப்பனம் என்பது ஒரு மறைப்பொருள். புதிய ஏற்பாட்டிலே அந்நிய பாஷை எப்படி ஒரு மறைப்பொருளாக இருக்கிறதோ, அதுபோல பழைய ஏற்பாட்டிலே சொப்பனங்கள் ஒரு மறைப்பொருள். பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை தந்தார். ஏன்? அந்த தேசத்தை அரசாளுகிறவன் அவனாய் இருந்தபடியால், வரப்போகிற பஞ்ச காலத்துக்கு தன்னை ஆயத்தமாக்கும்படி. இரவில் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு நதியோரம் 7 பசுக்கள் இருந்தன, செழுமையான பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தன.
1: பிறகு கேவலமான ஏழு பசுக்கள்.
2: அந்த செழுமையான பசுக்களை விழுங்கி போட்டது. அவனுக்கு அர்த்தம் தெரியவில்லை.
1: உலகத்தாருக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுப்பார், அர்த்தங்களை அவர்களுக்கு சொல்லுவதில்லை.
2: அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியக்காரருக்குத்தான் அர்த்தத்தை சொல்லுவார்.
1: நாம் அந்நிய பாஷையை பேசுகிறோம், வியாக்கியானத்தை உலக மனுஷனுக்கு கொடுப்பதில்லை. அதே அபிஷேகத்தால் நிரம்பியிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தான் கொடுப்பார்.
2: பார்வன் சொப்பனம் கண்டான், கலங்கினான்,
1: எல்லா ஜோசியர்களையும் கூட்டு கேட்டு பார்த்தான்,
2: ஒருவருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை.
1: ஆனால் யோசேப்பினுடைய விசேஷம் என்ன? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது மட்டுமல்ல, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தின் வார்த்தையும் கொடுத்தார். அறிவை வெளிப்படுத்தினான், ஞானத்தை சொன்னான். அந்த ஏழு கொழுத்த பசுக்களும் ஏழு வருஷங்கள், செழிப்பான வருஷங்கள். கேவலமான அந்த ஏழு பசுக்களும் பஞ்சமான வருஷங்கள்.
2: ஆகவே அந்த பஞ்சமுள்ள வருஷத்தை எதிர்நோக்கி ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனை ஏற்படுத்த வேண்டும். ஞானம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதோடு விட்டுவிடவில்லை,
1: ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது.
2: செழிப்பான வருஷங்களிலெல்லாம் இருபதில் ஒரு பங்கை வாங்கி களஞ்சியங்களை சேர்த்து வைத்து ஜனங்களுக்கு அதை வழங்க வேண்டும்.
1: இவ்வளோ கிருபை பாரு.
2: நேபுகாத்த ஒரு நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார், அர்த்தத்தை மறந்து விட்டார்,
1: எல்லாரையும் கூப்பிட்டார்.
2: கல்தேயரை, ஜோசியரை, குறி சொல்லுகிறவர்களை, எல்லா அறிஞர்கள், ஞானிகளுக்கு ஒருத்தரும் சொல்ல முடியல.
1: கர்த்தர் அர்த்தம் சொல்லுகிற
2: ஒரு கிருபை அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கிறார்.
1: தானியேல் சொன்னார், ராஜாவே நீர் என்னென்ன கண்டி,
2: அதுக்கு என்னென்ன அழகாய் வெளிப்படுது. அந்த ஒரு வெளிப்பாடு யோசேப்பை ஏப்தில மிக உயர்த்தினது.
1: இந்த சொப்பந்தத்துக்கு அர்த்தம் சொன்னதின் மூலமாக தானியேல் பாபிலோன் தேசத்தில் மிகவும் உயர்த்தினார்.
2: ஆவியின் வரங்கள் உங்களுக்கு அவசியம். ஒரு ஆவியின் வரம் உங்களை கிரியை செய்தாலே உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறி போகும்.
1: திருவத்தியூரில் சகோதரி யாகமாள் நல்ல தீர்க்கதரிசி,
2: முழு உலகத்திலும் படிப்பறிவில்லாத அந்த ஏழை சகோதரி சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு இணையான தீர்க்கதம் பார்த்ததே இல்லை.
1: முன்பு அவ்வளவு கடன் பிரச்சனை, கணவன் இறந்து நோய்கள், சூன்யங்கள்,
2: ஒரு வரம் கிரியை செய்ததினாலே இன்றைக்கு அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் மகா உயரத்தில் உயர்த்தப்பட்டார்கள்.
1: ஆவின் வரங்களை கேளுங்கள், ஞான வரங்களை கேளுங்கள்,
2: விசேஷமாக தீர்க்கதரிசன வரத்தை கேளுங்கள், அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமையை கேளுங்கள்.
1: கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு தாழ்ந்து பெறாமல், ஒரு வல்லமையும் பெறாமல், ஒரு உன்னதத்திலிருந்து வருகிற பலனும் இல்லாமல் ஏதோ தானோ என்று வாழ்க்கை ஒரு நாளும் முடிந்து போய்விடக்கூடாது.
2: யாக்கோபு இரவில் ஒரு சொப்பனம் காண்கிறார், ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது.
1: ஏணி என்றால் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம்.
2: ஏணிக்கு மேலாய் கர்த்தர் நிற்கிறதை பார்க்க,
1: நான் உனக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை,
2: ஒரு ஏணி தூரத்தில் தான் இருக்கு,
1: ஒரு டெலிஃபோன் தூரத்தில் தான் இருக்கு,
2: ஒரு ஜப தூரத்தில் தான் இருக்கு.
1: அதே நேரம் அந்த சொப்பனத்துக்கு ஒரு நீண்ட அர்த்தம்.
2: அந்த ஏணி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், அந்த ஏணி கல்வாரி சிலுவைக்கு அடையாளம்,
1: அந்த ஏணி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்றவருக்கு அடையாளம்.
2: அந்த ஏணியின் ஒரு நுனி பூமியில் இருந்தது, அவர் பூமிக்குரிய மனுஷக்குமாரன்.
1: அந்த ஏணியின் மறுநுனி பரலோகத்து கெட்டியிருந்தது,
2: அவர் பரலோக தேவர்,
1: தேவகுமாரன்.
2: முதலாவது ஆண்டவர் சொப்பனத்திலே நான் தோன்றி தரிசனத்தில் அவனோடு பேசுவேன்.
1: இரண்டாவதாக தரிசனங்கள் வருகிறது.
2: சொப்பனங்கள் பொதுவாய் தூங்கும்போது வரும்,
1: தரிசனங்கள் ஜெப நேரத்திலே வரும். கர்த்தரோடு இணைந்து ஒரே ஆவியாய் அவரோடு இருக்கும்போது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒன்றரை இணைந்திருக்கிறான்.
2: அதை நாம் 1 Corinthians 6:17 வாசி.
1: ஆவியில் அவரோடு ஒன்றாய் இணைந்திருக்கும் போது ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார்.
2: கொர்நேலியு ஒரு 100 இருந்தாலும் தான தர்மம் செய்து எப்போது ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான்.
1: அப்போஸ்தலர் 10:2-3
2: சொல்லுகிறது,
1: கொர்நேலியு எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான்.
2: பகலில் ஏறக்குறைய 9 தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார்.
1: ஜப நேரம்
2: அது ஒன்வே டிராஃபிக் அல்ல, ஒரு வழி பயணம் அல்ல. நீங்கள் மட்டும் கடக்கலான்னு ஜெபத்தில் அது வேணும் இது வேணும் அப்பா அது ஆசீர்வதியம் பிள்ளைகளுக்கு அது வேணும் இது வேணும் காலேஜில் இடம் கிடைக்கணும். அந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் சொன்னதை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடாம கர்த்தர் பேசுவீராக. தானியல் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என் ஆண்டவர் என்னோடு பேசுவாராக, அடியனை திடப்படுத்தினீரே. ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஜெபம் பண்ணி முடித்தவர்களை அவருடைய கதவருகே அவருடைய வாசலருகே நின்று அவர் என்ன பேசுவாரோ நான் கவனித்து கேட்பேன். அதைத்தான் சாலமன் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுவாரோ அப்போதுதான் அந்த ஜெப நேரத்தில் அவர் தரிசனங்களை தருகிறார். சிலருக்கு நேரடியாக கொடுக்கக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த சபைகளை பாழாக்கி கொண்டிருந்த நாட்களிலே தமஸ்கு வீதியில் போய்கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு ஓபன் விஷன், ஒரு திறந்த தரிசனம். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிற உனக்கு தான் கடினம். அவன் திகைத்தான், ரெண்டு கேள்வி கேட்டான். ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் அவனோடு பேசினார், உங்களோடு பேசுவார். ஆகவே முதலாவது சொப்பனம் காண்பது இரவு நேரத்திலே படுக்கையிலே நித்திரை கொள்ளும்போது. ரெண்டாவது தரிசனத்தை பார்ப்பது. கொர்நேலியுக்கு தரிசனமான அதே நேரத்தில் யோப்பா பட்டணத்திலே சீமோன் பேதுரு தோல் பதனெடுகிறவன் வீட்டில் இருக்கும்போது பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனமானார். பவுலுக்கு பல முறை தரிசனமானார். நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஆத்துமாக்கள் உண்டு. அகிரிப்பா ராஜா முன்பாக பவுல் நின்று சொன்னார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. அப்போஸ்தலர் 26:19 அவர் சொன்னார். மூன்றாவது வகை ஞான திருஷ்டி அடைவது. சரீரத்தை அப்படியே வைத்துவிட்டு உள் உணர்விலே வெளியே போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். சரீர பிரகாரமாக அல்ல, ஆன்மீக பிரகாரமாய் மன கண்களை பிரகாசிக்க செய்கிறார். ஒரு அருமையான சகோதரன் சாந்தாமில் இருந்தார். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் மகா கேன்சராக இருக்கிறார், துபாயில் இருக்கிறார், அவளுக்கு ஆஜோ பண்ணுங்க. அந்த போதகர் பீச்சில் போய் முழங்கால் படிக்கிட்டார், பாரத்தோடு ஜோம் பண்ணார். திடீரென்று பார்த்தால் அவருடைய சரீரம் அப்படியே பீச்சில் விழுந்து கிடந்தது. அவர் எந்த பாஸ்போர்ட்டும் இல்லாமல் எந்த விசாவும் இல்லாமல் துபாய்க்குள்ளே போயிட்டார். அந்த வீட்டை போய் கதவை தட்டினார். அம்மா உனக்கு கேன்சர் நோயா, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா, உடைய குடும்பத்தில் நீ என்ன கசப்போடு என்ன மன்னியாத சுபாவத்தோடு இருந்தபடியால் சாத்தான் இந்த நோயை உன்னை கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த கசப்பை உன்னை விட்டு எடுத்து போடு சொன்னார். ஜவுமடினார், கர்த்தர் அற்புதம் செய்தார். பீச்சிலேருந்து காலையில் தான் எழுந்தார், அதுக்குள்ளே துபாய் போய் திரும்பிட்டார். இந்த வீட்டில் சொன்னார் என்னென்ன காரணம் உங்கள் அம்மாவுக்கு. நான் நேற்று அவங்கள நேற்று பார்க்க போனீங்களா, நேற்று சாயங்காலம் தானே உங்கள்கிட்ட பேசினேன், எப்படி அதுக்குள்ளே துபாய்க்கு போனீங்க. அதான் ஞான திருஷ்டி அடையுது, ஞான திருஷ்டி அடையுது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஞான திருஷ்டி அடைந்தானா. சவுல் வாராரு அவன்கிட்ட விசாரிக்கிறது, சொல்கிறான் நீ கழுதையை தேடி போனாப்பா, அந்த கழுதை 3 நாளைக்கு முன்னாலே கிடச்சிருச்சு, இப்போ கட்டடத்துலேருந்து உனக்கு ஒரு செய்தி வந்திருக்குது, இனி நீ கழுதை மேய்க்க போகிறதில்ல, இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறான்.

அரண் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே மூன்றாவது சொப்பனம் அல்ல தரிசனம் ஞான திருஷ்டி அடைது. நான்காவது கண்கள் திறந்திருக்கும் போதே ஒரு ஓப்பன் விஷன், கண்கள் திறந்திருக்கும் போதே மன கண்கள் முன்னால் ஒரு மேடையில் பேசுகிறோம், எப்படி பேர் சொல்லி அழைக்கிறோம், எப்படி அவருடைய நோய்களை சுட்டி காண்பிக்கிறோம், எப்படி அவருடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறோம், கண் திறந்துதான் இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஒரு டிவிக்கு கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படியே ஒரு ஓடிட்டே இருக்கும். அதுபோல சிலருடைய பிரச்சனைகளை மன கண்கள் முன்பாய் கொண்டு வருவார். சிலருடைய பேர்களை, சில சூழ்நிலைகளை, சிலர்கள் சந்திக்க போகிற கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவர் சொல்லுவார். கண் திறந்திருக்கும் போதே இந்த பேர் சொல்லி அழைக்கிற ஒரு பெரிய கிருபை, பெரிய கிருபை. ஆண்டவர் மோசியோடு பேசும்போது சொப்பனத்தோடும் மறைப்பொருளாக பேசுவதில்லை, அவன் தேவனுடைய சாயலை காண்கிறார். என்னாகுமா 12:8 ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனும் அப்படிப்பட்டவன் அல்ல, அவனோடு நான் முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன், அவன் என்னுடைய சாயலை காண்கிறான், ஆண்டவருடைய சாயலை காண்கிறான், ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிறான், அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எவ்வளவு அருமையான அனுபவங்கள் பாரு. எல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம அறியாததுனால, தேவனோடு ஆழமாய் நெருங்கி பழகாதனால இவ்வளவு அற்புதமான கிருபைகளை நாம் இழந்து போனவர்களாக இருக்கிறோம். அவளை வாஞ்சித்து தேடும்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர்களுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, சொப்பனத்தின் மூலமாய் பேசுங்க, தரிசனத்தின் மூலமாய் பேசுங்க, நானும் ஞான திருஷ்டி அடையும்படி எனக்கு உதவி செய்யுங்க. மோசியோடு முகமுகமாய் பேசினது போல தேவனுடைய சாயலை கேட்க எனக்கு உதவி செய்யும், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஐந்தாவது ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம். முதல்ல சொப்பத்தில் ஆரம்பிப்பார், பிறகு தரிசனத்தை தருவார், பிறகு ஞான திருஷ்டி அடையும்படி செய்வார், நாலாவது அவருடைய சாயலை காண்பீர்கள், முகமுகமாய் பேசுவார். ஐந்தாவது ஒரு மேன்மையான அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம். எசேக்கியேல் 37 வாசிக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கினார், என்னை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போய் என்னை சுற்றி நடக்க பண்ணினார். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளினால் நிரம்பி இருந்தது. ஆண்டவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? நல்ல கேள்வியை சிந்திக்க வைத்து உங்களை ஒருவேளை ஆவிக்குள்ளாக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போகிறார். இந்திய மக்கள் உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிறார், எழுப்புதல் வருமா? அவர் தன்னுடைய சீஷனையே இந்தியாவுக்கு அனுப்பினார். 290 தேசங்கள் பூமியில் இருந்தாலும் அந்த 12 சீஷர்களை பங்கு வைத்தால் இந்தியாவுக்கு ஒரு பங்கு. சென்னையிலே அவர் மரிப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கி. இந்தியா உயிரடையுமா? இந்தியாவில் உள்ள சபைகள் உயிரடையுமா? ஜனங்கள் தங்களுடைய இரட்சகரை அறிந்து கொள்வார்களா? ஒரு பாரத்தை ஏற்படுத்தும்படி ஆவிக்குள்ளாகிறான். 2 Corinthians 12:3 வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கினார், மூன்றாம் வானம் வரைக்கும் கொண்டு போனார். வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கும் போது பத்மதீவிலே யோவான் இருந்த போது கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக்கினார். 4:1 ஆவிக்குள்ளாகுன மட்டும் இல்லை, ஒரு பெரிய சத்தம், இக்கால சத்தம், இங்கே ஏறிவா, பரலோக காட்சிகளை காண்பித்தார், வரப்போகிற சம்பவங்களை காண்பித்தார், பரலோகத்தையும் பாதாளத்தையும் காண்பித்தார், நித்தியமான வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் காண்பித்தார். ஒரு தரிசனத்தோடு வாழும் யோவேல் 2:28 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும் போது முதல் கூட்டம் உடைய குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார். ரெண்டாவது சொல்லுகிறார், உங்களுடைய வாலிபர்கள் சொப்பனங்களையும் உங்களுடைய மூப்பர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அபிஷேகம் பெறும்போது முதல்ல ஆரம்பிக்கிறார் தான் நீங்கள் சொப்பனம், கர்த்தரோடு பரலோகத்தை நீங்கள் பார்க்கணும், பரலோகத்துக்கும் உங்களுக்கும் நேர்வோடு தொடர்பு இருக்கணும். பரலோக ராஜா தான் உங்களுடைய தகப்பன், அதுதான் உங்களுடைய நித்திய வீடு. பிலிப்பியர் 3:20 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.

சேர்ந்து நம்முடைய அருமை இரட்சகர் வருவதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். உங்களுக்கு பரலோக தரிசனம் தேவை, நித்தியத்தை பற்றிய தரிசனம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனம் தேவை. அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இரவு நேரத்தை வீணாக்க கூடாது. இரவு நேரம் கர்த்தரை தரிசிக்கிற ஒரு நேரமாயிருக்கும், தரிசனத்தின் ஒரு நேரமாயிருக்கட்டும். ஆகவே ஒரு எதிர்பார்ப்போடு இரவில் படுக்க செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு தங்கியிருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. யோவேல சொல்லும் போது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்போஸ்தலர் 2:15 சொல்லும் போது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், காண்பார்கள் என்று யோவேல் சொல்லுகிறார். அடைவார்கள் அப்போஸ்தலர் 2:17 தாவீது சொல்லுகிறார். தரிசனங்களை காண்பது, தரிசனங்களை அடைவது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன தரிசனம் உண்டு? உங்களுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம்? உடைய வாழ்க்கையில என்ன குறிக்கோள்? அதை நீங்கள் அடைவீர்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். காண்கிறது மட்டுமல்ல, அதை நீங்கள் அடைவீர்கள். தரிசன நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் பிள்ளை எதிர்காலம் எப்படி ஆண்டவரே? ஜெப நேரத்தில் கேளுங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். உடைய வாழ்க்கையில 8 மணி நேரம் தினமும், உங்களுடைய ஆயுஷிலே 1/3 இரவு நேரத்தில் செலவழிக்கிறீர்கள். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் சொப்பனங்களை காணட்டும், தரிசனத்தை காணட்டும், ஞான திருஷ்டி ஆகட்டும், கண்கள் திறந்திருக்கும் போதே வரப்போகிற சம்பவங்களை நான் அறியட்டும். மாத்திரமில்லை, என்னை ஆவிக்குள்ளாக்கும். அப்படியே கைகளை உயர்த்தி கொள்வோம். அந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று தந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகனே, உன்னை நேசிக்கிறார் மகளே. இன்னும் உன் மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார். எவ்வளவுதான் அவரை விட்டு தூர தூர போனாலும் அவருடைய கிருபை மறுபடி உன்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு கிருபை பாராட்டி எந்த குற்றமான சாட்சியும் இல்லாமல் அவருடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி இருக்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ சாதாரணமானவன் அல்ல, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. கர்த்தருடைய கிருபை உண்மையில் இருக்கிறது, இயேசுவின் இரத்தம் உண்மையில இருக்கிறது, ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை கைவிட்டு விடவில்லை. அநாதி சேகத்தால் உன்னை சிநேகித்து உருக்கமான இறக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உனக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு ஆழமான ஐக்கியம், ஒரு ஆழமான உறவு கர்த்தர் ஏற்படுத்த சித்தமானார். மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தோடும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக அந்த உடன்படிக்கை நினைவுகூறுகிற தேவன், ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனாய் இருந்தார், ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனாய் இருந்தார், யோசேப்பின் தேவனாய், மோசேயின் தேவனாய், உன்னுடைய தேவனாய், உன் பிள்ளைகளின் தேவனாய், உன்னுடைய சந்ததியின் தேவனாய் ஆண்டவர் இருப்பார். உன்னை பார்க்கும் போது கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த சந்ததியை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், உன் பிள்ளைகளை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். உலகம் அவர்களை கொள்ளை கொண்டு போவதில்லை, சாத்தான் கொள்ளை கொண்டு போவதில்லை. என் உடன்படிக்கை உன் பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நான் நிலைநிறுத்துவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும். உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிறதை நீ கேள்விப்படும் போது உன்னுடைய உள்ளம் மகிழ்ந்து களிக்கூறு. உன்னுடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்து, பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், முற்றுமுடிய பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறேன். ஓ, உன்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும், உன்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். உன்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவேன், உன்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவேன். என்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உன்னை மாசற்றவனாய் நிலைநிறுத்து. நீ உன்னுடைய பக்தியை சார்ந்திராமல் என்னுடைய கிருபையை அண்டி பிடித்து கொண்டபடியால் கடைசி வரை உனக்கு கிருபை பாராட்டுவேன், கடைசி வரை தாங்குவே, ஏந்துவே, சுமப்பே, தப்புவிப்பே. நீ என்னுடைய உள்ள கைகளில் இருக்கிறா, உன்னை உள்ள கைகளை வரைந்திருக்கிறேன். எந்த சத்துருவும் என் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. உனக்காக நான் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறேன். உன்னை உயர்த்தும்படி, உன்னை மேன்மைப்படுத்தும்படி
உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும்படி உன்னத நிலைமையில நான் வைப்பேன். இன்றைக்குள்ள சூழ்நிலை மாறி போகு, இன்றைக்குள்ள பிரச்சனைகள் மாறி போகு, இன்றைக்குள்ள போராட்டங்கள் விலகி போகு. கடலையும் காற்றையும் அதட்டினவர், உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாப்பையும் நான் அதட்டுவேன், அதை அமர பண்ணுவேன், புயல் காற்றை நிறுத்துவேன். ஓ ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனால் பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போவதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்தியிருக்கிறாரா? வயசு நாளை பெண்ண வயசு, உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என் கூட இருக்கிறார்ப்பா. சர்வ வல்லமையுள்ள இயேசு என் கூட இருக்கிற, நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி என் கூட சேர்ந்து பழைய பாடலை என் கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா, நான் நம்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றேன், நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான், இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில, முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்ல, எனக்கு நெருக்கமே இல்ல. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில ஏசு வைப்பார். ஹல்லேலூயா. அவளை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ராமின் சொல்றீங்க, கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? நான் அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலைப்படாத. நீ வாழ்க்கை கூட சேர்ந்து டிராவல் பண்ண, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

பணம் இல்லாம போகும், நெருக்கம் அதுலயும் நீ குருவி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கிற மாதிரி இருக்கும் அனுசுலர்.

வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறமா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னவன் நடந்தால பார்த்து கை நீட்டினோன்ன சரியாச்சுல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுவோட தோல்வாரதான் இருக்கிறீங்க. அப்புறம் வியாபாரம் பரணும் அப்பா அவள் நினைச்சேன் நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன் அவள் சுமக்கிறதுக்கு ரெடி நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

உலகத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நெருக்கம் தான் உங்க பெருக்கத்துக்கு ஒரு வழி, அந்த நெருக்கம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. தைரியமா சொல்லுங்க, நெருக்கத்தை நான் மேன்மையாய் கருதுகிறேன். இந்த நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை தான் கொடுக்கும், இந்த நெருக்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். என்ன இயேசு என் சத்தத்தை விசாலத்துல வைத்து ஏற்றுக்கொள்வார். இன்னுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு, உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து, இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்காருல்ல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ணேன், நான் பண்ணேன். இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானே, நான் பண்ணேன், நான் ஏசப்பேன், நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனே நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும், இயேசப்பா அதுதான் நன்றி விடுறேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் உட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிடற சாப்பாடு நினைச்சு தான் கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒண்ணுக்குமே வழியில இருக்கிறாங்க.

பார், நான் செய்தல்ல நினைச்சு நான் இல்லாம இன்ன தொடர்ந்து நமக்காக வந்து

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தார், உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையால் அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். 1 நாளாகமம் 28:9 ஒருமுறை வீக் மேகசின் 67 வயதான ரோஜர் பாஸ்கியூவர் என்பவரை பற்றிய செய்தியை வெளியிட்டிருந்தது. இவர் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சி துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அவருடைய கண்கள் மிக கூர்மையாக கீழே கிடக்கும் நாணயங்களை தேடும். அவர் 1987 இவ்வாறு கீழே கிடக்கும் நாணயங்களை பொறுக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர் சுமார் $2,000 மதிப்புள்ள நாணயங்களை நியூயார்க் நகரத்தின் நடைபாதைகளில் கீழே கிடந்து கண்டெடுத்திருக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல அவர் கீழே இருந்து அதிக நாணயங்களையும் டாலர் நோட்டுகளையும் பொறுக்க புது புது யுக்திகளை கையாண்டார். நாளடைவில் அவர் கவனக்குறைவாக இருக்கும் மக்கள் அதிக அளவில் நடமாடும் தெருக்களுக்கு சென்று நாணயங்களை பொறுக்க ஆரம்பித்தார். அதற்காக அவர் தெரிந்தெடுத்தது மதுபான பார்கள் இருக்கும் தெருக்கள். அவர் பாதசாரிகளை நேருக்கு நேர் கண்ணால் பார்க்க மாட்டார். மற்றவர்களை பார்ப்பதை விட கீழே எங்கே நாணயங்கள் கிடக்கின்றன என்று பார்ப்பதுதான் எனக்கு மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார். அவர் பறவைகளை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் பறவை இறை தேட பயன்படுத்தும் முறையை அவரும் கையாண்டார். பறவைகள் அதன் இரையின் வடிவத்தை அறிந்திருப்பதால் அதன் பிம்பத்தை பார்த்தே அதன் இரை அங்கு இருப்பதை அது உறுதி செய்யும். அதே போல அவரும் நாணயத்தின் வடிவத்தையும் அது கீழே விழும்போது எழுப்பும் ஒலியையும் வைத்தே நாணயங்கள் கீழே கிடப்பதை உறுதி செய்து விடுவார். அவர் இந்த முறைகளில் கண்டெடுத்த நாணயங்களை விட 2007 ஐபோன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் இருந்து இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடித்தது. ஐபோன் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து பாஸ்கியூவரின் 1 ஆண்டு நாணய சேகரிப்பு இரட்டிப்பாக அதிகரித்தது. காரணம், மக்கள் தங்கள் ஐபோன்களில் வாட்ஸ்அப், இமெயில், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என பல செயலிகளில் மும்முரமாக இருந்ததால் அவர்கள் யாரும் தங்கள் நாணயம் கீழே விழுவதை உணரவில்லை. மேலும் கீழே கிடக்கும் நாணயத்தை குனிந்து யாரும் எடுப்பதும் இல்லை. ஆகவேதான் பாஸ்கியூவரின் நாணய சேகரிப்பு பல மடங்கு உயர்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் தேவனை தேடுவதில் ரோஜர் பாஸ்கியூவரை போல என்ன சிதறல்கள் இல்லாமல் தேடினால் நிச்சயம் நம் தேவனை தரிசிக்க முடியும். வேதவசனம் சொல்கிறபடி நாமும் நம் முழு உள்ளத்தோடும் முழு வாஞ்சையோடும் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடினால் நிச்சயமாக நம் தேவன் நமக்கு தென்படுவார். நீதிமொழிகள் 2:4 வாசிக்கிறபடி, தேவனை பற்றிய ஞானத்தையும் அறிவையும் வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவோமானால் நாமும் நிச்சயம் கண்டடைவோம். தேவனை தரிசிக்க வேண்டும், அவர் பேசுவதை என் காதால் கேட்க வேண்டும் என்று நாம் பலமுறை விரும்பியும் நம்முடைய கவனம் அதை பற்றி மட்டும் இல்லாமல் பல காரியங்களின் மேல் சிதறுவதால் நாம் தேவனை தரிசிக்க முடிகிறதில்லை. தேவன் பேசியதை தன் சொந்த காதால் கேட்ட மோசே தேவனிடம் மிகுந்த வாஞ்சையோடு உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டார். அதற்கு தேவன், நீ என் முகத்தை காணமாட்டாய், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு என்று சொல்லி மோசேக்கு தம் மகிமையை வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தனியாத வாஞ்சியோடும் தாகத்தோடும் அவரை தேடுவோம். அப்பொழுது நிச்சயம் அவர் நமக்கு தென்படுவார்.

2 சாமுவேல் 7 அதிகாரம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலராகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த இவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என்றான் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு வந்தியை விட்டு எடுத்து நீ போன இவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபித்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபியை விலக்கின போது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக இஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின் படியும் இந்த எல்லா தரிசனத்தின் படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சம்பத்திலிருந்து, கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியாருடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானே அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும் படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்டுவதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்துக்கு முன்பாக
பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்துக்கும் அதில் இருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவர், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரே, உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரணும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே, அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வாழ்த்தி சங்கீத விளக்க உரைக்கே அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீதம் 108 அதிகாரம். சங்கீதம் 108 அதிகாரத்துக்கு நாம் இடப்போகிற தலைப்பு சுதந்திரிக்க அறைக்கூவல். சுதந்திரிக்க அறைக்கூவல். சங்கீதம் 108 அதிகாரம், அதில் முதல் பகுதி இதே வசனங்கள் சங்கீதம் 57, இரண்டாவது பகுதி 60 இருக்கிறது. சங்கீதம் 57, சங்கீதம் 60 இந்த வசனங்கள் பார்க்க முடியும். 108 சங்கீதம், சுதந்திரிக்க அறைக்கூவல். தாவீது ராஜா பட்டணங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து வரும்போது இங்கே எப்பேற்பட்ட பட்டணங்களை தான் சுதந்திரிக்க போகிறார் என்பதை அவர் சொல்லுகிற சங்கீதம் தான் இந்த

ஆயத்த ஜபம் அல்லது ஸ்தோத்திரம், சுதந்திரிக்க ஆயத்த ஜபம் ஸ்தோத்திரம். முதலாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, சுதந்திரிக்கப்படாத இடங்கள், சுதந்திரிக்கப்படாத இடங்கள் ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் எப்பேற்பட்ட பகுதிகள் இன்னும் சத்துருவின் கையில் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரர் சொல்கிறார். மூன்றாவதாக, பகைவர் பிடியில் உள்ள இடங்கள், பகைவர் பிடியில் உள்ள இடங்கள் ஒன்பதாம் பத்தாம் வசனம், பகைவர் பிடியில் இருக்கிற இடங்கள் ஒன்பது பத்து. நான்காவது, சுதந்திரிக்க விசுவாச அறிக்கை, சுதந்திரிப்பதற்கு விசுவாச அறிக்கை பத்தாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும். சரி, வேகமாய் கவனிங்கள். முதல் தலைப்பு சுதந்திரிக்க ஆயத்த ஜெபம். தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய மகத்துவங்களை உயர்த்தி, தேவன் வல்லமையுள்ளவர், தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் என்று ஒரு மகிமையான ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். தாவீதுக்கு இராணுவ படை உண்டு. தாவீது ராஜா. அவர் எதை வேண்டுமானாலும் தன் சுய பலத்தினால் செய்ய முடியும். ஆனால் தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்வதற்கு அழகாக, தாவீது எந்த காரியத்திலும் சுயமாய் சுய பலத்தோடு செயல்படாமல் எதை ஆரம்பித்தாலும் ஜெபத்துடன் ஆரம்பிக்கிறார். இன்று நமக்கும் அநேக பகுதிகள் சுதந்திரிக்கப்பட முடியாமல் இருக்கலாம், சுதந்திரிக்கப்படாத பல இடங்கள் இருக்கலாம். மூன்றாவது சொன்னேன், பகைவர் பிடியில் இருக்கலாம். ஒன்பது பத்துல சொல்லும் போது பெலிஸ்தர் மேல் ஆர்ப்பரிப்பு, அரணான பட்டணங்கள், பகைவர் பிடியில் இன்னும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி நான் சுதந்திரிக்க முடியாத பல இடங்கள் இருந்தாலும் கூட தான் சுயமாய் ஒரு நாளும் போய் அதை மேற்கொள்ளாமல் எப்பொழுதும் தேவனே நான் உம்மிடத்தில் ஆயத்தமாயிருக்கிறேன், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்குள் ஆயத்தம் பண்ணுகிற தாவீது தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சுதந்திரிக்கப்பட முடியாத சுதந்திரிக்காத அநேக காரியங்கள் நம் வாழ்வில் இருந்தாலும் இன்றைக்கு நாம் சுதந்திரிக்க மேற்கொள்ள பகைவர் கையில் இருப்பதை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டார், சாமுவேல் பெலிஸ்தின் கையில் இருப்பதை அவர்கள் கையில் இராதபடி பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் தியானித்தால் இன்னும் எவ்வளவு ஆழமாய் தியானிக்க முடியும். நான் இப்பொழுது பேச போகிற கடைசி காரியம் சுதந்திரிக்க விசுவாச அறிக்கை. நம் வாழ்வில் அநேக காரியங்களை சுதந்திரிக்க வேண்டும். எளிதாய் ஜெயிக்க வேண்டியவைகளை நாம் ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை சத்துருவின் கையில் நம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்தவைகள், அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இங்கே தாவீதுடைய சில காரியங்களை சொல்லுகிறேன். நான்காவது, விசுவாச அறிக்கை என்று நான் சொன்னேன். அதிலே நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தன் வாழ்க்கையில் தனக்கு முன்னாடி பெரிய பெரிய பட்டணங்கள் இருந்தாலும் முதலாவது எழுது கொள்ளுங்கள், அவன் தேவனை உயர்த்துகிறவனாய் இருந்தான். பிரச்சனை குறித்து பேசவில்லை. அன்றைக்கு பேசினார்களே, ஐயோ நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியாயிருக்கிறோம். பெரிய ராட்சதர் அப்படி பேசவில்லை. முதல் ஆறு வசனங்களில் தேவனை உயர்த்தி அவர்தான் வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறார். அவரை உயர்த்தி, தேவனை உயர்த்தி, உமது மகிமை பூமி அனைத்தையும் உயர்ந்திருப்பதாக. ஒரு இடத்தில் கூட இதை சுதந்திரிக்க முடியாது, என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொல்லவில்லை. அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவனை உயர்த்துகிறார். பத்திலே அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? அப்ப தேவன் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் முதலாவது தேவனை உயர்த்த வேண்டும்.

இதை போல கோலியாத்துக்கு முன்னாடி இருக்கும் போது ஈட்டிகள் அம்புகள் பட்டயத்தை உயர்த்தாமல் தேவனை உயர்த்தினார். இரண்டாவதாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்த மனிதன். ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் போது 10:11 சொல்கிறார், அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் என்றார். 11, எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரில் அல்லவா என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார். ஒரு மனிதன் பட்டணத்தை பிடிக்க வேண்டுமானால், ஒரு மனிதனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவன் ஒருபோதும் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க கூடாது. தேவனை சார்ந்த மனிதன், தேவனோடு இருந்த மனிதன், அவனுடைய ஆத்மா எப்பொழுதும் தேவனை நோக்கி கதறிக்கொண்டிருந்தது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் இல்லாமல், தேவனை சாராமல் நான் எதையும் சாதிக்க பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது தாவீதின் விசுவாச அறிக்கை என்ன? 12 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா? தேவனுடைய உதவியை எதிர்பார்த்தவர். சற்று யோசித்து பாருங்கள், இராணுவ பலன் இருக்கிறது, அத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய உதவி. ஆகையில் தன் சங்கீதக்காரர் சொல்லும் போது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எப்பொழுதும் தாவீது தேவனுடைய உதவியை தான் சார்ந்து வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆகையில் எத்தனை பலன் இருந்தாலும் தேவனுடைய உதவியை. ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தேவனுடைய உதவியில் வாழ்ந்த ஒரு மனிதன். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமா? அவர் எனக்கு உதவி செய்வார். மனிதனை அல்ல, அங்கே மனிதனை அல்ல சொல்லுகிறார். இக்கட்டில் எனக்கு உதவி செய்கிற தேவன் மனிதன் அல்ல, மனுஷனுடைய உதவி விருதா? இன்னைக்கு தேவனுடைய பாதத்துக்கு வந்து, தேவனே நீர் உனக்கு உதவி செய்யும், அவர் உதவி செய்வாரா, இவர் உதவி செய்வாரா? ஆபிரகாம் சொன்னார் அல்லவா, சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினான் என்று சொல்லாதபடி என் கரத்தை உமக்கு நேராய் உயர்த்துகிறேன். வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். மனிதருக்கு முன்னாடி நின்று உதவிக்கு நிற்க கூடாது. இதைத்தான் தாவீது அறிந்து கொண்டார். கடைசியாக அவருடைய விசுவாச அறிக்கை என்ன? 4 விசுவாச அறிக்கை 13, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரால் எங்கள் சத்துருக்களை, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனால் பராக்கிரமம் செய்வோம். மீண்டும் சொல்கிறேன், தன் இராணுவத்தை நம்பவில்லை, தன்னுடைய குதிரை வீரர்கள் நம்பவில்லை. தேவனால், தேவனால் என்னை பலப்படுத்துகிற இயேசுவால் நான் பராக்கிரமம் செய்வேன். இந்த பட்டணங்களை பிடிக்கப் போகிறேன். என் வாழ்க்கையிலே நான் சுதந்திரிக்காத பல காரியங்கள் இருக்கலாம். கண்ணீரோடு அழுது கொண்டு சோர்ந்து போய் படுத்து அவிசுவாச வார்த்தை பேசாமல் நான் தேவனால் பராக்கிரமம் செய்வேன். என் தேவனால் நான் செய்வேன். பெரிய பருவதம் என்னை ஏமாத்திரும். செருபாவேலுக்கு முன்னாடி சமபூமி ஆவாய். நீங்கள் இந்த விசுவாச அறிக்கை பேசுங்கள். எது உங்களுக்கு கிடைக்கவில்லையோ, எது சுதந்திரிக்காமல் இருக்கிறீர்களோ, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இராணுவ பலன், ஒரு ராஜ அந்தஸ்து இருந்தாலும் தேவனை தாவீது நம்பினார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிறேன், கிடைக்காதவைகள் கிடைக்கும், எளிதில் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு வரி குதிரைக்கு குட்டி பிறந்துச்சு. அதுக்கு கண் தெரியல. இந்த அழகிய உலகத்தை தன் கண்ணை கொண்டு அதால பார்க்க முடியாதேன்னு தாய் வரி குதிரை ரொம்ப கவலைப்பட்டுச்சுது. ஒரு மத்தியான வேளையில தன் குட்டிய கூட்டிட்டு தண்ணி குடிக்க பக்கத்துல உள்ள ஒரு ஆத்துக்கு போச்சுது. குடிச்சிட்டு திரும்பி போகும்போது ஒரு சிறுத்தை புலி கூட்டம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. ஒரு தாய் சிறுத்தை புலியும் அது பக்கத்துல மூணு குட்டிகளும் இருந்துச்சுது. தன்னுடைய குட்டிக்கு கண் தெரியாததை பார்த்து அதை கேலி பண்றாங்கன்னு வரி குதிரைக்கு புரிஞ்சது. வரி குதிரை மனசு ஒடிஞ்சு போயிட்டது. ஒவ்வொரு நாளும் இது தன்னுடைய குட்டிய ஆத்துக்கு கூட்டிட்டு போகும்போதும் சிறுத்தைகளோட சிரிப்பொலி அதிகரிச்சுக்கிட்டே போச்சுது. இதை தாங்க முடியாத வரி குதிரை தன்னுடைய குட்டிய பார்த்து, இனிமேல் நீ ஆத்துக்கு தண்ணி குடிக்க வர வேண்டாம், நானே உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன், நீ இங்கே இருந்தா உனைய பார்த்து யாரும் கேலி பண்ணி சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியா தண்ணி குடிக்க போச்சுது. திரும்பி வரும்போது சிறுத்தை புலிகள் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுது. அந்த சிறுத்தை புலிகள் கிட்ட போய், பொல்லாத சிறுத்தைகளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனை இல்லையா? நான் தான் கண்ணு தெரியாத என் குட்டிய கூட்டிட்டு வரலையே, இன்னும் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு ஆங்காரத்தோட கேட்டுச்சுது. இத கேட்ட தாய் சிறுத்தை புலிக்கு குழப்பம் ஆயிட்டுது. அது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கனிவா சொல்ல ஆரம்பிச்சது. நீ நினைக்கிற மாதிரி நாங்க உன்னைய பார்த்தோ உன் குட்டிய பார்த்தோ ஒருபோதும் கேலி பண்ணி சிரிக்கல. உனக்காவது ஒரு குட்டி தான் குருடா பிறந்திருக்குது. எனக்கு இருக்கிற மூணு குட்டிகளுக்குமே கண் தெரியாது. என் குட்டிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எப்பவும் ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டோம், நகைச்சுவையா பேசிக்கிட்டோம் இருப்பேன். அவங்களும் வாய்விட்டு சிரிச்சு தங்களுடைய குறைய மறந்து சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் உன்னைய பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிச்சுது. ஆமாங்க, நாமும் இந்த தாய் வரி குதிரை மாதிரி தான் இருக்கோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து கேலி பண்றாங்க, நம்மளை குறைவா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதனால கவலைப்பட்டுக்கிட்டு வேற இருக்கோம். இது சரியில்லை. இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதுனால நம்ம சந்தோஷமே பாழாகுது. இந்த வீணான எண்ணங்கள்னால நம்ம குறிக்கோளை நிறைவேற்றுறதுலையும் நம்ம பின்தங்கிடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் பிரச்சனையே பெருசா இருக்குது. இதுல அவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? அதனால பெருசா கனவு காணுங்க. அந்த கனவை நனவாக்க முழு மூச்சோட முயற்சி பண்ணுங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.

0: கிறிஸ்தவ வாழ்க்கையின் லாபங்களும் நஷ்டங்களும் என்ற தலைப்பில் சகோதரன் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் கர்த்தரின் நாமத்திலே மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூடுகை தொடர்பாக ஒரு தலைப்பை நடத்திலே ஒன்றிரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே கேட்டிருந்தார்கள். ஒன்றிரண்டு மாதங்கள் முன்பாக பல மாதங்களுக்கு முன்பாகவே, ஆயினும் சமீபத்தில் தான் அந்த தலைப்பை நான் கொடுத்தேன். அது என்னவென்றால் நஷ்டங்களும் லாபங்களும், இல்லையென்றால் லாபங்களும் நஷ்டங்களும், கெயின்ஸ் அண்ட் லாசஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாமே லாபமாகத்தான் இருக்கும், எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும், எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகின்ற எண்ணங்கள் இருக்கின்றது. ஆனால் வேத வார்த்தைகளை நாம் கவனித்து வாசிக்கும் பொழுது ஒரு உண்மை அறிகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாம் வெற்றியல்ல, எல்லாம் உயர்வல்ல, எல்லாம் செழிப்பல்ல, எல்லாமே ஏற்றமல்ல. அங்கும் லாபங்கள் நஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்களும் உண்டு லாபங்களும் உண்டு. ஆக எல்லாம் லாபமாகவே இருக்கும், எல்லாமே ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்று சொன்னால் வி வில் பி டிசப்பாயிண்டட். என்ற ஆண்டவர் இதை குறித்து மிகவும் தெளிவாக எல்லா வார்த்தைகளையும் சொல்லியிருக்கின்றார். நஷ்டங்களையும் லாபங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சில காரியங்களை நாம் நஷ்டப்பட்டுத்தான் லாபத்தை அடைய முடியும். உதாரணமாக வங்கியில் ஒரு 25 லட்சம் ரூபா, 30 லட்சம் ரூபா, இல்லைன்னா வசதிக்கு ஏற்றபடி 50 லட்சமோ இல்லை 1 கரோரோ வச்சுருக்குறோம். இப்போ நமக்கு ஒரு வீடு கட்டணும் ஆசை, புதுசாக நல்ல ஒரு வீடு, நல்ல லக்ஸுரியஸாக கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ வி ஹாவ் எ டிசைர் டு பில்ட் எ ஹவுஸ், ஒரு வீடை கட்டணும். ஆனால் வீட்டை கட்டணும், ஆனால் ஒன்றும் நஷ்டமடையக்கூடாது. பேங்கில் இருக்கிற டெபாசிட்லாம் அப்படியே இருக்கணும், அது ஒன்றுமே குறைஞ்சிடக்கூடாது. நமக்கு 1 கோடி ரூபா இல்லைன்னா ஒரு 50 லட்சம் ரூபா இந்த பேங்கில் டெபாசிட் இருக்குது, அந்த ஃபீலிங்கும் போயிடக்கூடாது, அது அப்படியே அங்கே இருக்கணும். ஆனால் வீடும் வேணும்னா அது பாசிபிள் கிடையாது, அப்படி தானே? ஆக வீட்டை நாம் கட்டி அதில் நாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா பேங்கில் இருக்கிறதான டெபாசிட் என்ன செய்யணும், நஷ்டப்படணும் இல்லையா? அந்த வீடு கட்டுவதற்கு தேவையான அமௌண்ட்டை நாம் வந்து நஷ்டப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் தான் வீட்டை கட்ட முடியும். ஆக ஒரு புறம் நஷ்டம், ஒரு புறம் லாபம். நஷ்டங்கள் இல்லாமல் லாபங்கள் இல்லவே இல்லை. அப்போ பவுல் எழுதுகிற பொழுது வாசிங்கள் அந்த வசனத்தை, பிலிப்பியர் 3 அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்கள்.
2: ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன்.
1: லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதோட அர்த்தம் என்ன? ஐ ஹேட் டு இன்கர் சம் லாசஸ், சில நஷ்டங்களை நான் ஏற்க வேண்டியது இருந்தது. அவருக்கு நிறைய விஷயம் லாபமா இருந்தது, குலப்பெருமை, ஜாதி பெருமை, மத ரீதியான பெருமை, வம்ச பெருமை, இப்படி பல்வேறு விதங்களிலே ஞானம் அறிவு சம்பந்தமாக பலவிதமான கிரேட்னஸ் அவருக்கு இருந்தது. அவற்றையெல்லாம் இழந்துதான் அவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவால் வருகின்றதான மேன்மையை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆக எல்லாவற்றையும் அப்படியே வைத்துக்கொண்டு ஜாதி பெருமை அப்படியே இருக்கணும், குலப்பெருமை அப்படியே இருக்கணும், சொசைட்டியில் இருக்கிற ஸ்டேட்டஸும் அப்படியே இருக்கணும், செல்வ நிலைமை அப்படியே இருக்கணும், மதிப்பு மரியாதை எல்லாம் அப்படி இருக்கணும். ஆனால் அடிஷ்னலாக ஆண்டவுட்டும் எனக்கு நிறைய வேணும்னு சொன்னால் அது சாத்தியதே இல்லை. 8வது வசனம் சொல்லுகிற பொழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவைகளெல்லாம், இந்த சமுதாயத்தில் எவைகளெல்லாம் ரொம்ப கிரேட்டாக எண்ணப்படுகிறதோ, மேன்மையாக எண்ணப்படுகிறதோ, ஆண்டவரை அறியணும், அவருடைய வல்லமை அறியணும், அவருடைய அன்பை அறியணும், அவருடைய ஐக்கியத்தினால் கிடைக்கிற நன்மைகளை அறியணும் என்கிற ஆவலோடு நான் வந்தபொழுது இவைகள் எல்லாவற்றையும் நான் இழக்க வேண்டியிருந்தது. ஐ ஹேட் டு லூஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் ஆர்டர் டு கெட் த நாலெட்ஜ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை குறித்து அறிவு பெறுவதற்காக இதற்கு எல்லாம் நஷ்டப்பட வேண்டியிருந்தது. ஆமறைவளை நஷ்டம் இல்லாமல் லாபம் இல்லை. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே நஷ்டங்கள் உண்டு. வி மஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அதை நம்ம என்ன செய்யணும், சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவமாக, போலி கிறிஸ்தவமாக இருந்துன்னு சொன்னால் நஷ்டம் இல்லை, லாபம்தான். ஆனது உண்மையான ட்ரூ கிறிஸ்டியன் லைஃபாக இருந்தால் நம்ம நிச்சயமாக சில நஷ்டங்களை சந்தித்து தான் ஆகணும். முக்கியமாக 5 பகுதிகளில் நாம் நஷ்டங்களை அனுபவிக்கணும். ஆனால் நஷ்டம் மட்டுமல்ல, நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டால் லாபங்கள் உண்டு. அல்லேலூயா. எதையும் இழக்காதபடிக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது சாத்தியதை அல்ல. நஷ்டப்படுவதற்கு ஆயத்தமானால் அப்பொழுது ஆண்டவரால் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக உறவு ரீதியான நஷ்டங்கள், லாசஸ் இன் தி ஏரியா ஆஃப் ரிலேஷன்ஷிப். உறவுகள், சில உறவுகளை நான் உண்மையான கிறிஸ்தவளாக இருந்தால் நஷ்டப்படணும். சிலருக்கு எந்த நஷ்டமும் வரல, ஒரு உறவும் விடலை, எல்லா உறவும் அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களே அல்ல. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தா சில உறவுகளை நாம் இழக்க நேரிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது மத்தேயு 10:37 நான் வாசிக்கும் பொழுது,
3: தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
1: தகப்பனையாகிலும் தாயாகிலும் என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இன்னும் நான் வாசிக்கும் பொழுது லூக்கா 14:28 28-30 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுதும், லூக்கா 14:26 என வாசிக்கும் பொழுது சில விஷயங்களை அறிந்து கொள்வோம். 26 வசனத்தையும் வாசிங்கள். லூக்கா 14:26,
4: யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
1: வெறுக்காவிட்டா, சத்தமா சொல்லுங்க, வெறுக்காவிட்டா தகப்பனை தாயே சகோதரர்களை என்ன செய்யணுமா? வெறுக்கணும்னா இது ஒரு ஏதோ ஒரு நமக்கு ஒரு அந்த மெசேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது, கம்யூனிகேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு, அந்த லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? வெறுக்கணுமா? கிறிஸ்தவத்தில் நமக்கு நேசிக்க தானே சொல்லப்பட்டிருக்கு, தாயே தகப்பனை தந்தையின் வெறுக்கணுமா? வெறுக்கணும்னு சொல்லுகிற பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டாப் ப்ரையாரிட்டி எதற்கு? The relationship that we have with Christ. இயேசுவோடு உள்ள உறவிற்குத்தான் முதலிடம், மற்ற எல்லாவற்றுக்கும் இரண்டாவிடம். அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இரண்டாவிடம். ஆக முதலாவதாக உறவு நஷ்டங்கள், இரண்டாவதாக ஸ்டேட்டஸ், வேர்ல்ட்லி ஸ்டேட்டஸ். இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்கள் நமக்கு ஸ்டேட்டஸாக எண்ணப்படுகிறது. கல்வி ரீதியான ஸ்டேட்டஸ் இருக்குது, செல்வ ரீதியான ஸ்டேட்டஸ் இருக்குது, அரசியல் ரீதியான ஸ்டேட்டஸ் இருக்குது, இவ்விதமாக இன்னும் ஜாதி குலம் வம்சம் இப்படி பல விதங்கள் இருக்கு. இவைகளை நாம் நஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதை அப்படியே வைத்துக்கொண்டு நான் ஆண்டவரிடத்திலிருந்து லாபத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது சாத்தியதை அல்ல. மூன்றாவதாக மானிட்டரி லாசஸ், பொருளாதார ரீதியான நஷ்டங்கள். ஃபினான்சியல் சைட்ல நமக்கு என்ன வரும்? அடி வாங்கும். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, அதாவது எல்லாருக்கும் அப்படி நடக்கும்னு சொல்ல வரல, ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ செல்லுகிற பொழுது இதற்கும் வாய்ப்பு உண்டு. எதற்கு? பொருளாதார ரீதியான நஷ்டங்கள் உண்டு. அவ்விதமாக அடுத்தபடியை பார்க்கும் பொழுது சுய வழி, அதாவது நம்முடைய செல்ஃப் வில், இல்லை நம்முடைய ஃப்ரீ வில், அவர் ஓன் ஃப்ரீடம். நாம் வந்து மனமும் நம்முடைய உணர்வும் சொல்லுகிறபடி நிறைய காரியங்களை இண்டிபெண்டாக செய்கிறோம். யார் என்ன சொன்னால் என்ன, யார் எவ்விதமாக விரும்பினான்னா, என்னுடைய மன சொல்லுபடி நான் வாழ்கிறேன். சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இதையும் நாம் இழக்க வேண்டும். என்னுடைய மனம் சொல்லுகிறதன்படி நான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தேன், ஐ ஹவ் சம் ஃப்ரீடம். ஆனால் இந்த சுதந்திரத்தையும் இந்த சுயாதீனத்தையும் நாம் நஷ்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இறுதியாக உலக ரீதியான சந்தோஷம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளஷஸ். இந்த உலகத்தில் நிறைய விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. கண்கள் வழியாக வருகிற சந்தோஷம், காதுகள் வழியாக வருகிற சந்தோஷம், உடல் வழியாக வருகிற சந்தோஷம், விதவிதமான சந்தோஷங்கள் இருக்கின்றது. ஆகிய இவைகளிலும் பல சந்தோஷங்களை நாம் இழக்க நேரிடும். இவ்விதமாக 5 கேட்டகரிஸ் பார்த்துருக்குறோம். ஆகிய இந்த 5 ஏரியாஸில் நமக்கு நஷ்டங்கள் இருக்குது. இதை குறித்து நாம் இப்பொழுது விவரமாக பார்ப்போம். முதலாவது என்ன சொன்னேன்? உறவு ரீதியான நஷ்டங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது தகப்பனையோ தாயோ அண்ணனையோ தம்பியோ என்னை விட நீ என்ன செய்யக்கூடாது? அதிகமாக நேசிக்கக்கூடாது, என்னைத்தான் அதிகமாக நேசிக்கணும். ஆக ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட அதிகமாக உங்கள் அம்மாவை நேசிக்கக்கூடாது, என்னை விட அம்மா அதிகமாக உங்கள் அப்பாவை நேசிக்கக்கூடாது, என்னை விட அதிகமாக உங்கள் அண்ணன் நேசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ யாருக்கு பாதிப்பு வருகிறது? ஹூ இஸ் அஃபெக்டட்? யாருக்கு வருது பாதிப்பு? அப்பா அம்மாவுக்கு வருது இல்லையா, அண்ணன் தம்பிக்கு வருது, சொந்தக்காரங்களுக்கு வருது, நண்பர்களுக்கு வருது. ஏன்னா இப்போ நாம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் யாருக்கு கொடுக்குறோம்? வி கிவ் டு கிரைஸ்ட். ஆண்டவருக்கு தான் முதல் அன்பு. அப்படி இருக்கின்ற பொழுது இரண்டாவது இடத்தை இவர்கள் வைக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை இமோஷனலி நாம் என்ன சொல்லலாம், ஆண்டவருக்கும் என்னுடைய அன்பு போதுமான அளவுக்கு நான் கொடுக்குறேன், அதுபோல் அண்ணனுக்கும் கொடுக்குறேன், தம்பிக்கும் கொடுக்குறேன், சகோதரனுக்கும் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆனால் இமோஷனலாக நம்ம வந்து ஆண்டவர் மேல் ஒரு பெரிய அன்பு வைக்கிறதில்ல, ப்ராக்டிக்கலாக, அதாவது என்ன, வாட் இட் இஸ் டு லவ் ஜீசஸ், இயேசுவை நேசிக்கிறேன்னா என்ன, வாட் யூ மீன் வென் வி சே வி லவ் ஜீசஸ், இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது வாட் டஸ் இட் மீன், என்ன பாருங்கள். நான் என்னுடைய ஊழிய பகல பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கிறேன். சில இடத்துல இயேசு பத்தி சொன்னா, இயேசு பத்தி என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அவர்னாலே உசுருங்க, இயேசுனா எனக்கு உசுறு அப்படிமா. உசுறுன்னு சொல்லிட்டு எல்லா சினிமாவும் பார்ப்பான், தண்ணி அடிப்பான், சிகரெட்டு பிடிப்பான், அடிதடி போடுவான், சண்டை போடுவான். ஆனால் இயேசுநாதருடைய டாபிக் பேசுறவள, இயேசுநாதர்னா எனக்கு உயிர், அவர் நினைக்காத நாளே கிடையாது அப்படி சொல்லுவான். இது என்னவென்று சொன்னால் இமோஷன், ஒரு உணர்வு ரீதியாக அவர் நேசிக்கிறேன்னு சொல்வது. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒருவரிடத்தில் தான் காஸ்பலை சொல்ல முடியும், பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்ல நேர்ந்த பொழுது அவர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்டிபிள் போகிறார். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னால், இப்போ கூட நான் இயேசுநாதருக்கு என் உயிரை விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். ஐ எம் வில்லிங் டு லூஸ் மை லைஃப் ஃபார் ஜீசஸ். ஐ வாண்ட் டு சாக்ரிஃபைஸ் மை ஓன் லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ். இயேசுக்காக என் உயிரை இழக்கேன். ஆனால் அந்த உயிரை இழக்கிறேன்னு சொல்லுகிறவர் ஒரு சின்ன விஷயத்தில் கூட விட்டு கொடுக்க மாட்டார், சின்ன விஷயத்தில் கூட தாழ்ந்து போக மாட்டார். தான் சொல்லுகிற கருத்துக்கு பதிலாக இன்னொரு ஒரு கருத்து சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போது இயேசுநாதருக்காக உயிரை விடுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன கருத்தில் கூட என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ அது வந்து இமோஷனலி நடக்கிறது. ஆனால் அதுவல்ல உண்மையானது. இயேசுவை நேசிக்கிறது என்றால் என்னவென்றால் அவருடைய வழிகளை நேசிப்பது, அவருடைய வார்த்தைகளை நேசிப்பது, அவருடைய ஆலோசனைகளை நேசிப்பது, அவர் கொடுத்த போதனைகளை நேசிப்பது, அவர் எதை நமக்கு காண்பிக்கிறாரோ அதை நேசிப்பது. ஆனால் இயேசுநாதர் நம்மை எதை பின்பற்ற சொல்லுகிறாரோ அதற்கு எதிராக உறவுகள் சொல்லுவாங்க இல்லையா. இயேசுநாதர் எதை முக்கியமாக சொல்லுவாரோ அதற்கு எதிராக நம்முடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய அண்ணன் தம்பிகள் சொல்ல உறவுகள் சொல்லுவார்கள். அது அப்பொழுது இயேசு சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, இவங்க சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா. பல குடும்பங்களை, கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கல்யாணங்களை நடத்துகிறவில்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடத்துவாங்க. கரெக்டாக எப்பிற மதத்தவர்கள் திருமணம் எந்த நாளில் வைக்கலாம்னு யோசித்து செய்கிறாங்களோ, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து செய்கிறாங்களோ, அதைத்தான் இவங்களும் பார்த்து செய்வாங்க. யார், நம்ம கிறிஸ்தவங்க தான். எதுக்கும் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா எப்படின்னு தெரியலையே, ஒன்றும் இல்லாமலா நம்முடைய பெரியவங்களை அப்படி முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நல்ல நேரம் பார்க்குறவன் கெட்ட நேரம் பார்க்குறவன் நாலு நட்சத்திரம் பார்க்குறோம், இவங்களாம் என்ன பண்ணணும், சாதாரணமான பனிஷ்மெண்ட் இல்லைங்க, தே மஸ்ட் பி கில். அவசரப்படுறாதுங்க, யாரோ நாலு நட்சத்திரம் பார்க்குறவங்க பார்த்து கொலை பண்ண போயிருக்கேன் பைபிள் சொல்லுது. அப்படி இல்லை, இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைமில் அதனுடைய அது எவ்வளோ சிவியருங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன். நேரம் பார்க்குறவன் நாள் பார்க்குறவன் கொலை செய்யப்படணும்னு பைபிள் பல ஏற்பாடு சொல்லுது. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆராதனை பண்ணிட்டு ஊழியம் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுனா, இல்லைன்னா ஒரு வீடு வாங்கினா, ஒரு வீடை கொடுத்தா, ஒரு வியாபாரம் தொடங்கினா, எல்லாத்துக்கும் எதை பார்த்து வைக்கிறாங்க. எந்த கிறிஸ்தவங்க காலை 9 மணிக்கு இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, எல்லாம் அந்த விடிய காலம்தான் இல்லையா. அவங்க தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும், வரணும். யார் வந்து 12 மணிக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, ஏன் பண்ணக்கூடாதா, சாயங்காலம் பண்ணக்கூடாதா வீட்டுக்குள்ளே, அந்த விடியகாலம்தான் உள்ளே நுழையணுமா, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, பைபிள் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால், இல்லை எங்கள் பெரியப்பா சொன்னார், குடும்பத்தில் மூத்தவர் அவர், அவருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே, குடும்பத்தில் முக்கியமானவங்களுக்கு என்ன செய்யணும், He must give some honor. ஏசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு, பைபிள் என்ன சொல்லுது, உங்கள் சித்தப்பா என்ன சொல்கிறாரு, நீ இப்போ யாருக்கு செவி கொடுக்குற, யாருக்கு செவி கொடுக்குற. அப்போ என்ன அர்த்தம், இயேசுநாதரை இரண்டாவது இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ உங்கள் அன்பு எங்கே போகுது, சித்தப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு போகுது. ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, கட்டின மனைவி சொன்னாலும் சரி, இது கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்குதா அதை பார்ப்போம். கர்த்தருடைய வழிகளுக்கு எதிராக ஒரு வழியை எவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவ் சொன்னாலும் சரி, எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் சொல்லி, அதை நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் ரிஃப்யூஸ் டு லிசன். அதுதான் இயேசுநாதர் நேசிக்கிற. அந்த மாதிரி நேசிக்க போனால் என்ன நடக்கும், என்னை விட உனக்கு இயேசுநாதர் முக்கியமா, கட்டண கணவனை விட இயேசுநாதர் முக்கியமா, பெத்த தாயை விட இயேசுநாதர் முக்கியமா, உடன் பிறந்த சகோதரனோட இயேசுநாதர் முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போதான் நம்ம என்ன செய்யணும், வி ஹேவ் டு சூஸ் யார் முக்கியம். சரி, நம்ம வீட்டுக்குள்ளே வாழ வேண்டியிருக்குது, கணவனோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியிருக்குது, என்ன பண்ணுறது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கணவனுக்கு தெரியாமல் நான் கிறிஸ்தவங்களாக இருக்கிறேன். இருக்க முடியாதுங்க, கணவனுக்கு தெரியாமல் யாரும் கிறிஸ்தவங்களாக இருக்க முடியாது, உலகத்துக்கு தெரியாமல் யாரும் கிறிஸ்தவங்களாக இருக்க முடியாது. தெரிஞ்சவங்க தான் கிறிஸ்தவங்க, ரகசிய சீக்கிரம் கிறிஸ்டியானிட்டே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் யாருக்கும் தெரியாமல் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, கத்தனை பெரிதான கிருபையினால யாருக்கும் தெரியாமல் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறது ஞானஸ்தானமே இல்லை, அது மத சடங்கு. அது எது பயத்தினால செய்யற காரியம். ஞானசானங்கிறது நாலு பேருக்கு முன்னால் நித்திய ஜீவனை தருகிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டேன், இதற்காக எதையும் நான் இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். அந்த அறிக்கை தாங்க ஞானஸ்தானம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல இருப்பாங்க, புராதன திருச்சபையில் இருப்பாங்க, இங்க வந்து குழந்தை ஞானஸ்தானம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா யாருக்கும் தெரியாம போய் முழுகி ஞானஸ்தானம் இருப்பான். நான் பேசுறது கிரிட்டிசிசம் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. ஏதோ வந்து வந்த வராதமாக கிரிட்டிசைஸ் பண்ணலை, கேட்டால் சொல்லுவோம் யாருக்கும் தெரியாமல் நானும் முழுகி ஞானம். இல்லைங்க, யாருக்கு தெரியாமல் எடுக்கிற ஞானஸ்தானம் கிடையாது. நாலு பேருக்கு தெரிஞ்சு தான் என்ன செய்யணும். ஏசுநாதரே நாலு பேருக்கு தெரியும்படியா தான். ஐயோ தெரிஞ்சால் வேற விதமாக விஷயம் போயிடுமே, வெட்டி போடுவாருங்க. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவம். அது ரொம்ப கஷ்டம், அதுதான் கிறிஸ்தவம். ஆகல ஏசுனா ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை வெறுத்து, அதன் அர்த்தம் என்ன? நீ அழிவதற்கும் ஆயத்தமாக தான் இருக்கணும். நித்தியம் உனக்கு வேணும்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீ நஷ்டப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே உறவு ரீதியான சில நஷ்டங்களை நாம் சந்திக்க நேரிடும். நான் கர்த்தருடைய வழியில் நடக்கின்ற பொழுது நான் என்னுடைய பழைய நண்பர்களோடு நீ ஒன்றாக சேர்ந்து நடக்க முடியும், அவருடைய வழிகள் வேறு. இன்றைக்கி என்ன இப்போ பார்க்குற பலர், நான் காலையில் மாலையிலலாம் வாக்கிங் போகிறவள யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க. சிலர் என்ன பார்க்கல, பாவம் பரதேசி அனாத போல இருக்குது, ஒரு பையன் கூட கூட வரமாட்டேங்கிறானே, எத்தனையோ வருஷமாக பார்க்குறோம், தனியாக போகுது தனியாக வருது. சிலர் கேட்போம், என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தனியாகவே போகிறீங்க? சில பேர் எங்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க, அப்போ பேச்சு கொடுத்தாலும் நான் எஸ்கேப் ஆகிடுவேன். யாராவது ஒருத்தங்க ரெண்டாவது முறை பேச்சு கூட அந்த ரூட்டையே மாற்றிடுவேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் தனியாக நடக்க வேண்டியது இருக்கிறது காரணம்னாலும் ஐ ஹவ் டு வாக் வித் மை காட். ஏன் இவர்கள் கூட நான் வாக் பண்ணேன்னு சொன்னால் ஆண்டவரோட நான் பேச முடியாது, என்னுடைய நேரம் வெரி ப்ரெஷஸ். இவங்க கூட சேர்ந்தா சினிமா கதை கேட்க வேண்டியிருக்கும், அரசியல் கதை கேட்க வேண்டியிருக்கும், ஊர் கதை கேட்க வேண்டியிருக்கும், உலகத்து கதை கேட்க வேண்டியிருக்கும், டிவி கதை கேட்க வேண்டியிருக்கும், சீரியல் கதை கேட்க வேண்டியிருக்கும், அது நிறைய கதை கேட்கணும். இந்த கதைகள் எல்லாம் என்னால் கேட்க முடியாது, ஏன்னா என்னுடைய டைம் வெரி ப்ரெஷஸ். அதனால் நிறைய பேரோட சேர முடியல, நண்பர்கள் ரொம்ப குறைவு. ஏன்? ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தன்னை உண்மையாக ஒப்பு கொடுத்து வாழ்வான்னு சொன்னால் அவன் எல்லாரோடும் நட்பொழித்து வாழ முடியாது. உலக பிரகாரமான ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களும் நட்பொழித்து வாழ முடியாது. உலக பிரகாரமான காரியம் மூழ்கி கிடக்கிறோட நட்பொழித்து வாழ முடியும். எல்லாரையும் நம்ம விஷ் பண்ணணும், எல்லாருக்கும் நல்லதை செய்யணும். பார்க்கும் பொழுது நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, வியாபாரம் முடிங்க, இதெல்லாம் விசாரிக்கணும். பார்த்துட்டு ஐயோ இவன் வந்து நம்ம கிறிஸ்தவத்தை விரும்பாதவன், கிறிஸ்துவ ஏற்றுக்க, அதனால் அவன் பக்கமே போ, அப்படி கிடையாது. ஆனால் அவர்களோட அந்நிய அவிசுவாசிகளோட அந்நியுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆக ஆண்டவரோடு நடக்க விரும்புகிற பொழுது இந்த உலகத்தில் அநேகரோடு நடப்பதை நஷ்டப்பட நேரிடும். எல்லாரோடு உறவு வைத்து வாழ முடியாது, எல்லாரோடு சேர்ந்து நடக்க முடியாது. அவருடைய வழிகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு, அவருடைய சிந்தனைகள் வேறு, நம்முடைய சிந்தனைகள் வேறு, அவருடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு, அவருடைய பாதைகள் வேறு, நம்முடைய பாதைகள் வேறு. இயேசுநாதர் சொன்ன பாதை வேறு, அவங்க சொல்கிற போகிற பாதை வேறு, அவர் சொன்ன வார்த்தை வேறு, இவங்க சொல்கிற வார்த்தை வேறு. ஸோ ஐ ஹவ் டு மேக் சம் டிஃப்ரென்ஸ் இஃப் ஐ ஹவ் ட்ரூலி அக்செப்டட் ஜீசஸ் அஸ் மை சேவியர். அந்த உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை போகிற பொழுது சில உறவுகளை நஷ்டப்பட நேரிடும். பாருங்கள், யோசேப்பு சின்ன வயதிலிருந்தே சரியான விலை விரும்பினான், தவறானவிலை வெறுத்தான். அந்த தவறானவைகளை செய்கிறவள் தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் அதை குறித்து அவனுக்கு ஒரு வருத்த உணர்வு ஏற்பட்டது. அதை குறித்து தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொன்னான், என்னுடைய சகோதரன் தான், என்னுடைய அண்ணன்மார்கள் தான், ஆனால் அவங்க நிறைய விஷயம் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணால் கோல் சொல்கிறது இல்லாது தன்னுடைய மனதில் ஏற்பட்ட வருத்த தகப்படுதலை சொல்லாமல் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஊராண்டை சொல்ல முடியும். ஊராண்டை போய் சொன்னால் அது வந்து கோல் சொல்கிறது. அவன் சொன்னது யார்கிட்ட போய் சொன்னான்? சொந்த தகப்பட சொன்ன. அவன் சிறு வயதிலிருந்தே ஹி வாஸ் லவ்விங் காட், தேவனை அவன் நேசித்தான். ஹி வாண்டட் டு வாக் இன் த வேஸ் ஆஃப் காட், தேவனுடைய வழிகளில் அவன் நடப்பதற்கு ஆசைப்பட்டான். எனவே அந்த வழிகளில் நடக்காத தன்னுடைய சகோதரர்களுடைய தவறான செயல்களை ஹி வாஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட். அதனுடைய விளைவாக என்ன நடந்தது? ஹி வாஸ் ஹேட்டட் பை ஹிஸ் ஓன் பிரதர்ஸ். அவனுடைய சொந்த சகோதரர்களாலே அவன் ஒரு 11 சகோதரர்களை இழந்தான். யார்? யோசேப்பு. 11 சகோதரர்களை இழந்தான். ஒரு பையன் கூட அவனுக்கு ஆதரவாக இல்லை. ஒருதான் கொஞ்சம் ஆதரவாக இருந்தான், அவன் கூட முழுமையாக இல்லை. யார்? இந்த யூதாங்கிறவன் கொஞ்சம் ஆதரவு. கொலைசி அதப்பா, நாலு அடி போட்டு என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு மட்டும் அன்பு. நமக்கு என்ன செய்யணும்? பழி வர வேண்டாம் அப்படிப்பட்டது. ஆக ஏன் அவன் 11 சகோதரர்களை இழந்தான்? ஆபிரகாம் ஏன் லோத்துவை இழந்தான்? இத்தனை ஆண்டுகள் தன்னோடு வந்த ஒருவனை ஆபிரகாம் இப்படி இழங்குறான். அந்நிய ஊரில் வந்து நிற்கும் பொழுது தன்னோடு வந்த ஒருவன் உடனிருந்தான் எவ்வளோ நன்றாக இருக்கும். ஆனா இழக்கிறார். காரணம் என்ன? லோத்துவனுடைய ஆசை வேறு, ஆபிரகாமுடைய ஆசை வேறு. லோத்துவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு, இவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு. அவனுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு, இவனுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு. இவன் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற போகிறான். அவன் எதிர்காலத்தில் மிகவும் நன்றாக இருக்கணும் ஆசையின் அடிப்படையில் வாழ்கிறான். எனவே ஒரு நாள் அந்த லோத்துவை இழக்க நேரிட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கினவர், எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கினவர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். இரண்டாம் முறை தீமோத்தேயை கடிதம் எழுதுகிற பொழுது, 1 Timothy 15 வாசித்து பார்க்கும் பொழுது வேதனையோடு எழுதுகிறார், பிகல்லு எர்மகுனே முதலாக என்னை விட்டு போயிட்டாங்க. 4 Timothy 10 எழுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வித்து என்னை விட்டு போயிட்டான். அப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் அங்கே போயிட்டான், இவன் எங்கே போயிட்டான். ஹி வாஸ் லெஃப்ட் அலோன். ஏன் இவர்களெல்லாம் இழக்க நேரிட்டது? இவர் என்ன அநியாயம் பண்ணார், அக்கிரமம் பண்ணார், அநீதி பண்ணார்? இல்லை. ஹி வாண்டட் டு வாக் இன் த வேஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஹி வாண்டட் டு என்ஜாய் த வெரி குட் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் அவர் வாழ்ந்ததுனால சரியான ஒரு வாழ்க்கை முறையில் தான் அவரை தொடர முடியுது. ஆனால் அவர்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. யாரால? பிற ஊழியர்களால், இவரால் உருவாக்கப்பட்டவர்களால். தேமாவோடைய தேமா அப்போ சமைக்க பவுலோட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலை. காரணம் என்ன? அவனுடைய ட்ரீம்ஸ் வேற, அவனுடைய எய்ம்ஸ் வேற, அவனுடைய கோல்ஸ் வேற. ஐயோ, இந்த ஆள் கூட உட்கார்ந்துருந்தா ஒன்றும் நம்ம சாதிக்க முடியாது, ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அதனால் அவர் என்ன செய்கிறான், தேமா இப்பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து எங்கே போயிட்டான்? தெசலோனிக்காக போயிட்டான். எதற்கு போனான்? ஆண்டவரை விட்டு போனான்னு அர்த்தம் இல்லை, இவரோட சேர்ந்து ஊழியம் செய்தால் நம்ம ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது, ஆனால் நம்ம வழியில் போய்டுன்னு அங்கே போய் ஏதாவது சபையை ஆரம்பிச்சிருப்பார், அங்கே பாஸ்டர் ஆகி அங்கே தசம பாகங்கள்லாம் வாங்கி நல்லா பிழைச்சிருப்பார். அப்படி தான் நடந்து. ஆக அருமையால இவர்கள் எல்லாரும் தே ஹேட் டு லூஸ் சம் ரிலேஷன்ஷிப்ஸ். அருமையான உறவுகளை இழந்தால் காரணம் என்னவன் சொன்னால், இன் ஆர்டர் டு ஹேவ் த ஃபெலோஷிப் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ நஷ்டம், ஆனால் நஷ்டம் உண்டென்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு லாபம் உண்டு. இவர் எதற்காக இந்த உறவுகளை எல்லாம் நஷ்டப்பட்டார் சொன்னால், இன் ஆர்டர் டு கெயின் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய உறவை பெற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ உறவை நாம் பெறுகிறோம், தேவனோடு நடக்க வாய்ப்பை பெறுகிறோம், தேவனோடு ஐக்கியமாக இருக்க வாய்ப்பை பெறுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்கள் நம்மோடு உறவாக இருந்தாலும் உடன் இருந்தாலும், இயேசு நம்மோடு இல்லை என்றால் வி ஆர் நாட் ஹீரோஸ், வி ஆர் ஜீரோஸ். ஒட்டுமொத்த உலகமும் நம்மோடு இருக்கிறது, ஆனால் யார் இல்லை? நித்தியத்துக்கு அதிபதியான அவர் தான் இல்லை. அவர் இல்லாத நம்முடைய நிலைமை ஹீரோயிஸ், ஹீரோ கிடையாது, யார்? ஜீரோ. ஆனால் உலகமே நம்மோடு இல்லை, இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். அப்போ தென் வீ கேன் சே ஐ எம் ஏ ஹீரோ. நான் பல நேரங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறவில்லை, நான் வளமையான கிறிஸ்தவர்கள் பண்ணுறது மாதிரி ஜெபம் பண்ணுறது கிடையாது. நான் சாதாரணமாக தான் ஷேர் பண்ணுவேன், அது இப்படி இது இப்படி கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். மனசில் வேதனை வந்தாலும் ஷேர் பண்ணுவேன். யாராவது ஒருத்தர் மேலே அதிருப்தி வந்தாலும் ஷேர் பண்ணுவேன். என் மனைவி மேலே ஏதாவது கோபம் வந்தாலும் ஷேர் பண்ணுவேன். ஆனால் என் மனைவிக்கு மேலே எனக்கு கொஞ்சம் கோங்கோமாக வருது சில விஷயம் அப்படி இப்படி அதிருப்தியெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா வேற எங்கே போய் சொல்கிறது? அப்போ நான் சொல்லிவிட்டு எனக்குள்ளேயே யோசிப்பேன், என்னடா இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் யார்? ஹோலி ஆஃப் ஹோலிஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். அவர்கிட்ட போய் பேசுகிறோமே, அப்படியே சொல்லிட்டு ஆண்டுகிட்ட சொல்லுவேன், ஐ எம் சாரி லார்ட், எனக்கு வேறு யாரும் கிடையாது. இந்த மாதிரி ஆத்மார்த்தமாக பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. உண்மை ஏற்று கொண்டதுனால எனக்கு இப்போ ரொம்ப உயிருக்குயிராக நண்பர்களெல்லாம் இல்லை. நான் மனம் விட்டு பேசக்கூடிய நண்பர்கள் இல்லை. நான் எத்தனை நண்பர்களையும் லிமிட்டடாக பேச வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் மாட்டிக்குவேன். அதனால தான் உம்மிடத்தில் பேசுகிறேன். அல்லேலூயா. அதனால தான் உம்மிடத்தில் பேசுகிறேன். ஏன்னா யூ ஆர் மை ஒன்லி ரிலேஷன்ஷிப். எனக்கு நிறைய பேர் உறவில் இருக்கிறாங்க, ஆனால் என் மனதில் இருக்கிறதையெல்லாம் சொல்லுவதற்கு நீர் ஒருவரே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆக அவருடைய உறவு நமக்கு லாபமாகிறது. இந்த உறவுடைய விசேஷம் என்ன? இந்த ஒரு உறவு தாங்க நிரந்தரம், பெர்மனன்ட். மனைவி நிரந்தரம் கிடையாது, கனவு நிரந்தரம் கிடையாது. சொல்கிறோம் வாழ்க்கை துணைன்னு இல்லையா, லைஃப் பார்ட்னர்னு சொல்கிறோம். ஹவு லாங்? எத்தனை பேருக்கு எத்தனை வருஷங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்திருக்கிறாங்க? வெரி லிமிட்டட் இல்லையா. ஒரே ஒருத்தர் தாங்க லைஃப் பார்ட்னர். யார்? ஜீசஸ் இஸ் அவர் லைஃப் பார்ட்னர். அவர் தான் நேற்றும் இன்றும் நாளைக்கும் மாறாதவர். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன். வேற யாவாரம் சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு நேசிக்கிற தகப்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேசிக்கிற தாயாக இருந்தாலும் சொல்ல இருந்தாலும் சரி, சொல்ல முடியாது. கணவன் மனைவி பார்த்து சொல்ல முடியாது. ஒன்றுக்கும் ஒழிப்படாதம்மா, நான் இருக்கிறேன் உனக்கு கடைசி வரைக்கும். எல்லாம் தேவையான செஞ்சுட்டு உன்னை அடக்கம் பண்ணிட்டு தான் நான் போவேன். அப்படி எந்த கணவனும் சொல்ல முடியாது. கணவனை பார்த்து மனைவி சொல்ல, ஒன்றுக்கும் பயப்படாத ஐயா, கடைசி வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ, நீ 30 வயது ஆகிற வரைக்கும் உன்னோட இருந்து உனக்கு செய்யலாம் செய்து உன்னை நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டு தான் நான் போவேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. யாருக்கு எப்பொழுது எது நிகழும் என்று சொல்ல முடியாது. நிரந்தரமற்ற உலகத்தில் வாழ்கிறோம், நிரந்தரமற்ற உறவுகளை வாழ்கிறோம். எந்த உறவும் நிரந்தரம் கிடையாது, ஆனால் இவருடைய உறவு தான் நிரந்தரம் இல்லையா? அப்போ சார், இப்போ ஒரு காலகட்டத்தில் சொல்ல எல்லாரும் என்ன கைவிட்டாங்கப்பா, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் 2 தீமோத்தேயு 4:18 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் என்னோட இருப்பார், அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்வார். ஆம் அருமையாளே, தட் இஸ் த ஒன்லி பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் தட் வி ஹாவ் இன் திஸ் வேர்ல்ட். அல்லேலூயா. அதனால தான் இந்த எல்லா உறவுகளையும் இழக்க நேரிட்டாலும் அது நமக்கு நஷ்டம் கிடையாது. தட்ஸ் நாட் அவர் லாஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கெயின். அதனால தான் போச்சு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவர்கள் எல்லாவற்றையும் நஷ்டமாக அது மட்டுமல்ல, ஐ கன்சிடர் இட் அஸ் எ டஸ்ட், அதுல ஒரு கிரேட்னஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 3:11 சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தால், உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தால், இயேசுவை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக வழிகளில் நடந்தால், இந்த உலகத்தில் சில உறவுகளை இழக்க நேரிடும், சில நண்பர்களை இழக்க நேரிடும், சில உறவினர்களை இழக்க நேரிடும். அவர்கள் சொல்லுவதெல்லாம் நம்ம கேட்க முடியாது, அவங்க போகிற பாதையில் நம்ம போக முடியாது, அவருடைய கவுன்சிலிங்கெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அப்புறம் அந்த உறவுகளை இழக்க முடியும். பட் வி மஸ்ட் பி வில்லிங் டு அக்செப்ட் தட். அதை இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனுடைய விளைவாக என்ன? இயேசு கிறிஸ்துவின் நிரந்தரமான ஃபெலோஷிப்பை பெறுகிறோம். இந்த உறவு தான் என்றைக்கு நம்மை தாங்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார், ஆனால் எவ்வளவு நாள் ஸ்ட்ராங்காக இருப்பார்னு சொல்ல முடியாது. ஒரு முறை ஒரு வயதான ஒரு அம்மாவுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறவில்ல, அந்த அம்மாவுக்கு நிற்க முடியலை, ஸோ வீக். அப்போ நிற்க முடியாமல் கொஞ்ச நேரம் அவங்களை உட்காருங்கன்னு சொல்லப்போனா கேட்கல, ஒரு பக்திக்காக என்ன பண்ண நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோடனே, நான் ஒன்றும் லாங் ப்ரேயரும் பண்ணலை, ஷார்ட்டாக தான் பண்ணேன். பண்ண உடனே அவங்க நிலை கொழுந்து விழப்போனாங்க. விழப்போனவுடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து, அவரும் வந்து வீக், அவர் ஓடி போய் இவங்க விழுந்துற போகிறான்னு சொல்லிட்டு பிடிக்க போனாங்க. நிலவரம் என்னாச்சுன்னு சொன்னால், நான் ப்ரேயர் பண்ணியிருக்கோம், 2 பேரும் சேர்ந்து விழுந்தாங்க. ஏன்னா அவங்கள தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இவருக்கு வலிமை இல்லை. அன்பு இருந்தது, அக்கறை இருந்தது, ஐயோ என் மனைவி கீழே விழுந்துடக்கூடாதே அப்படி சொல்லுகிற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் தாங்க சென்ற பொழுது அவரும் விழுந்தார். எனக்கு ரொம்ப ஒரு மனசங்கடமாக போச்சு, வேதனையாக போச்சு. நம்ம ப்ரேயர் பண்ணுற நேரம் பார்த்து 2 பேரும் விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எதற்கு சொல்லுவதேன் சொன்னால், தாங்க வேண்டும் என்கிற அன்பு இருந்தாலும் எல்லாரும் நம்மை தாங்க முடியாது. உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் எல்லாரும் நமக்கு உதவ முடியாது. அவருடைய வலிமை குறைவானது, எவ்வளவு காலம் நம்மை தாங்கும் சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் எவ்வளவு வலிமையா இருந்தவங்க கடைசியில் குழந்தை மாதிரி மாறிடுறாங்க இல்லையா? ஆம் அருமையாளர்களே, அவருடைய வலிமை மட்டும்தான் நிரந்தரமானது, அவருடைய வல்லமை மட்டும்தான் நிரந்தரமானது. எனவே தான் எந்த உறவை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த உறவை நம்ம இழக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு எவர்லாஸ்டிங், பெர்மனன்ட். ஆக உண்மையாக இயேசு கிறிஸ்துவோடு நாம் உறவை வைத்து வருகிற பொழுது, இந்த உலக பிரகாரமான சில உறவுகளை நாம் இழக்க நேரிடும். அது நமக்கு நஷ்டமல்ல, லாபம். நிரந்தரமற்ற உறவுகளை இழந்து நிரந்தரமான உறவை பெற்றுக்கொள்ளும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இந்த வேர்ல்ட்லி ஸ்டேட்டஸ், உலக ரீதியான அந்தஸ்துகள். அப்போ சமயம் பவுலிதைத்தான் 3:4 வேத பகுதியில் பார்க்குறோம். அந்த காலத்தில் ஜாதிக்கிறது ரொம்பவும் ஒரு பெரிய அந்தஸ்துக்குரிய விஷயம், அதுவும் பரிசேனா இருக்கிற ரொம்ப அந்தஸ்துக்குரிய விஷயம். அது கமாலியல் போன்ற மிகப்பெரிய வேத பண்டிதரிடத்தில் கற்றவன்கிற அதை விட ரொம்பவும் மதிப்பிற்குரியது. ஆனால் ஒரு நாள் இவையில் எல்லாவற்றையும் அவன் இழக்கிறான். இந்த மரியாதை போயிச்சு. அவன் அழகா சொல்லுவார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 4:13 வாசியுங்கள்.
5: தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம்.
1: உலகத்தின் குப்பையை போலவும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்கு, என்ன ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? உலகமெல்லாம் போய் ஊழியம் பண்ணவர், ஒரு பெரிய கிரேட் ஸ்காலர், வெல் வெர்ஸர் இன் த லா ஆஃப் மோசஸ், மோசஸுடைய சட்டத்திட்டங்களை ரொம்பவும் அறிவாளி, கமாலிங்கிற பிரபலமான ஒரு வேத பண்டிதரை கற்றுக்கொண்டவர், பரிசேங்கிற பட்டமுடையவர், எல்லா விதத்திலும் ஹி ஹட் லாட் ஆஃப் திங்ஸ் டு போஸ்ட் அபவுட், பெருமை பாராட்டு நிறைய இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? குப்பையை போல எண்ணப்படுகிறேன், துடைத்து போடப்படுகிற அழுக்கை போல எண்ணப்படுகிறேன். அந்தஸ்துகள் இழக்கப்பட்டிருக்கிறது, அந்தஸ்துகள் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த உலக பிரகாரமான அந்தஸ்துகளை இழக்கவும் நேரிடலாம். எல்லாரும் அந்தஸ்தை இழந்துட்டாங்க, நான் சொல்ல வரல எல்லாருக்கும் அந்தஸ்து போய் செலவில் தேவன் ஆபிரகாமை போல நம்மை உயர்த்த முடியும். ஆனாலும் உண்மையாக தேவனுடைய வழிகளில் நாம் நடக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தின் பார்வையிலே ஒரு பெரிய ஸ்டேட்டஸை என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவன் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணுறான், ஒரு சிவில் ஃபீல்டில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணுறான், ஒரு சிவில் ஃபீல்டில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணுறான், ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணுறான். ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வழியில் நடக்கிறவனுக்கு அது முடியாது இல்லையா. அவன் சினிமா துறையில் போய் பிரபலம் அடைய முடியாது, அவன் அரசியல் துறையில் போய் பிரபலம் அடைய முடியாது, அவன் வியாபாரத்துறையில் போயிட்டு பொய்யை சொல்லி புரட்ட சொல்லி பிரபலம் அடைய முடியாது. அடைய உயர்ந்த நிலைமைகள் ஆண்டவர் கொண்டு வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் உண்மையான வழிகளை நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய அந்தஸ்து, இப்பொழுது எத்தனை பேர் என்ன, நான் கூட என்னோடு சேர்ந்து படித்த மாணவர்கள் அவளை சந்திக்கும் பொழுது நான் சட்டக்கல்லூரிக்கெல்லாம் போய் சட்டம் பயின்றேன், இப்போ என்னோட கேட்பேன் என்னப்ப பண்ணுறேன், நான் கிறிஸ்தவ ஊழியம் பண்ணிடுறேன், ஏதோ வேலை இல்லை தொழிலில் போல இருக்குது, வேற வசதி ஒன்றும் இல்லாதபடிக்கு பொழைப்புக்காக செய்கிறான், அப்படி சிந்திக்க முடியாது. பாவம் கிறிஸ்துவ ஊழியம், இந்தா ஒரு 50 ரூபா வச்சுக்கோ, ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, பரிதாபம் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் பாவம் வேற என்ன, அவருக்கு பொழைப்பு இருக்குது, நாம் ஒரு 50 ரூபா கொடுத்தா தான் அவர் சாப்பிட முடியும். ஆக இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய வழியில் வருகிற பொழுது இந்த அந்தஸ்தை இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேணும். ஏன்னா தேவ வழிகளில் வருகிற பொழுது இந்த உலகம் விரும்புகிற விதமான அந்தஸ்தை நம்ம தக்க வைக்க முடியாது. இந்த வித உலகம் விரும்புகிற விதமான ஒரு அந்தஸ்தை உருவாக்கவும் முடியாது, அதுக்கு நிறைய குறுக்கோள் தேவைப்படுது. நான் தான் சொல்லுவேன், ஒரு மனிதன் உண்மையான கிறிஸ்தவ வழியில் நடக்கிறவன் தான், ஒரு சர்ச்சில் ஒரு கமிட்டி மெம்பர் கூட ஆக முடியாதுங்க. ஏன், ஒரு ஒரு கமிட்டி மெம்பர் ஆகிறதுக்கு கூட அங்கே நிறைய குறுக்கு வழிகள் தேவைப்படுது இல்லையா, தந்திரங்கள் தேவைப்படுகிறது, உலக பிரகாரமான வழிகள் தேவைப்படுகிறது, உலக பிரகாரம் மனம் தேவைப்படுகிறது. உண்மையான கிறிஸ்தவ வழியில் நடக்கிற ஒருவனுக்கு ஒரு கமிட்டி மெம்பர் ஆகிறது கூட இட் வில் பி எ வெரி வெரி டிஃபிகல்ட் திங். அதுக்காக கமிட்டி மெம்பர் ஆனவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆகலாம், நிறைய பேரை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க நிறைய காரில் கவனித்து பார்க்கும் பொழுது உண்மையான கிறிஸ்தவ வழியில் நடக்கிறவனுக்கு ஒரு கமிட்டி மெம்பர் ஆகிறது கூட இட் வில் பி எ வெரி பிக் டஃபஸ்ட் ஜாப், டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா அவன் நேரான சீரான வழியிலெல்லாம் வந்து அதை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டது. ஆக அந்தஸ்து இழக்கப்படுகின்றது, உலக ரீதியாக நான் ஷைன் பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ ஊழியத்தில் தானே சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க மாதிரி நம்ம இப்போ ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டேட்டஸ் வருது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறவனை பரிதாபமாக பார்ப்பான், பாவம் தெரியாமல் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் நம்ம ஒருத்தர் வர டான்ஸ் 5 நிமிஷம் டங்கு பொங்குன்னு அடி உதயம் சொல்லிட்டு டான்ஸர் நம்ம ஆளுகள் எல்லாம் அலர்ட் ஆகிடுறாங்க. என்ன அருமையான அபிஷேகம் பாருங்கள், வந்ததும் வர

சொல்கிறதுனால நமக்கு சப்ஜெக்ட் வேறு இருக்குது. எனவே அருமையானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவருடைய வழிகளில் தான் போக வேண்டும். நான் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு கிரேட்னஸை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்கவே முடியாது. எப்படியாவது நாலு பேரால் நான் மதிக்கப்படணும், நாலு பேர் மத்தியில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நான் எந்த விதமான ஒரு வேறு வழிகளும் போக முடியாது. ஆண்டவராக என்னை உயர்த்தினாதான் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவராக என்னை உயர்த்தினாதான் உண்டு. அதே வேளையில் திஸ் இஸ் த லாஸ் பட் வாட்ஸ் த கெயின். இதை இழக்கிறோம் அந்த உலகத்தில். அவர் சொல்கிறார், குப்பையை போகலை எண்ணப்படுகிறோம், துடைத்து போடப்படுகிற புழுதியை போல எண்ணப்படுகிறோம். இந்த விதமாக எண்ணப்படுவதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஐயோ, ஆண்டவட்ட வந்தால் எனக்கு தாவீதை ராஜாவாக்கினாரே, ஆபிரகாமை உயர்த்தினாரே. இன்றைக்கி எல்லோரும் அந்த சைடை தான் பார்க்குறாங்களே. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாக இருந்தான், அதை போல் என்னை ஆசீர்வதிப்பீராக, அவ்விதமாக என்னை ஆசீர்வதிப்பீராக, இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக. ராஜாவாக்கினீரே தாவீதை, சாலமுனை பெரிய அறிஞனாக்கினீரே, என்னை அவ்விதமாக செய்வீராக. ஆனால் அப்போ சார் பவுல் என்ன சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 4:11 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்நேரம் வரைக்கும் தங்க இடம் இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, உடுக்கிறதுக்கு நல்ல உடை இல்லை, சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லை, குப்பையை போல என்றாங்க. இந்த சைடை யாருங்க விரும்புகிறாங்க? பவுலை போல என்னை ஆசீர்வதி கேட்பாங்களா? வேண்டாம் ஐயா, வேண்டாம், என்னை ஆபிரகாமை போல மாற்றும், அப்படி தான் சொல்லணும்ல. ஆனால் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் வருகிற பொழுது இந்த உலகம் மதிக்கத்தக்கதான ஒரு அந்தஸ்தை நாம் தேடி பெற முடியாது. அதை தேடி பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வழிகளை விட்டு விலகி செல்ல வேண்டிய தேவைகள் உண்டு. அநேகராலே நாம் மதிக்கத்தக்கவர்களாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக இது செயல்படுவோம் என்று சொன்னால் அதற்காக சத்தியத்தை அதிகமாக விட்டு கொடுக்க வேண்டிய தேவை உண்டு. அதற்காக ஆண்டவர் யாரையும் உயர்த்த மாட்டார், மதிப்பை மரியாதை பெற்றுத்தர மாட்டார் அந்த அடிப்படையில் சொல்ல வரவில்லை. உண்மையான தேவ வழிகளை சொல்லுகிற பொழுது இதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வி மஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர் டு அக்செப்ட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். அல்லேலூயா. அப்போ இது நஷ்டம், நஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் என்ன இருக்கும், லாபம்னு ஒன்று இருக்கும். நம்முடைய கிரேட்னஸ் எது, வாட்ஸ் அவர் ஸ்டேட்டஸ் ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறதில்ல, சமுதாயத்தில் அனைகராக மதிக்கப்படும் நிலைமையில் இருக்கிறதில்ல, ஒரு ராயல் போஸ்டில் இருக்கிறதில்ல, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதில்ல. அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? 1 யோவான் 3:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நம்மேல் பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். வாட் அ கிரேட் லவ் தட் காட் ஹட் லேவிஷ்ட் ஆன் அஸ். நம்மில் எவ்வளவு பெரிய அன்பை போட்டிருக்கார், அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் நம்மை அதிகமாக அன்பு கூர்ந்தனால நமக்கு கிடைத்த ஸ்டேட்டஸ் என்ன? வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். அல்லேலூயா. நான் தேவனுடைய மகன், அந்த சன் ஆஃப் காட், தி டாட்டர் ஆஃப் காட். திஸ் இஸ் அவர் ஸ்டேட்டஸ். இதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ் இல்லையா? அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 1:31 பார்க்கிறோம். நமக்காக அவர் பரிசுத்தமானார். ஹீ இஸ் அவர் ஹோலினஸ், ஹீ இஸ் அவர் விஸ்டம், ஹீ இஸ் அவர் ரிடெம்ஷன், ஹீ இஸ் அவர் நாலெட்ஜ். அப்போ அந்த அதுதாங்க ஸ்டேட்டஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸும் ஒரு நாள் அழியும். அசியமாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, பேராயிருந்தாலும் சரி, மாடரேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன் டே எவ்ரி திங் வில் பி டிஸ்ட்ராய். ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும். என்ன ஸ்டேட்டஸ்? நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பரலோகம் யாருக்கு திறக்கும்? பக்தர்களுக்கு அல்ல, பாட்டு பாடினவங்களுக்கு அல்ல, பிரசங்கம் பண்ணவங்களுக்கு அல்ல, பெரிய ஊழியம் செய்தவங்களுக்கு அல்ல. பரலோகம் யாருக்கு திறக்கும்? நீ யாருப்பா? நானா 50 வருஷம் ஊழியம் செஞ்சவங்க, நானா நான் ஒரு பெரிய திருச்சபை போதுகிறங்க, நானா ஒரு பேராயிருங்க, நானா நிறைய ஆக்டிவிட்டி சுமுகா பண்ணேன், இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார்? ஹூ ஆர் யூ? சொல்லணும், ஐ எம் யுவர் சன், ஐ எம் யுவர் டாட்டர். என்னை நீர் உங்களுடைய இரத்தத்தின் மூலமாக மீட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நான் தேவனுடைய பிள்ளை. அதுதான் அங்கே அக்செப்ட் ஆகும், வேற எதுவும் அக்செப்ட் ஆகாது. நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தங்க, என்னுடைய சம்பள வருமானத்தில் கணிசமாக கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் அங்கே அக்செப்ட். அதெல்லாம் அதனுடைய டாபிக் வேற. நீ தேவனுடைய பிள்ளையா? நீ தேவனுடைய பிள்ளையாக இல்லைன்னு சொன்னால் வேற எந்த லாங்குவேஜ் அங்கே புரிஞ்சிக்காது. ஆம் அருமையானவளே, உலக ரீதியான அந்தஸ்தை இழக்கின்றோம், ஆனால் அதற்கு பதிலாக ஒரு தெய்வீக அந்தஸ்தை பெறுகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:2 வாசித்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 1:1 வாசித்து பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? ஹூ ஆர் கிறிஸ்டியன்ஸ் ரியலி? யார் கிறிஸ்டியன்ஸ்? யாரை வேதம் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறது? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் தே ஆர் த சாங்டிஃபைட் பீப்புள், கான்சன்ட்ரேட்டட் பீப்புள், கிளென்ஸ்ட் பீப்புள், தே ஆர் செயின்ஸ். செயின்ட் யாருங்க? நமக்கு ஒரு சிலர் தான் தெரியும் செயின்ட் யாரு, மதர் தெரேசா செயின்ட், அப்படி கொஞ்சம் பேர் தான் தெரியும். ஆனால் பைபிள் யாரை செயின்ட்னு சொல்லுது? யாரை சொல்லுது? பரிதாபகரமாக இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாவி பாவின்னு சொல்கிறதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு வாரமும் போயிட்டு நான் தப்பி போவேன், ஆடு தப்பி போவேன், ஆடு தப்பி போவேன்.

0: பாடு இப்படியே சொல்றதுல தான் இருக்கு. பாவியில் சொல்றது அவ்வளவு பெரிய ஒரு திருப்தி. பாவி வந்திருக்க ஆண்டவரே, பாவியில் மோசமான பாவி வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவருக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களா? யார் உன்னை இப்படி வர சொன்னது? உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரட்சகர் கொடுக்கப்பட்டிருக்கிற நீ அப்புறம் பாவியா வந்த? நமக்கு பாவின்னு சொல்றதுல ஒரு பெரிய திருப்தி. ஏன்னா நம்ம பரிசுத்தவனா இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இல்லை. தேவன் இடத்துல கேட்கும் யாருன்னு கேட்கணும், நான் ஒரு பரிசுத்தவான், உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். அல்லேலூயா. சொல்லாம சொல்லக்கூடா, அடுத்த வாரம் சேர்ச்சுக்கு வரவில்ல பாவியா வராதிங்க, பரிசுத்தவன் அவங்க. ஆண்டவரே யார் வந்திருக்கேன்னு தெரியுமா? யார் செயிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைல சொல்லாதுங்கப்பா. நான் பெரிய பெரிய வார்த்தை நான் சொல்லலைங்க, பைபிள் சேஸ் சோ. Those who have accepted Jesus as their savior, they are become saints. They are holy. Yaar holy? I am holy. I am saint. Ana saint nu sonna saint mari vaalanum illaya? Vaalanum. Yesuvai udaiyavan saint. Idha nammude greatness. Idha tha angels enna seivanga recognize pannuva. Idha tha god recognize pannuva. Idha tha paraloga recognize pannum. Aaga ulaga andasthigal ilakkrom. Aanal தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. நம்ம மனசுக்குள்ள சும்மா பிரசங்கத்துக்காக சொல்லலாம், எவன் நம்மளை மதிக்கிறான்? இதை போய் யார்கிட்ட போய் சொல்றது? பக்கத்து வீட்டு போய் செயின்ட்னு சொன்னா அவன் என்ன ஏத்துக்குவானா? காசு வச்சுக்கிறியா, பணக்காரன் தான் உன்னை மதிக்கிறான் ஐயா, நல்ல ஒரு லெவலில் இருக்கிறியா அவனை மதிக்கிறேன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கிறியா மதிக்கிறேன், பெரிய டாப் போஸ்டர் இருக்கிறா மதிக்கிறேன், ஒரு எம்எல்ஏயா இருக்கிற மதிக்கிறேன், ஒரு கவுன்சிலர் இருக்கிற மதிக்கிறேன், நீ என்ன பெருசா இப்போ செயின்ட் செயின் சொல்ற? என்ன செயின்ட் ஓ செயின்ட் ஒன்றை செய்தி லைஃப் போச்சு, நான் என்ன பண்ணுறது? அதுதான் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஆம், மனிதர்களால் இவைகள் சாதாரணமாக எண்ணப்படலாம், ஆனால் தேவன் இவைகளை விசேஷமாக எண்ணுகிறார். அல்லேலூயா. ஆக ஒரு மனிதன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்கிற பொழுது அவன் அதை பெரிய கிரேட்டாக எண்ணுவான். அல்லேலூயா. தட் வில் கிவ் மீ எ கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதில் குறையிற வெள்ள தான் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும், மன கஷ்டம் வரும். மூன்றாவதாக மானிட்டரி லாசஸ். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா இப்போ என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேல் எல்லாமே ப்ராஸ்பெரிட்டி தான், ப்ராஸ்பெரிட்டி தான், ப்ராஸ்பெரிட்டி. நீ கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுனா இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு, ஆண்டுடைய வழிகளில் நடந்து, ஆண்டுடைய ஆலோசனையோடு நீ எதை செய்தாலும் உன் கையின் பிரயாசங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனாலும் இன்னொரு பக்கத்தில் உள்ள உண்மை என்றால், பொருளாதார ரீதியாகவும் நீ சில நஷ்டங்களை அடை நேரணும். ஏன்னா இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு வியாபார வழி இருக்கு, அப்படிதானே? வித்தியாசமான வழிகள் இருக்கு. இந்த வழிகளில் போனாதான் ஒருத்தர் டாப்பில் வர முடியுது, இந்த வழிகளில் போனாதான் ஒருவர் ஒரு நல்ல வேலையை பெற முடிகிறது, இந்த வழியில் போனாதான் அவருக்கு சீனியாரிட்டி அதாவது இல்லாமல் இருந்தாலும் கூட நல்ல ஒரு லெவலுக்கு வர முடியுது. காரணம் என்ன? இந்த உலகம் தேவனுடைய வழிகளுக்கு எதிரான வழிகளை பின்பற்றுகிறது. பொய்யான வழிகள், போலித்தனமான வழிகள், தந்திரங்கள், உண்மைக்கு புறப்பான இதில் போகிறப்ப என்ன செய்கிறான்னு நிறைய சம்பாதிப்போம். இன்றைக்கி நிறையவே யார் சம்பாதிக்கிறாங்க? சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்தீங்களே, செய்யாதுறையின் ஒருத்தர் ஒரு காலத்தில் அவ்வளோ அற்பமான நிலைமையில் இருந்தவர், இன்னைக்கு 25,000 கோடி 30,000 கோடி தங்கத்தை எடுத்தால் நூற்றுக்கணக்கான கிலோ வருது. எப்படி வந்தது? கர்த்தருடைய வழிகள் நடந்ததுனாலா? கர்த்தர் ஆசீர்வதித்தனாலா? இல்லை, உலக பிரகாரமான வழிகள், தந்திரங்கள், அயோக்கியத்தனங்கள் இவைகளை பின்பற்றுகிற டாப்பில் வரும். ஆனால் உண்மையான வழிகளில் போகிறவனுக்கு பொருளாதார ரீதியில் நஷ்டம் வரலாம். அவன் 1 லாக் சம்பாதிப்பான், இவன் 10,000 தான் சம்பாதிப்பான். யாரு? ஏன்னா இவனுக்கு பொய் சொல்ல தெரியலையே, ஏமாற்ற தெரியலையே, பொய்யா ப்ராமிஸ் பண்ண தெரியலையே, பில் இல்லாமலே வியாபாரம் பண்ண தெரியலையே, கணக்கு கட்டாமலே வியாபாரம் பண்ண தெரியலையே, இன்கம் டேக்ஸ் கட்டாமலே, சேல் டேக்ஸ் கட்டாமலே வியாபாரம் பண்ண தெரியலையே. இவன் அவ்வளவு ஸ்டாக் வச்சுருப்பான், ஆனால் கவர்மெண்ட் கணக்கு கட்ட மாட்டான். இப்படிலாம் செய்யாத ஒருவன் பெருசாக முன்னுக்கு வர முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். சில வேளை அவங்க வருத்தப்பட சொன்னார், நம்ம இவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், ஆனால் உண்மையாக இருக்கிறவள நம்மளுடைய நிலைமை இவ்வளோ கீழே போயிட்டுருக்குது. காரணம் என்ன? இந்த உலகம் பொல்லாங்கற்குள் கிடக்கிறது. பொய்யும் புரட்டும் தான் அந்த உலகத்துடைய வழிகள். புத்தி உள்ளவன் தான் பிழைப்பானே ஒழிய உண்மை உள்ளவன் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. ஆக அது போன்ற ஒரு சூழலில் வருகிற பொழுது தேவனுடைய வழியில் நடக்கிறவன் 10,000 தான் சம்பாதிக்க முடியும். தேவனுடைய வழியை விட்டு உலக வழிகளை பின்பற்றுகிறோம், 1 லாக் சம்பாதிக்க முடியும். இப்போ நமக்கு என்ன வருது? வி ஹேவ் டு இன்கர் சம் மானிட்டரி லாசஸ். சரி, அதுக்கு என்ன ரெமெடி? இது லாஸ் பாருங்கள். ஆபிரகாமுக்கு சோதோம் ராஜா வந்து, எடுத்துக்கப்பா எல்லா பொருளையும் நீன்னு சொல்கிறான், எல்லா காசையும் நீ வச்சுக்கோ, எல்லா பொருளையும் நீ வச்சுக்கோ, எல்லா கமோடிட்டிஸ் நீ வச்சுக்கோ, நீ தான் போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற, ரெசர்வேஷன் பண்ணியிருக்கிற, நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஆபிரகாம் என்ன சொல்கிற? வேணாம் ஐயா வேணாம். ஏன் சொல்கிறான்? ஒரு தேவ மனிதன் தேவனால் மட்டுமே தான் உயர வேண்டும் என்ற ஆசையை வைத்திருந்ததுனால சோதோம் ராஜா கொடுத்த பொருட்களை வேண்டான்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்படித்தானே? பிகாஸ் ஹி வாஸ் எ மேன் ஆஃப் காட், ஹி வாண்டட் டு வாக் இன் காட்ஸ் வேஸ். அதனால உன் பணம் எனக்கு வேண்டாம், உன்னால நான் முன்னுக்கு வந்தேன். யாருக்கு இப்படி சொல்ல முடியும்? அவன் உண்மையானது ஒரு தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்ததுனால அவன் செய்தான். எலிசாவிடத்தில் நாகமான்னு சொல்ல வருகிற சொல்லுகிறவன் அவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்குறான், வெள்ளியை கொடுக்குறான், தங்கத்தை கொடுக்குறான், பொருள்களை கொடுக்குறான். இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் மதியோட 16 வாஸ்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் வாங்குவதில்லை, நான் வாங்குவதில்லை. ஏங்க வாங்குவதில்லைங்கிறான்? இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இவங்கிட்ட காசு வாங்கி நான் என்னை வளமையாக்கிறோம், ஆண்டவருக்கு பிடிக்காது. திருடப் போகலை, ஏமாத்த போகலை, அநியாயம் பண்ண போகலை, அதுவே வருது. அப்படி வந்தால் கூட ஒரு ப்ராஃபிட்னு சொல்கிறான். நோ, உங்கள்கிட்ட காசு வாங்கி கர்த்தர் செய்த செயலை நான் கொச்சையாக்க விரும்பலை. டேக் பேக் யுவர் மணி, ஐ டோன்ட் நீட் இட். ஆனால் அதே கேங்கில் இன்னொருத்தர் இருந்தான் பாருங்கள், 20 போங்க. அவன் சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான்? வாங்குவதில்லை, வாங்குவதில்லை. அவன் சொல்கிறான், வாங்காமல் விடுவதில்லை, வாங்காமல் விடுவதில்லை. இவன் உனக்கு உன்னை காணிக்கிறதுக்கு வேண்டான்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? உன்னை எப்படியா கொடுக்க வைக்கிறான் பார். நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீ கடலில் மூழ்கினா கூட காணிக்க கொடுப்பாங்க. ஏன் கடனை வாங்கியா கொடு? கர்த்தருக்கு சேர்ந்த கரெக்டாக செய். ஏன்னா எப்படியா இவருக்கு காணிக்க வந்துடணும். ஆனால் அந்த எலிசா வாங்க முடியலை. ஆனால் கேஎஸ் என்ன செய்கிறான்? வாங்காமல் விடுவதில்லை. ஏன்? அவன் உலக பிரகாரமானவன். எப்படியாயிலும் 4 நம்ம பாக்கெட்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். எத்தனை கிறிஸ்தவர்கள் உண்மை உத்தமமான ஒரு வியாபாரத்தில் இருக்கிறாங்க, உண்மை உத்தமமான ஒரு வேலையில் இருக்கிறாங்க. தாங்கள் செய்கிற வேலைக்கு தான் சம்பளம் வாங்குறோம். அந்த வேலையை கரெக்டாக செய்யணும். சரியான நேரங்களில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அரசாங்க பொருள்களை நம்முடைய சொந்த பொருளை உபயோகிக்கக்கூடாது. அரசாங்க வெஹிக்கிள்ஸை நம்முடைய ப்ரோஜெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் அங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அங்கே இருக்கிற பொருட்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆஃபீஸில் வேலை பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கேருந்தே பென்சில் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எத்தனை பேர் செய்கிறாங்க? எல்லாம் கர்த்தரால் வந்ததுன்னு செய்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் இவைகளுக்கெல்லாம் நோ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சரி, இது நஷ்டம், இதுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இருக்குங்க. வேதம் சொல்லுகிறது, சாலமன் ஒரு காலகட்டத்தில் சொல்கிறவர்கள், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. பிரசங்க 5 10 வாஸ்து பார்க்கும் பொழுது சாலமன் அபிதமாக சொல்கிறான், பணம் எவ்வளவுதான் நீ சம்பாதிச்சாலும் யூல் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட். போதும்னு ஒன்னால் ஒருபோது திருப்தி அடைய முடியாது. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அப்போ உனக்கு இந்த பணம் இவ்வளோ வந்து என்ன கொடுக்கல? இது இன்னும் உனக்கு திருப்தியை கொடுக்கலையே. நான் வந்த வரைக்கும் போதுப்பா, என்னை வச்சே நீ நல்லா வாழலாம். இல்லை, அவன் இன்னும் வேணும், இன்னும் வேணும் ஓடிட்டுருக்கிறான். ஆகியல தான் ஞானி சொல்கிறான், பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியவன் செல்வத்தினால திருப்தி அடைவதில்லை. ஆனால் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் தன்னுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் ஹீ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஆகையால் தான் 1 Timothy 6:6 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். காட்லினஸ் வித் கண்டன்மென்ட் இஸ் த கிரேட் கெயின். என்ன வித்தியாசங்க? சட்டத்துக்கு விரோதமா, அரசாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு விரோதமா, பல்வேறு யுக்திகளை கையாண்டு நீ 1 lakh சம்பாதிக்கல, 1 crore சம்பாதிக்கலாம். ஆனால் இன்னொருதான் சரியான வழியில் தான் போகிறான். எனக்கு வேறு எந்த விதமான வழியிலையும் சம்பாதிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா ஐ வாண்ட் டு ப்ளீஸ் மை காட். அவனுக்கு 10,000 தான் கிடைக்குது, இவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? 10 lakh கிடைக்குது. இவனுக்கு 10,000, இவன் சம்பாதிச்சா 10,000 தான் வருது, அவன் சம்பாதிச்சா 10 lakh வருது. என்னங்க வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்? 10 lakh சம்பாதித்தவனுக்கு பணம் கிடைச்சது, 10,000 சம்பாதித்தவனுக்கு திருப்தி கிடைச்சிது. கவனிக்கிறீங்களா? இவன் 10,000 வச்சு கொஞ்சம் வருமானம் தான். இவன் இதை வச்சுட்டு என்ன செய்யணும்? திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியெல்லாம் சாப்பிட முடியாது. இவன் KFC எல்லாம் போய் சாப்பிட முடியாது. இவன் எப்போ பார்த்தாலும் பிஸ்ஸா பர்கர் அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. இவனுக்கு தக்காளி சாதம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவான். இந்த 1 crore 2 crore சம்பாதிச்சானே, அவன் என்ன பண்ணுவான்? கடைசியாக வீட்டை பூட்டிட்டு பூட்டை பிடிச்சி தூங்கிட்டு இருப்பான். எதுக்கு? சரியாக பூட்டிருக்குமா? போய் படுப்பான். படுத்துட்டு பூட்டினமா பூட்டலையா? எத்தனை பேர் வீட்டில் வந்து படுத்துட்டு மறுபடியும் கடைக்கு போய் அங்கே போய் பிடிச்சி பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு டவுட். 10,000 சம்பாதிச்சு என்ன பண்ணுறான்? குரட்டை விட்டு தூங்குறான். நிம்மதியான தூக்கம். இவனுக்கு தூக்கம் இல்லை. எப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வருமோ எப்போ செல்டெக்ஸ் ப்ராப்ளம் வருமோ, எப்போ ஜிஎஸ்டி ப்ராப்ளம் வருமோ தெரியலையே, எந்த நேரத்தில் டைல்ஸை உடச்சி பார்க்க போகிறானோ, எந்த நேரத்தில் நாம் எழுப்பி கொடுக்க பினாமிகள் மாட்டிக்க போகிறானோ, இல்லை நாம் பினாமிகள் மேலே வீடை கட்டிகிட்டு இருக்கோம் அவன் எப்பொழுது இது ஏன் சொத்துன்னு சொல்ல போகிறானோ, இவன் காசுலாம் அவனுக்கு அவன் பேரில் வீடை வாங்கியிருக்கு, அவன் ஒரு காலகட்டம் ஆன பிறகு என்ன சொல்லிடுவான், இது ஏன் வீடு தான் சொல்லிடுவான். இவன் சொல்ல, நான் தானே உனக்கு பணம் கொடுத்தேன், நீ பணம் கொடுத்ததாக இருந்தாலும் டாக்குமெண்ட் என் பேரில் தான் இருக்குது, டாக்குமெண்ட் எவன் பேரில் இருக்குது அவன் தான் அதுக்கு ரியல் ஓனர். இதையெல்லாம் இவன் கற்பனை பண்ணுறான், யார், கோடீஸ்வரன். ஆனால் 10,000 இந்த பிரச்சனையே இல்லை, அழகாக கிடைச்ச சாப்பிட்டு என்ன செய்யறான், நிம்மதியாக படுறான். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ்கிறவனுடைய வருமானம் குறைவாக இருந்தால், அதுக்காக நான் தவறாக புரிஞ்சிக்காதீங்க, அப்போ நம்ம கொஞ்சம் வருமானம் தான் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா கிடைக்குமா, இல்லைங்க நிறைய கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் நீங்கள் கர்த்தரை திருப்திப்படுத்தினா ஆண்டவர்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே சரியான வழிகளை நடந்து எனக்கு 10,000 கிடைக்கணும், அது போதுமான சினம், உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக நான் போய் சம்பாதிக்க விரும்பல, எனக்கு இந்த அமௌண்ட்டே போதும்னு சொன்னால் அவனை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் சந்தோஷிப்பார். ஆக அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய வழிகளை உண்மையாக நடக்க நாம் செல்லுகின்ற பொழுது வருமானங்கள் நஷ்டப்படலாம், ஆனால் அந்த நஷ்டங்களுக்கு பதிலாக ஒரு பெரிய திருப்தி, நிம்மதி. அப்போ தாவீது சொல்லுவார், நான் இளைஞனுமாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி ஒரு அப்பத்தனுக்கு இறந்து நடந்ததையும் கண்டதில்லை. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன் அவனு நிம்மதியாக கண்ண மூடும், அவன் சந்ததியும் இன்னைக்கு நிறைய பேர் வாயை கட்டி வைத்த கட்டி அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி தம்பியை மாற்றி அபகரித்து சேர்த்து பிள்ளைகளுக்கு வைக்கிறான், பிள்ளைகள் நாசமாக போகுது இல்லையா. நீ செஞ்ச அநியாயம் உன் பிள்ளைகளுக்கு போய் சேருது. நீ என்ன நினச்ச, நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னு நாலு பேரை ஏமாற்றி நீ காசு சேர்த்து உன் பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டின, சொத்தை வாங்கின, இப்போ பிள்ளைகள் என்ன செய்கிறது, துன்மார்க்கத்தில் துன்மார்க்கமாக போகுது, துன்மார்க்கத்தில் துன்மார்க்கமாக போகிறது. சாலமோன் ராஜா அவ்வளோ அபண்டண்டாக வச்சுருந்தார், பையனுடைய நிலைமை என்னாச்சு, அவ்வளோ பெரிய அறிஞனுடைய பிள்ளைக்கு அடுத்தது என்ன செய்யணுங்கிற ஒரு ஆலோசனை இல்லை, ஊர் சுற்றின பசங்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டேன். இவங்க அப்பன் யாரு, உலக பிரசித்தி பெற்ற அறிஞன். அவனுடைய மகன் யாரு, ஊதாரி பசங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்குறவன். கேட்டு என்ன நடந்தது, த கிங்டம் வாஸ் புரோக்கன் இன் டூ பீசஸ். ஆம் அருமையானவர்களே, சரியான வழிகளில் சென்று குறைவான வருமானம் ஈட்டினாலும் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ரெய்னிங். அல்லேலூயா. அதுதான் உனக்கு திருப்தி கொடுக்கும், அதுதான் ஆசீர்வதிக்கப்படும், அதுதான் உன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். அடுத்தபடியாக, நேரம் குறைவான இருக்கு அப்படின்னா தலைப்பு செய்திகள் மட்டுமே. அடுத்தபடியாக என்ன நஷ்டம் இருப்பது, இயேசுநாதர் நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு சுதந்திரம் போயிடுதுங்க, நம்முடைய செல்ஃப் ஃப்ரீடம் போயிடுது, செல்ஃப் வில் போயிடுது. அது இயேசுநாதரே இந்த உலகத்தில் மனுஷனாக வந்ததில் அவருக்கும் அதே பிரச்சனை தான். யோவான் 5:30 மட்டும் சீக்கிரம் வாசிங்க, நம்ம அந்த டைம் குள்ள முடிச்சிருவோம்.
1: நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது.
0: நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யதில் பாரு, செய்ய தெரியுமா தெரியாதா, அவர் தேவகுமாரன், எல்லா ஞானமும் அவர்கிட்ட இருக்கு. அவர் கூட என்ன செய்யற, அவரும் மனுஷனா வந்தா அவரும் தன்னுடைய செல்ஃப் வில்ல என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியதா இருக்குது, அதை இழக்க வேண்டியதாக இருக்குது. நான் விரும்புகிறதை செய்கிறதில்ல, என் பிதா என்ன விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்வேன். சுய வழிகளிலே நடப்பது நஷ்டம். முன்பு நான் நினைத்தபடி பேசினேன், நினைத்ததை பார்த்தேன், நினைத்ததை செய்தேன், நினைத்த முடிவுகளை எடுத்தேன், நினைத்தபடியாக வாங்கினேன், நினைத்தபடியாக செய்தேன். இப்பொழுது நான் ஒவ்வொன்றுக்கும் ஐ ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் காட் ஃபார் ஹிஸ் அட்வைஸ். ஆண்டவர், இதை நான் செய்யலாமா, இப்படி நான் போகலாமா, இதை நான் தொடங்கலாமா, ஒவ்வொன்றுக்கும் ஐ ஹாவ் டு லீன் ஆன் மை காட். ஏன், அவர் தான் எனக்கு சரியான வழிகளை காட்ட முடியும். அப்போ என்னுடைய சுய அந்த சுதந்திரம் போய்விடுகிறது. அதைத்தான் 9:23 லூக்கா சுவிசேஷத்தில் நான் பார்க்கணும். இயேசுக்கு சொன்னால், ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுக்கணும். அதில் அர்த்தம் என்ன, உன்னுடைய ஆலோசனைகளை சார்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னுடைய உணர்வுகளை சார்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னுடைய எண்ணங்களை சார்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னுடைய புத்தியை சார்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னுடைய அறிவை சார்ந்த ஒரு வாழ்க்கை, இதை நீ என்ன செய்ய, யூ மஸ்ட் டினை இட். உனக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி, எவ்வளோ ஞானம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலித்தனம் இருந்தாலும், இந்த விஷயத்தில் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன, இந்த விஷயத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார், அதற்கு தான் லிசன் பண்ணணும். அப்போ சுய வழிகளை நடக்கும் பொழுது நமக்கு என்ன, இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் என்ன நடக்கிறது என்றால், இதற்கு மேற்பட்டு நான் விரும்புகிற மாதிரிலாம் எனக்கு செய்ய முடியாது. ஆனால் அதனுடைய லாபம் என்னவென்று சொன்னால், தேர் ஐ கெட் த ப்ரொட்டக்ஷன் ஆஃப் காட். சின்ன பிள்ளைங்க அங்க ஓட பாக்குது இங்க ஓட பாக்குது, அதுகளுக்கு எங்க போகணும்னா என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் தாய் தந்து என்ன பண்றாங்க, அதை கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாங்க, அணைச்சிக்கிறாங்க. காரணம் என்ன, இன் ஆர்டர் டு கிவ் சேஃப்டி, சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். நம்ம பிள்ளை எங்கேயாவது போய் காலை உடைச்சிடக்கூடாதே, எங்கேயாவது போய் விழுந்துடக்கூடாதே, எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. ஃபார் வாட் பர்பஸ், அந்த குழந்தையுடைய நலத்துக்காக. மனதின்படியும் மாம்சத்தின்படியும் நான் நடந்தால் தேவ கோபாக்கினைக்கு தான் ஆளாவோம் என்று சொல்லி நாம் எபேசியர் நிரூபத்தில் 2:4 வசனங்களை வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இது உண்மை பிரியப்படுத்துமா, இது சரியா, நான் தெரிந்து கொண்டிருந்த வழி சரியா, நான் இந்த விதமாக போகலாமா, இதை செய்யலாமா, இப்படி ஒவ்வொருக்கும் கேட்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவருடைய அட்வைஸை நான் டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் என்னை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்ற பொழுது சரியான வழியில் நடத்துகிறார், சரியான இடத்தை கொண்டு சேர்க்கிறார், சரியான ஒரு பாதுகாப்பை தருகிறார். இதுதான் எனக்கு கிடைக்கிற லாபம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்க்கை காலங்களிலே பார்க்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு சந்தோஷத்துக்கும் நோ சென்னதே கிடையாது. பிரசங்கி 2:10 வாஸ்து பார்க்கும்போது சொல்லுவான், என் கண்கள் இச்சித்த எதற்கும், என்னுடைய இருதயம் வாஞ்சித்து எதற்கும், ஐ நெவர் செட் நோ. அனுபவி, அந்த 2 நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க. இன்னும் அனுபவி இதுக்கு அப்பால் எதாக இருக்கா, அனுபவி. அவ்வளோ அனுபவித்தவன் என்ன சொன்னான்னு சொன்னால், மாயை எல்லாம் மாயும், மனதுக்கு சஞ்சலம், எனவே ஐ ஹேட் திஸ் லைஃப் என்று சொல்லி முடித்தான். 2:17 வாஸ்து பார்க்கும் பொழுது அவனே தன்னை வெறுக்கும்படியான ஒரு நிலைமைக்கு வருகிறான். காரணம் என்றால் அவன் ஒரு சந்தோஷத்துக்கு நோ சொல்லலை, எல்லாம் எனக்கு வேணும். இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரின் கையில் இருக்கிறதான ஸ்மார்ட் ஃபோன் விதவிதமான சந்தோஷங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது இல்லையா. இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஈவல் டிவைஸை நம்ம வச்சுருக்கிறோம், அது நமக்கு நல்லதையும் செய்யுது, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நிறைய கெட்டதையும் செய்யுது, அப்படி தானே, நிறைய கெட்டதையும் செய்யுது. ஆக நிறைய விதங்களில் இன்றைக்கு மனிதன் எந்த ஒரு அறைக்குள்ளும் அடைத்து கொண்டிருக்கிற ஒரு அறைக்குள்ளும் இருந்து கொண்டு எதை பார்க்கணாலும் பார்க்கலாம், எந்த ஊரில் உள்ளது பார்க்கணும் பார்க்கலாம், எந்த உலகத்தில் உள்ளதும் பார்க்கலாம், எந்த காட்சிகளும் பார்க்கலாம், இவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் இமேஜின் பண்ணதான் முடிஞ்சது, இப்போ அவன் என்ன இமேஜின் பண்ணுறானோ அதெல்லாம் நடைமுறையில் நடக்கிறது, அதெல்லாம் இவன் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அங்கே நமக்கு கட்டுப்பாடுகள் வருகிறது. எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதுங்க, கண்கள் விரும்புகிற எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது, காதுகளுக்கு விரும்புகிற எல்லாம் அனுபவிக்க முடியாது, மனம் விரும்ப எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது, அநேகர் அனுபவிக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமே இல்லையா, சன்னியாசியாக போக வேண்டியதானா, துறவியாக போக வேண்டியதானா, இல்லை. இந்த உலக பிரகாரமாக தேவனுக்கு உகந்ததல்லாத சந்தோஷங்களை நாம் விருக்கின்ற பொழுது அவருக்குள் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆண்டவர் நம்முடைய சந்தோஷம் எதிரி கிடையாது, எதையும் அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு அனுபவிக்கணும், அப்படித்தானே, வசனத்துக்கு உட்பட்டு அனுபவிக்கணும். உலகம் அப்படி இல்லை, இந்த தெருநாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே என்ன கிடைக்குமோ அதெல்லாம் என்ன செய்யும், சாப்பிடும், அது தெருநாய். தெருநாய்க்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எங்கே என்ன கிடைக்குதோ அது நல்ல வீட்டு சாப்பாடையும் சாப்பிடும், எவனாவது வாந்தி பண்ணிட்டு போட்டு போனால் அதையும் என்ன செய்யும், சாப்பிடும், அது தெருநாய். உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் அனுபவிப்பான், ஐயோ நம்ம அனுபவிக்கிறதா இந்த உலகத்தில் இருக்கிறோம், அனுபவிப்போம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்கு உகந்த வழியில் என்ன வருகிறதோ அதை அனுபவிக்கலாம். பட் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ், தாவீது சொல்லுகிற ஒரு ராஜாவாக இருந்தான் சொல்லுவான், உம்முடைய சமூகத்திலே, இன் யுவர் பிரசன்ஸ் ஐ ஹேவ் தி ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அநேகருக்கு திராட்சை ரசமும் தானியம் பெருகிருக்கிற காலத்தை சந்தோஷத்தை பார்க்கலும் தேவனே என்னுடைய இருதயத்தில் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தேன். சாலவும் சொல்ல முடிஞ்சுதா, 1000 பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணானே படுவாவி, 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருந்தான், மா எங்க மா எங்க. அது ஒன்றுலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒன்றை கல்யாணம் பண்ணுறவிலேயே உனக்கு அது புரிஞ்சிருக்கணும், இது மாயை தான் அப்படின்னு. அதில் நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணான், 1000 பேரை கல்யாணம் பண்ணி பார்த்தான். அதனால் நமக்கு என்ன லெசன் கிடைச்சுன்னா, ஒன்று மாயன்னா 1000 மாயை தான், ஒன்றில் நமக்கு இல்லையா அது அவ்வளோதான். இனி எத்தனை வந்தாலும் இதே கதை தான், நீ எங்கே போனால் உன் நிலமாக தான், நீ யாரோட பழகினாலும் உன் நிலமாக தான். ஆக எல்லாவற்றையும் அனுபவித்தை விட மாயங்க மாயண்ணா. ஆக உலகத்திலே வாழ்ந்துள்ள மிகப்பெரிய ஞானின்னு நம்ம சொல்கிறோம் சாலமோன, ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வாழ்ந்த முட்டாள்கள் நம்பர் ஒன் முட்டாள் யார் தான், இந்த சாலமோன். உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஹாய் லெவல் இடியேட் உண்டுன்னா இந்த சாலமோன். ஏன்னா அறிவுபூர்வமாக பேச தெரிஞ்சது, செய்ய தெரியல, சொன்னதை செய்ய தெரியாதவங்களாம் முட்டாள் தாங்க. நீ எதை சரின்னு சொல்றியோ அதை உன்னால் செய்ய முடியல, நீ ஒரு முட்டாள். அதான் அந்த முட்டாள் தரமான வாழ்க்கை, எல்லாம் அனுபவிச்சு சொன்னா நான் செத்து போகலான்னு யோசிக்கிறேங்க. அதை தான் பிரசங்கி 2:17 வாசிக்கிறோம், நான் அந்த உலக வாழ்க்கையை வெறுத்துட்டேன். எப்போ வருகிறது, 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனி உனக்கு என்ன வழியே கிடையாது, ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஆக எல்லா சந்தோஷங்களும் இல்லை, கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க தர, எல்லா சந்தோஷங்களும் உருவாக்குனது யார் தான், ஆண்டவர் தான். அதனால் நமக்கு ஒன்றையும் அவர் மறுக்க மாட்டார். எல்லாம் ஆண்டுடைய வழிகளில் நின்று கொண்டு நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். இல்லை ஒரே ஒரு வித்தியாசமாக அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் கொஞ்சம் தாண்டிடுச்சு, ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்பீங்களா? இந்த உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கும் கர்த்தர் இருக்கிற சந்தோஷங்களுக்கு வித்தியாசம் மட்டும் ஒரே வரியில் சொல்கிறேன். உலக பிரகாரமாக நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண முடியுமா? அப்போங்கிறேன், டேய் மவனே வா, ஒரு பாக்கெட்டு வில்ஸ் பிளேக் வாங்கிட்டு வாடா, எனக்கு ஒரு பாக்கெட்டு, உனக்கு ஒரு பாக்கெட்டு, சொல்ல முடியுதா? எனக்கு ஒரு குவாட்டர் வாங்கிக்க, அப்படியே உனக்கு ஒரு குவாட்டர் வாங்கிக்க, சொல்ல முடியுதா? நான் கொஞ்சம் நேரம் சீட்டு விளையாட போகிறேன், நீ கொஞ்சம் நேரம் சீட்டு விளையாட, நான் கிளப்புக்கு போகிறேன், நீ சொல்ல முடியுதா? இல்லை. இந்த உலக பிரகாரமாக நிறைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியுமே ஒழி அதை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். அப்படி தானே? இன்னைக்கு எத்தனை பேர் வழி நிலைமை பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன போகிறது கூட கண்ட இடங்கள்லாம் மேய்ச்சிட்ருக்கிறான். எவரா சொல்ல முடியுமா, நானும் இப்படி தான் கல்யாணம் ஆகி போச்சு, ஆனால் ஒரு பொண்ணோட நான் இப்போ பழகிட்டு இருக்கேன், நீ ஒரு ஆம்பளோட பழகிக்கோ, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த உலக பிரகாரமாக நிறைய சந்தோஷங்களை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. அது மட்டுமல்ல, உலக பிரகாரமாக தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனிதன் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும் அந்த சந்தோஷத்தை கொண்டு, அது அவனை சுயநலமையாக்கும். ஆனால் கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன், கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஐக்கியத்தை சந்தோஷம் பெற்றுக்கொள்கிறவன் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறான். கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தரால் அவர்களை சந்தோஷப்படுகிறவன் மனைவியை சந்தோஷப்படுத்துவான், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவான். வேறு வழிகளில் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ளவன் மற்றவருடைய சந்தோஷத்தை அழிப்பான். அதுதான் பல குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, ஐந்து விதமான நஷ்டங்களை பார்த்தோம், ஐந்து விதமான லாபங்களை பார்த்தோம். உறவுகள் நஷ்டம், ஆனால் தேவ உறவு நமக்கு லாபம். உலக அந்தஸ்து நஷ்டம், ஆனால் தெய்வீக அந்தஸ்து நமக்கு லாபம். பொருளாதார நஷ்டம், ஆனால் திருப்தி நமக்கு லாபம். சுய வழி நஷ்டம், ஆனால் தேவ வழிகளால் ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவம் நமக்கு லாபமாகிறது. உலக ரீதியான பல சந்தோஷங்கள் நமக்கு நஷ்டம், ஆனால் ஆண்டவரால் தரப்படுகிறதான ஆரோக்கியமான சந்தோஷம் நமக்கு லாபம். எல்லா நஷ்டங்களுக்கு பின்னாலும் ஒரு பெரிய லாபம் இருக்கிறது. இந்த லாபங்களை அனுபவிக்கத்தான் ஆண்டவருமே அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களுக்கான தலையங்கம் பலமுள்ள ஆவி. அதற்கான ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்பதாகும். இந்த ஒரு வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற 3 மேன்மையான அபிஷேகங்களை குறித்து எழுதியிருக்கிறது. இதிலே முதலில் வருவது பலமுள்ள ஆவி. ஆம், உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ளான மனுஷனில் பலன் தேவை. சின்ன காரியத்திலும் சோர்ந்து விடாமல் சாத்தானோடு யுத்தம் செய்வதற்கு உன்னத பலன் நமக்கு தேவை. அந்த பலமுள்ள ஆவி தேவை. ஆவியானவர் தருகிற இந்த பலனை உன்னத பலன் என்று அழைக்கிறோம். இயேசு சீசர்களை பார்த்து, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா 24:49. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. உலகத்தார் தங்களுடைய சரீரத்தை கட்டமைப்பாய் வைத்துக் கொள்வதற்கு இரவும் பகலும் உடற்பயிற்சி செய்கிறார்கள். நரம்பு எலும்புகளை மாம்சத்தை முறுக்கி ஏற்றி குத்து சண்டைகளில் இறங்குகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறார்? சரீர முயற்சி அற்ப பிரயோசனம் உள்ளது. என்னதான் உடற்பயிற்சி செய்தாலும் சில நாட்கள் ஜுரம் மோதி அடிக்கும் போது சரீர பலம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. உலகத்திலே வாழ்ந்த சகல மனுஷரிலும் பலசாலி யார் என்று கேட்டால் சிம்சோனைத்தான் குறித்து சொல்லுவார்கள். எப்படி சாலமோனுக்கு அளவற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதுபோல சிம்சோனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பலனை கொடுத்திருந்தார். அதை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்தார் என்பது உண்மைதான். ஒரு கழுதையின் தாடி எலும்பை அடித்து 1000 பேரை அடித்து கொன்றாராம். காசா நகரத்து கதவுகளை அஸ்திவாரத்திலிருந்து பிடுங்கி எடுத்து 46 மைல் சுமந்து மலைக்கு கொண்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்த பாவ இச்சைகள் அவர் பலத்தையெல்லாம் உறிஞ்சி உலகத்திலேயே மாபெரும் பலவீனனாய் மாற்றி போட்டது. சிம்சோனை கொல்ல காரணமா இருந்தவர்கள் பெலிஸ்தியர் அல்ல, தெலீலாள் என்ற வேசியும் அல்ல. ஆம், சிம்சோன் செய்த பாவங்களே அதற்கு காரணம். அவருடைய மரணத்துக்கு காரணமாகவும் அதான் இருந்தது. அவர் பிரதிஷ்டையை இழந்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணினதனால் பலனை இழந்தார். வேதம் எச்சரிக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ரோமர் 6:23. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1:15 சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பாவத்தை வெறுத்து பரிசுத்த ஆவியானவரில் ஐக்கியம் கொள்ளும் போது நீங்கள் உள்ளான பலனிலே வல்லமை உள்ளவர்களாயிருப்பீர்கள். எத்தனை 1000 பிசாசுகள் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவைகளை முறியடிப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நினைவுக்காக, மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும் என்று நீதிமொழி 19:3 சொல்லுகிறது. இப்படியான சிந்தனை சிறு துளிகளை நீங்கள் கேட்டு மகிழவும் இனிமையான பாடல்களோடு ஆவிக்குரிய வாழ்வின் உயிருள்ள சாட்சிகளையும் தேவ செய்திகளையும் மற்றும் பானக மன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் வாழ்வும் வார்த்தை என பல்தரப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைய வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

worship you, Lord. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எண்ணவே முடியாது. ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எத்தனை கோடி நாவுகள் இருந்தாலும், எத்தனை வார்த்தைகளாலும் நீர் செய்த நன்மைகளை விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய மகிழ்ச்சி உம்முடைய நன்மைகளை நினை

வைத்து உமக்கு நன்றி சொல்வதும் உம்மை துதிப்பதும் எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை நினைக்கிறோம், உம்முடைய இரக்கங்களை பாடுகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்கு ஜீவன் தந்து ஜீவனை தீங்குக்கு தப்புவித்து ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு சகாயங்களை கொடுத்து எங்களை ஜீவனோடு காப்பாற்றுகிறீரே, உமக்கு நன்றி. குறைவில்லாமல் எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய இரக்கங்களை நினைக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவி கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. தேவன் எதையும் மறக்கும்படி செய்யவே இல்லை. அவைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தான் ஆண்டவர் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எழுதியிருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை சீக்கிரத்தில் அவர்கள் மறந்து போனார்கள். அதனால அவங்க கூடாரங்களில் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தி வழிநடத்தி வந்ததை சீக்கிரமாக மறந்துட்டாங்களாம். அதனால கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இல்லைன்னு வாசிக்கிறோம். இந்த காலையில் நம்முடைய உள்ளம் நன்றினால் நிறைந்த ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நான் மறக்க மாட்டேன், உம்முடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்தமை நான் ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க?

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருடைய உள்ளம் நன்றி நான் நிறைந்திருக்கு. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்த, நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் அவருடைய கிருபையே. அந்த கிருபைக்கு முடிவே இல்லை, அந்த இரக்கத்திற்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இலவசமாக தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நினைக்கும் போது, தேவனே தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய அன்பை நினைக்கிறோம். ஹல்லேலூயா, we worship you.

பொதுவாக இந்த 103 சங்கீதத்தை நாம் ஒரு ஆராதனையினுடைய முடிவில் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் அந்த சங்கீதம் வெறும் முடிவில் மாத்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன் ஒரு ஆராதனையின் ஆரம்பத்திலேயே அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தானே, ஒரு முறை சத்தமாக சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வாழ்வது போல் ஆகிற தொடர்ந்து வாசிக்கலாம். 6 வாசிக்கலாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பா இருக்கிறது, பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படியே செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களில் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹலலூயா ஹலலூயா. அவர் செய்த ஒரு கிரியை நீ மறக்காதே.

நம்முடைய தேவன் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you, Lord.

கரங்களத்தில் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த உதவிகள், நமக்கு கொடுத்த உபகாரங்கள், அவர் நம்மேல் பாராட்டின உருக்கம், அவருடைய உண்மை, அவர் நம்மை உயர்த்தி வந்தது, நம்மை உருவாக்கின வழிகள், நம்மை விட்டு விலகாமல் நம்மை வழிநடத்தி வந்த வழிகள். எல்லா நாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவனுடைய உபகாரங்களையும் அவருடைய உதவிகளையும் மறவாமல் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Oh Lord, you are a good God. Oh Lord, you are a good God. You have been so good to me. You've been so good. We magnify. ஒரு நன்றி உள்ள கூட்டம் எழும்பட்டும். Oh, we magnify your name.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். 1 நாளாகமம் 28:9 ஒருமுறை வீக் மேகசின் 67 வயதான ரோஜர் பாஸ்கியூவர் என்பவரை பற்றிய செய்தியை வெளியிட்டிருந்தது. இவர் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சி துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அவருடைய கண்கள் மிக கூர்மையாக கீழே கிடக்கும் நாணயங்களை தேடும். அவர் 1987 இவ்வாறு கீழே கிடக்கும் நாணயங்களை பொறுக்க ஆரம்பித்தது. அவர் சுமார் $2,000 மதிப்புள்ள நாணயங்களை நியூயார்க் நகரத்தின் நடைபாதைகளில் கீழே கிடந்து கண்டெடுத்திருக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல அவர் கீழே இருந்து அதிக நாணயங்களையும் டாலர் நோட்டுகளையும் பொறுக்க புது புது யுக்திகளை கையாண்டார். நாளடைவில் அவர் கவனக்குறைவாக இருக்கும் மக்கள் அதிக அளவில் நடமாடும் தெருக்களுக்கு சென்று நாணயங்களை பொறுக்க ஆரம்பித்தார். அதற்காக அவர் தெரிந்தெடுத்தது மதுபான பார்கள் இருக்கும் தெருக்கள். அவர் பாதசாரிகளை நேருக்கு நேர் கண்ணால் பார்க்க மாட்டார். மற்றவர்களை பார்ப்பதை விட கீழே எங்கே நாணயங்கள் கிடக்கின்றன என்று பார்ப்பதுதான் எனக்கு மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார். அவர் பறவைகளை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் பறவை இறை தேட பயன்படுத்தும் முறையை அவரும் கையாண்டார். பறவைகள் அதன் இரையின் வடிவத்தை அறிந்திருப்பதால் அதன் பிம்பத்தை பார்த்தே அதன் இரை அங்கு இருப்பதை அது உறுதி செய்யும். அதே போல அவரும் நாணயத்தின் வடிவத்தையும் அது கீழே விழும்போது எழுப்பும் ஒலியையும் வைத்தே நாணயங்கள் கீழே கிடப்பதை உறுதி செய்து விடுவார். அவர் இந்த முறைகளில் கண்டெடுத்த நாணயங்களை விட 2007 ஐபோன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் இருந்து இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடித்தது. ஐபோன் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து பாஸ்கியூவரின் 1 ஆண்டு நாணய சேகரிப்பு இரட்டிப்பாக அதிகரித்தது. காரணம், மக்கள் தங்கள் ஐபோன்களில் வாட்ஸ்அப், இமெயில், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என பல செயலிகளில் மும்முரமாக இருந்ததால் அவர்கள் யாரும் தங்கள் நாணயம் கீழே விழுவதை உணரவில்லை. மேலும் கீழே கிடக்கும் நாணயத்தை குனிந்து யாரும் எடுப்பதும் இல்லை. ஆகவேதான் பாஸ்கியூவரின் நாணய சேகரிப்பு பல மடங்கு உயர்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் தேவனை தேடுவதில் ரோஜர் பாஸ்கியூவரை போல என்ன சிதறல்கள் இல்லாமல் தேடினால் நிச்சயம் நம் தேவனை தரிசிக்க முடியும். வேதவசனம் சொல்கிறபடி நாமும் நம் முழு உள்ளத்தோடும் முழு வாஞ்சையோடும் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடினால் நிச்சயமாக நம் தேவன் நமக்கு தென்படுவார். நீதிமொழிகள் 2:4 வாசிக்கிறபடி, தேவனை பற்றிய ஞானத்தையும் அறிவையும் வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவோமானால் நாமும் நிச்சயம் கண்டடைவோம். தேவனை தரிசிக்க வேண்டும், அவர் பேசுவதை என் காதால் கேட்க வேண்டும் என்று நாம் பலமுறை விரும்பியும் நம்முடைய கவனம் அதை பற்றி மட்டும் இல்லாமல் பல காரியங்களின் மேல் சிதறுவதால் நாம் தேவனை தரிசிக்க முடிகிறதில்லை. தேவன் பேசியதை தன் சொந்த காதால் கேட்ட மோசே தேவனிடம் மிகுந்த வாஞ்சையோடு உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டார். அதற்கு தேவன், நீ என் முகத்தை காணமாட்டாய், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு என்று சொல்லி மோசேக்கு தம் மகிமையை வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தனியாத வாஞ்சியோடும் தாகத்தோடும் அவரை தேடுவோம். அப்பொழுது நிச்சயம் அவர் நமக்கு தென்படுவார்.

ஒன்று கொரிந்தியர் 8 அதிகாரம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை வேண்டிக் கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகியால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படியல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும் படி அல்ல, சமநிலை இருக்கும் படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின் படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் ஜோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனும் ஆகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாயிருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரனை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியான பகுதியாக மத்திய 7:1-5 நாம் வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அதனால இந்த 5 ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இதில் மெயினாக நாம் பார்க்கிறோம் என்றால் என்னவென்றால், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு. நாம் மற்றவங்களால் குற்றவாளி என்று தீர்க்கப்படாத இருக்கணும்னா நாம் முத மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் என்று சொல்கிறார். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் அடுத்தவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறோம் என்று சொல்கிறார். நம்ம உத்தரம் என்றால் ஒரு பெரிய வாரம் மாதிரி, வார சைஸ். அடுத்தவங்களில் இருக்கிற காரியம் பார்த்தா ஒரு துரும்பு மாதிரியா. இன்றைக்கி நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நாம் உணராமல் அடுத்தவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பை பார்த்து அதை எடுத்து போடட்டும் என்று சொல்கிறோம். நமக்குள்ளார திருத்த வேண்டிய காரியம், திருந்திக் கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் நாம் அதை பார்க்காதபடிக்கு நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுடைய குறைகளும் குற்றங்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம், ஒரு தேவ மனிதன் சொன்னது ஞாபகம் வருது. அவர் ஒரு ஊரில் ஆராதனை எடுத்து கொண்டிருக்கும்போது, அந்த ஆராதனை வேலையில் அந்த சபையிலேருந்து ஒரு 3 வாலிபர்கள்

0: டான்ஸ் ஆடிக்கொண்டு அந்த புல்பிட்டை நோக்கி வந்தார்களாம். இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஆராதனை நேரத்தில் இப்படி ஒழுங்கற்ற தன்மையிலே இவங்க ஆடிக்கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் பிரத்யட்சமாய் தரிசனமாகி அந்த மூன்று நபரை அந்த ஆடிப்பாடி அந்த புல்பிட்டை நோக்கி வரவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அவரை ரொம்ப உற்று நோக்கி கொண்டிருந்தாராம். அப்போ இந்த ஊழியக்காரை நோக்கி பார்த்தாராம். அப்போ இவருக்கு தரிசனமாய் பிரத்யட்சமாய் அவர் கண்களுக்கு தெரிகிறது. ஆண்டவர் புல்பிட்டில் நின்றுட்டு அதை ரசிக்கிறது. அப்போ நான் சொல்கிறார், என் பிள்ளைகள் ஆடி பாடுறதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கும்பொழுது நீ எதற்கு அவருக்கு அவர் மேலே நீ எரிச்சலும் கோபமும் படுகிறாய், அவளை ஏன் குற்றவாளி என்று தீர்க்கிறாய் என்று சொன்னாராம். அப்போ பாருங்கள், அன்பனுடைய நம்ப பார்வை வேறு, ஆண்டுடைய பார்வை வேறு. ஆண்டுடைய கண்ணோட்டத்தில் அவங்க என்ன காரியத்துக்காக அதை செய்தார்கள் என்று அவர் வேறு விதமாக பார்க்க, நாம் வேறு விதமாக பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய பார்வை ஆண்டுடைய பார்வைக்கு ஈக்குவலாக மாறணும். அதனால் நம்ம கண்ணில் இருக்கிறத நம்ம பார்க்கணும், நம்ம முதுகு தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் வேதத்தில் கூட யூதா என்ற பொதுவான நிருபத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அந்த ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 9வது வசனம், பிரதான தூதனாகிய மீகாள்வேல் மோசையனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்போ ஒரு தூதர்களுடைய குணாதிசயம் என்ன? குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றான். இன்னைக்கு அந்த தூதர்களுடைய குணாதிசயத்தில் நாம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட குணாதிசயத்தில் இருக்கிறோம்? குற்றப்படுத்துகிறது சாத்தானுடைய குணாதிசயமாக இருக்கிறது, தேவ தூதருடைய குணாதிசயம் குற்றப்படுத்துவது அல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் கூட ஒவ்வொருவரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலே அந்த குற்றப்படுத்துகிற காரியம் என்பது அது பிசாசுக்கு உரித்தாதது. அதை நாம் அறிந்து அதிலிருந்து நாம் விடுதலையாக நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அந்த குற்றப்படுத்துகிற குணம் நம்மளை விட்டு போகும். நான் இலங்கை தேசத்துக்கு போயிருக்கும்பொழுது போய் இறங்கின உடனே அந்த அங்கே இருக்கிற மக்கள் என்னோடு சொன்ன காரியம் என்னவென்றால், ரெண்டு மிகவும் ஃபேமஸான ஒரு பிரபலமான ரெண்டு ஊழியக்காரர்கள் அப்போ தான் அவங்க தேசத்துக்கு வந்துட்டு போனாங்களாம். அதில் ஒரு ஊழியக்காரர் வந்து இன்னொரு ஊழியக்காரை மேடையில் அவ்வளோ மட்டமாக அவ்வளோ குற்றமாக சினிமாக்காரங்களாம் வச்சு கூத்தடிக்கிறாரு, ஒரு ஆச்சா போச்சான்னு சொல்லி பயங்கரமாக மட்டமாக பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் அந்த குற்றப்படுத்தின சகோதரை குறித்து இவங்க ரொம்பவும் மனசு கஷ்டமாக சொன்னாங்க. ஐயோ, இவர் நான் என்னவோ நினச்சேன், இவர் இவ்வளோ உயர்வாக நினச்சோம், இவர் அப்படி மெசேஜ் கொடுக்குறாரு, இப்படி மெசேஜ் கொடுக்குறாரு. ஆனால் இன்னொரு ஊழியக்காரர், சக ஊழியக்காரர் இவரை குற்றப்படுத்துவதுக்கு இவர் யார் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் என்னிடத்துல கேட்டார்கள். அன்பாலே இது இந்த காரியம்லாம் நாம் அறியாததுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் ரோமர் 2வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. ரோமர்லேயும் பவுல அழகாக கூறுகிறார், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளி என்று குற்றவாளியாக தீர்க்கிறாய். அதனால இன்னைக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் அர்த்தத்தை நம்ம உணர்வோம். யாரானாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாய்த்திருக்கிறவைகளை நீயே செய்கிறபடியால் நீங்கள் மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னையே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அன்பால் இது அறியாதபடிக்கு அநேகர் இன்றைக்கு நாம் தேவ கோபத்துக்கு ஆளாகிறோம். அதனால் நாம் இன்றைக்கு சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதை புரிந்து கொண்டு மற்றவர்களை நாம் குற்றவாளியாக மாற்றாமல் அவர்களை குற்றம் தீர்க்காமல் அவர்களை ஆண்டவருக்கு அவருங்க குற்றமே செஞ்சாலும் நீ அவங்களை குற்றம் தீர்க்க வேண்டாம், அவரை ஆண்டவர் கண்டிப்பாராக என்று எப்படி தேவ தூதர்கள் யூதாவிலே சொல்லி அந்த மிகாழ்வேலை சொல்லி ஆண்டவருனை குற்றம் தீர்ப்பாராக என்று சொல்லி விடுகிறானோ அதே போல் நாமும் ஆண்டிடத்தில் விட்டுரும். அவங்கவுங்க பாடுகள் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். அதனால் மாயக்காரனேன்னு சொல்கிறார் நம்மளை பார்த்து. முன்னே உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அடுத்தது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்றார். அப்போ நம்ம கண்ணில் இருக்கிற நம்ம சுத்தப்படுத்துவோம், நம்மகிட்ட இருக்கிற குறைகளை குற்றங்களை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி அதை தாழ்த்தி அதை முதலாவது நாம் சரி பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்னும் மகா கிருபி ரக்கம் நிறைந்தன் தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை இன்னும் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து இதிலிருந்து நாங்கள் விடுதலையாக, அந்த குற்றப்படுத்துகிற அந்த குணத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக தேவ குணத்தை பெற்ற தேவ சாயலை என்னை இவங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ அன்மான்லே. இனி யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நம்மளை நாம் திருத்திக் கொள்வோம், நம்மளை குற்றவாளியா என்று அதிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். கர்த்தன் உங்களையும் ஆசிரிப்பார், என்னையும் ஆசிரிப்பாராக. ஆமே. தேங்க்யூ.
1: ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவ

செய்து அதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனையை என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

சொல்லுங்கள், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மக்கள் லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கு லேசான காரியம். மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வாதம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு வரி குதிரைக்கு குட்டி பிறந்துச்சு. அதுக்கு கண் தெரியல. இந்த அழகிய உலகத்தை தன் கண்ணை கொண்டு அதால பார்க்க முடியாதேன்னு தாய் வரி குதிரை ரொம்ப கவலைப்பட்டுச்சுது. ஒரு மத்தியான வேளையில தன் குட்டிய கூட்டிட்டு தண்ணி குடிக்க பக்கத்துல உள்ள ஒரு ஆத்துக்கு போச்சுது. குடிச்சிட்டு திரும்பி போகும்போது ஒரு சிறுத்தை புலி கூட்டம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தத பாத்துச்சு. ஒரு தாய் சிறுத்தை புலியும் அது பக்கத்துல மூணு குட்டிகளும் இருந்துச்சுது. தன்னுடைய குட்டிக்கு கண் தெரியாததை பார்த்து அதை கேலி பண்றாங்கன்னு வரிக்குதிரைக்கு புரிஞ்சது. வரிக்குதிரை மனசு ஒடிஞ்சு போயிட்டது. ஒவ்வொரு நாளும் இது தன்னுடைய குட்டிய ஆத்துக்கு கூட்டிட்டு போகும்போதும் சிறுத்தைகளோட சிரிப்பொலி அதிகரிச்சுக்கிட்டே போச்சுது. இதை தாங்க முடியாத வரிக்குதிரை தன்னுடைய குட்டிய பார்த்து, இனிமேல் நீ ஆத்துக்கு தண்ணி குடிக்க வர வேண்டாம், நானே உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன், நீ இங்கே இருந்தா உனைய பார்த்து யாரும் கேலி பண்ணி சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியா தண்ணி குடிக்க போச்சுது. திரும்பி வரும்போது சிறுத்தை புலிகள் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுது. அந்த சிறுத்தை புலிகள் கிட்ட போய், பொல்லாத சிறுத்தைகளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனை இல்லையா? நான் தான் கண்ணு தெரியாத என் குட்டிய கூட்டிட்டு வரலையே, இன்னும் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு ஆங்காரத்தோட கேட்டுச்சுது. இத கேட்ட தாய் சிறுத்தை புலிக்கு குழப்பம் ஆயிட்டுது. அது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கனிவா சொல்ல ஆரம்பிச்சது. நீ நினைக்கிற மாதிரி நாங்க உன்னைய பார்த்தோ உன் குட்டிய பார்த்தோ ஒருபோதும் கேலி பண்ணி சிரிக்கல. உனக்காவது ஒரு குட்டி தான் குருடா பிறந்திருக்குது. எனக்கு இருக்கிற மூணு குட்டிகளுக்குமே கண் தெரியாது. என் குட்டிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எப்பவும் ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டோம், நகைச்சுவையா பேசிக்கிட்டோம் இருப்பேன். அவங்களும் வாய்விட்டு சிரிச்சு தங்களுடைய குறைய மறந்து சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் உன்னைய பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிச்சுது. ஆமாங்க, நாமும் இந்த தாய் வரி குதிரை மாதிரி தான் இருக்கோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து கேலி பண்றாங்க, நம்மளை குறைவா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதனால கவலைப்பட்டுக்கிட்டு வர இருக்கோம். இது சரியில்லை. இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதுனால நம்ம சந்தோஷமே பாழாகுது. இந்த வீணான எண்ணங்கள்னால நம்ம குறிக்கோளை நிறைவேற்றுறதுலையும் நம்ம பின்தங்கிடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் பிரச்சனையே பெருசா இருக்குது. இதுல அவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? அதனால பெருசா கனவு காணுங்க. அந்த கனவை நனவாக்க முழு மூச்சோட முயற்சி பண்ணுங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.

திருச்சபையில் ஒருமன பாட்டை வெகுவாய் வாஞ்சிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் 2:13. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் பிடிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமபிமாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் 2:14. முணு முணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். டூ ஆல் திங்ஸ் வித்தவுட் மர்மரிங் அண்ட் டிஸ்பியூட்டிங். கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடவுளுடைய பெயர் புகழுக்காக ஒருமனமாய் இருக்க வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றும் நாம் அதை தொடருவோம். ஒரு மனத்தை சிறிய குழுக்களிலே அப்பியாசிக்க துவங்குங்கள். எக்ஸசைஸ் யூனிட்டி இன் ஸ்மால் குரூப்ஸ். இறை அரசில் எதுவுமே சிறியதாய்த்தான் தோன்றும், சிறியதாய்த்தான் அது துவங்கும். இறை அரசு கடுகு விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அறுவது சிறு மந்தை, 2-3 பேர் கூடுகிறார்கள் என்று இயேசு தம்முடைய சீடருக்கு அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டார். அவரது 3.5 ஊழியத்திற்கு பிறகு ஏறத்தாழ 120 சீடர் இருந்தனர். அவர்கள் ஒருமனப்பட்டு வாழ்ந்தார்கள். எனவேதான் பெந்தேகோஸ்தைக்கு முன்னால் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் குடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதே எண்ணிக்கை 3000 ஆனபோது அதே ஒருமனப்பாட்டை அவர்களால் காத்துக்கொள்ள முடிந்தது. இன்னும் பெருகி அது 5000 எட்டிய போதும் அவருடைய ஒருமனம் குலையாமல் இருந்தது. இம்மாதம் 11 உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. சிறு சிறு குழுக்களின் தன்மையே பெரிய கூட்டத்தில் வெளிப்படும். ஒருமனத்தை அப்பியாசிக்க வீட்டு ஜபக்குழுக்கள் ஏற்ற தளமாகும். புதிய பாட்டு துவக்க காலத்தில் அவர்கள் வீட்டு கூடுகைகள் நடத்தினார்கள். இன்னும் ஒரே காலனியில் அல்லது ஒரே ஒரு சில அடுத்தடுத்த தெருக்களில் வாழும் பல்வேறு சபைகளின் விசுவாசிகள் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ ஜெபிக்கவும் ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் கூடி வரலாமே. இவ்வித கூடுகைகள் கிறிஸ்தவ ஒருமனப்பாட்டை வலுப்படுத்துவதோடு சுற்றியுள்ள கிறிஸ்தவர் அல்லாதவரிடையே ஒரு பெரிய பாதிப்பையும் உண்டாக்கும். 1000 உறுப்பினர் கொண்ட ஒரு சபை சாதிக்க முடியாததை,
ஆங்காங்கே உள்ள சிறு சிறு இல்லத் தொழுகை குழுக்கள் மிக இலகுவாக செய்துவிடும். பெந்தேகோஸ்தை அடுத்து நாம் என்ன வாசிக்கிறோம்? யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அது எப்படி ஆயிற்று? ஆங்காங்கே வீடுகள் தோறும் அப்பம் விட்டு தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். சுற்றியிருந்தவர்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. இதே காரியம் இன்றும் நடக்க முடியும். எனவே ஒருமனப்பாடு என்று சொன்ன உடனே பெரிய அளவில் துவங்காமல் சிறு சிறு குழுக்களிலே அவைகளை அபியாசிக்க துவங்குங்கள். அடுத்து எட்டாவதாக, நிறுவன அடிப்படையில் அல்ல, ஆன்மீகம் நாம் நாட வேண்டும். நாம் ஒருமனப்பாடு என்று சொன்னவுடனே we should not think of structural unity but spiritual fellowship. கிறிஸ்தவர்களிடையே ஐக்கியம் என்றால் எல்லா சபைகளையும் எல்லா சபை பிரிவுகளையும் ஒரே கூரைக்கடியில் கொண்டு வருவது அல்ல. நாம் ஐக்கிய சங்கத்தை பற்றி அல்ல, நாம் பேசுவது யூனியனை பற்றி பேசவில்லை, நாம் பேசுவது ஐக்கியத்தை பற்றி, அதாவது யூனிட்டியை பற்றி நாம் பேசுகிறோம். சபை என்பது ஒரு கிளப் அல்ல, அது உயிருள்ளோருடைய உடல், உயிர் நிறைந்தவர்களுடைய ஒரு உடல். கிறிஸ்தவர்கள் மற்றும் சபைகளுக்கு இடையே பிணைப்பு இந்த உயிர் இருக்கிற அடிப்படையில் தான் உருவாக வேண்டும். இல்லையேல் ஈசாக்கு இஸ்மவேல் கதையாகிவிடும். ஈசாக்கு இஸ்மவேல் ஒரு நாளும் ஒரே வீட்டில் குடியிருக்கவே முடியாது. மாட்டையும் கழுதையும் சேர்த்து உழுவதற்கு இறை சட்டம் ஒருபோதும் இடம் தராது. பாவத்திற்கு செத்திருப்பவர்களும் பாவத்தில் செத்திருப்பவர்களும் ஒரு நாளும் ஐக்கியம் கொள்ள முடியாது. ஒரு மனம் என்பது, அதாவது ஒன்னஸ் என்ற உடனே அது ஒன்று போல் இருத்தல் என்று பொருள் அல்ல, இட் இஸ் நாட் சேம்னஸ். அதே விதமாக ஐக்கியம் என்றவுடன், யூனிட்டி என்றவுடன் ஒரே விதமாயிருத்தல், யூனிஃபார்மிட்டி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பல்வகையில்தான் இறைவனின் படைப்பின் அழகே இருக்கிறது. காட்ஸ் பியூட்டி இஸ் சீன் இன் டைவர்சிட்டி. அப்படியே புது படைப்புகளாகிய நம்முடைய சபைகளிலும் பல வகைகள் இருக்க வேண்டும். நமது ஆராதனை ஒழுங்குகள், நிர்வாக முறைகள், இப்படி ஊழிய வகைகள் தான் எத்தனை எத்தனை. இதுதான் நமது பலம், வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள். டு ஆல் திங்ஸ் வித்தவுட் மர்மரிங் அண்ட் டிஸ்பியூட்டிங். ஜபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் எவ்வித வேறுபாடுகள் உள்ளவர்களாக இருந்தாலும் ஒருமனமாக இருக்க முடியும் என்பதற்கு ஆதிச்சபை எங்கள் முன்னால் ஒரு சவாலாகவும் சான்றாகவும் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். 120 3000 ஆனால் என்ன, 3000 5000 ஆனால் என்ன, வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டு உமை ஆராதித்து கொண்டு சுற்றியுள்ள கிறிஸ்தவர் அல்லாத சமுதாயத்தை அவ்வளவாய் பாதித்தார்களே. கர்த்தாவே, எங்கள் காலங்களில், எங்கள் நாட்டில், எங்கள் சுற்றுப்புறங்களில் தேவரீர் இதை நீர் திரும்ப செய்ய மாட்டீரா என்று உமை நோக்கி நாங்கள் கதறுகிறோம். ஒருமனப்பாட்டை தாரும். ஒருமனப்பாட்டின் காரணராகிய ஆவியானவரை அன்பின் நிறைவோடு எங்கள் ஒவ்வொருவருடைய தனி உள்ளங்களிலும் மொத்தமாக எங்களுடைய சபை வாழ்விலும் சங்க வாழ்விலும் கர்த்தாவே நீர் ஊற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படியே நடக்க உமது கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.

உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் மன விருப்பங்கள், உங்களின் ஆலோசனைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றி நன்மையானவற்றை தந்தருளி ஆசிர்வதிக்கிற நாளாய் இருக்கிறது. இன்றைய நாளிலும் உங்களின் அநேகர் பல கனவுகளோடும் கற்பனைகளோடும் உங்களின் மன விருப்பங்களை பல கோணங்களில் எண்ணிக்கொண்டு அதற்காக தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் வேண்டியும், சிலர் உங்களின் மன விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக சில ஆலோசனைகளுக்கு முடிவெடுத்தும் அதற்கான முயற்சிகள் செயல்படாமல் அசைவற்று பல நாட்களாய் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று ஆத்துமாவிலே தோய்ந்து போய், என் விருப்பங்கள் நிறைவேறுமா, என் ஆலோசனைகள் நன்மையாய் முடியுமா என்று காத்திருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் விருப்பங்கள் ஆலோசனைகள் எதுவானாலும் அதை நிறைவேற்றுவேன், உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே கலங்காமலும் பயப்படாமலும் ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு விசுவாசத்துடன் யாபேசை போல என்னையும் ஆசிர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தும் விலக்கியும் ஆசிர்வதியும் என்று தன் மன விருப்பத்தை தேவனிடத்தில் தெரிவித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் இன்றைக்கு உங்களின் மன விருப்பங்களை தேவனிடத்து தெரிவித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து இரண்டு நபர்களின் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசிர்வதித்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, நல்ல வாழ்க்கையை கட்டும் மன விருப்பம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20-21 உள்ள வசனங்களை வாசிப்போமானால், அங்கே யாக்கோபு தன் தகப்பன் தாய் உறவை பிரிந்து சகோதரனுக்கு பயந்து இரவோடு இரவாக வெறுங்கையாய் கோலும் கையுமாக தன் சொந்த ஜனம் ஊரை விட்டு புறப்பட்டு போகையில் தேவனிடத்தில் தன் மனதின் விருப்பத்தை, வைராக்கியத்தை, தன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆலோசனைகளை தெரியப்படுத்துகிறான். எப்படியெனில், தேவரீர், நீர் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வரப்பண்ணும். இப்பொழுது நான் வெறுங்கையாய் போகிறேன், ஆனால் இவையெல்லாம் நிறைவேற்றும் போது நான் உமக்கு பலிபீடம் கட்டி தசமபாகங்களை செலுத்தி நன்றி பலிகளை செலுத்துவேன் என்று தெரியப்படுத்துகிறான். கர்த்தர் யாக்கோபின் மன விருப்பங்களை நிறைவேற்றி ஆலோசனைகளில் நன்மையானதை இரட்டிப்பாய் இரு பரிவாரங்களை தந்தருளி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேகர் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான பிள்ளைகளை குறித்ததான, பணியிடங்களில், சரீர பலவீனத்தில், வியாதிகளின் மத்தியில் நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்கள், முடிவுகள், நன்மையான திட்டங்கள், ஆலோசனைகள் இவைகள் யாவும் உங்களின் மன விருப்பத்தின் படியாய் உண்டானதாகவும், அவைகள் நிறைவேற தாமதமாகி கொண்டு இருக்கிறதே என்றும், அதற்காக எடுக்கிற முயற்சிகளில் பல தோல்விகளும் எதிர்மறையான பதில்களும் சத்துருவின் சதிகளும் இடையிடையே வந்து குலைத்து போட்டு ஆத்துமாவிலே பலனற்று போக செய்து கொண்டும் முன்னேறி விழாமல் பல நஷ்டங்களும் இழப்புகளும் மாறி மாறி வருகிறதே என்று விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கான நற்செய்தியாக உங்களின் மன விருப்பங்களின்படி உங்களுக்கு செய்து உங்களின் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறார். இரு பரிவாரங்களோடு யாக்கோபை ஆசிர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார். இரண்டாவதாக, நகர வாசலை கட்டும் மன விருப்பம். நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கையில், அங்கே எருசலேமிலே சிறைப்பட்டவர்கள் மகா தீங்கை, நிந்தையை அனுபவிக்கிறார்கள். அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதையும், இதனால் நெகேமியா மிகவும் மனவேதனையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். தன் மனதின் விருப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறான். இப்படியாக இன்றைக்கு உமது அடியானின் ஜெபத்தை, மன விருப்பத்தை கேட்டு காரியத்தை கைகூடி வர பண்ணி ராஜாவிற்கு முன்பாக நான் நிற்கும்போது உதவி கேட்கிற வேளையில் இரக்கத்தை கிடைக்க பண்ணியருளும் என்கிற நெகேமியாவின் மன விருப்பத்தை கர்த்தர் கேட்டபடியினால் ராஜாவின் இருதயத்தில் தயவும் இரக்கமும் பல உதவிகளும் கிடைக்க பெறும்படி செய்து 52 நாளைக்குள்ளே அலங்கம் கட்டும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார்.
அதை கண்ட பகைஞர் எல்லாரும் சுற்றுப்புறத்தாரும் புறஜாதியான அனைவரும் ஆச்சரியமாய் இது தேவனாலே கைகூடி வந்தது என்று சாட்சி சொன்னார்கள் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நம் பகையாளியான சத்ரு அலங்கமாகிய சரீரத்தை வியாதியினாலும் பலவீனத்தினாலும் வேண்டாத தீய பழக்கத்தினாலும் இடித்தும் பாழாக்கியும் மற்றொரு பக்கம் உறவுகளில், குடும்பத்தில், பணியிடங்களில், நட்புகளில் சமாதான குறைவு, சண்டைகள், பொறாமை, எரிச்சல், கோபம் இவற்றினால் சுட்டெரித்தும் பாழாக்கியும் வந்தபடியினால் இவற்றிலிருந்து விடுதலை வேண்டியும் இவைகளை சரி செய்யவும் சுகமடையவும் ஒப்புரவாகவும் வேண்டும் என்கிற உங்களின் மன விருப்பங்களை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், ஆலோசனைகளில் மனித தயவுகளை, மருத்துவ ஞானங்களை, ஒத்தாசைகளை, பொருளாதார தேவைகளை, நல்ல முடிவுகளை இன்றைக்கு உங்களுக்காய் கிடைக்கும்படியும் கேட்கும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, இன்றைய நாள் உங்களின் மன விருப்பங்கள் நிறைவேறுகிற நாளாயும் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற நாளாயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் இதை கேட்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் உங்களின் நீண்ட நாள் மன விருப்பங்கள், ஆலோசனைகள் நிறைவேறவில்லையே என்று கவலையோடும் கண்ணீரோடும் இருப்பீர்களானால் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து விசாரிக்கிற இயேசுவிடம் வாருங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களின் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். God bless you. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தேவன் நல்லவர், நன்மையானவைகளை விரும்பி செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை தொடர பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. 83வது சங்கீதம் 1வது வசனம், தேவனே மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் வேதனையோடு சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே பேசாம இருக்காதீங்க ஆண்டவரே. இதனாலில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் வைக்கிறார். என்ன, வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று வேதனைப்படுகிறோமா, கர்த்தர் பேசவில்லை என்று வேதனைப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எது நிமித்தம் நான் வேதனைப்படுகிறோம்? உண்மையாய் தேவனை நேசிக்கிறவன் எதிலே வேதனைப்படுவான் தெரியுமா? நிறைவேற வேண்டியது தாமதமாகிறது நிமித்தம் அல்ல, மாறாக கர்த்தர் பேசாமல் இருப்பதை குறித்து. இங்கே தாவீது, ஆண்டவரே என்னைக்கு ஆண்டவரே என்ன சிங்காசனத்தில் தூக்கி வைப்பீங்க, என்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேற்றுவீங்க, இப்படி அவன் கதறவில்லை கேட்கவில்லை. மாறாக பல இடங்களிலே மீண்டும் மீண்டும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே மௌனமாகிறாதே. 28வது சங்கீதம் 1வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவே. நீங்க பேசலைன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் 1000 இருக்கலாம், ஆனாலும் அப்பா எனக்கு தேவை உமோடு இருக்கிற உறவு. இன்னைக்கு அநேகர் உடைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனிடத்தில் இருக்கிற நன்மைக்காக நாம் அவரிடத்தில் வருகிறவர்களாய் அல்ல, தேவனோடு இருக்கிற அந்த உறவு அதை பலப்படுத்த அதை வளர்த்த இதற்காக வர வேண்டும். முதலாவது கர்த்தர் முச்செடியிலே எழுந்தருளி மோசைக்கு தரிசனமாகின போது மோசையின் எதிர்பார்ப்பெல்லாம் எதுவாக இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே நீரனோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அப்படி என்றால் அவனுடைய எதிர்பார்ப்பு எதில் இருக்கிறது? இந்த மந்த நாவை கர்த்தர் தொட்டு பேச வைக்க போகிறார், தெளிவாய் பேச வைக்க போகிறார். அதை இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிறான். ஆனால் அதே மோசே பின் நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் முகமுகமாய் கர்த்தரோடு பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது மோசே. அப்படி சொல்லும்போது மோசே என்ன கேட்டார் தெரியுமா, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். இந்த பூமியிலே நடக்க வேண்டிய நிறைவேற வேண்டிய காரியங்கள் 1000 இருந்தாலும் அவனுடைய ஆசையெல்லாம் எதுவாக இருந்துச்சு தெரியுமா, உங்களை பார்க்கணும்.

போதுமே. ஆண்டவர் சொல்ற மோசே மகிமைய பார்த்து யாருக்கும் ஈரோடு இருக்க முடியாது. மோசே மோசே பரவாயில்ல ஆண்டவர், எனக்கு பார்க்கணும் உங்க மகிமையை பார்க்கணும். பிரியமானவர்களே, ஏழை நாட்களில கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. கர்த்தர் யார்கிட்டையும் பிரத்யட்சமா இப்பொழுது பேசவில்லை. ஏன் பேசவில்லை என்றால் அதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கர்த்தர் பேசவில்லை என்று வருத்தப்படவோ வேதனைப்படவோ ஒருவரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் எதை குறித்து வருத்தப்படுகிறோம் தெரியுமா? இந்த காரியம் எனக்கு நடக்கலையே, இந்த காரியம் நடக்கலையே, இப்படிதான் வருத்தப்படுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசி இருக்கிறாரா? பேசலன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுகிறோமா, வேதனைப்படுகிறோமா? கர்த்தர் என்கிட்ட பேசல, ஆண்டவருடைய சத்தம் இன்னைக்கு நான் கேட்கல, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரவில்லையே, இப்படி நினைச்சு நம்ம உண்மையிலே வருத்தப்படுவோம் என்றால் நாம் இருதயத்திலிருந்து அவரை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். உண்மையாய் நேசிப்போம், உடைமைகளுக்காக அல்ல, உறவுக்காக. அவரோடு இருக்கிற உறவில் நிலைத்திருப்போம். ஆண்டவரை உண்மையாய் நேசிப்போம். ஆபிரகாம் அப்படிதான் நேசித்தார், மோசே அப்படிதான் நேசித்தார், தாவீது அப்படிதான் நேசித்தார். தானியேலை பாருங்கள், 1 மாதம் தடை விதிக்கப்பட்டது, ஆனாலும்

நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. கேளுங்க, அப்பா நிச்சயமாக பேசுவார். சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் வார்த்தை மூலமாய் பேச ஆரம்பித்தார். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் எப்படி வளர்ந்தான்? அவரோடு பேசி பேசி வளர்ந்தான். அவருடைய வார்த்தையிலேயே வளர்ந்தான். இந்த அனுபவத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்மை கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் வருகிறது, அது இயல்பு. ஆனால் அதை விட வருத்தம் எதில் இருக்க வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு எனக்கான ரேமா, எனக்கான வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசலை அப்படி ஒரு நிலைமை வந்தால் நம்முடைய இருதயம் துடிக்குமானா? நான் உண்மையிலேயே அவரை தான் சார்ந்திருக்கிறோம், அவரை தான் நேசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், நம்மை மாற்றிக்கொள்வோம், கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, உண்மையாய் அர்ப்பணித்து கேட்கிற உள்ளங்களோடு பேசுகிறவர் நீர் அல்லவா? ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு பழக ஆண்டவரே, அதற்காக எங்கள் உள்ளம் வாஞ்சிக்க, அதை நாங்கள் ஆவலோடு கேட்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய். இந்த உணர்வை தார். இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திலே நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. புருஷியர்கள் பாரிஸை முற்றுகை போட்டிருந்த போது பியரி பார்லெட் என்பவர் பாரிஸில் துப்பாக்கி சுடும் வீரராக இருந்தார். அவர் தன்னுடைய துப்பாக்கிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது படைத்தளபதி நோயல் அங்கு வந்தார். அவர் பியரியை பார்த்து, அதோ அங்கே இருக்கிற செவ்ரே பாலம் உன் கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். ஆம், தெரிகிறது என்று துப்பாக்கி சுடும் வீரர் பியரி பதிலளித்தார். அதன் அருகில் இருக்கும் புதர் செடிகளுக்கு நடுவே ஒரு குடிசை தெரிகிறதா என்று கேட்டார். ஆம், நன்றாக தெரிகிறது என்று பதிலளித்தார் அந்த வீரர். அது புரூசியர்கள் போட்டிருக்கும் கூடாரம். அதை குறித்தவராமல் துப்பாக்கியால் சுட்டுவிடு என்று கட்டளையிட்டார். பியரியின் முகம் வெளுத்து போனது. ஆனால் படைத்தளபதியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அந்த குடிசையை குறித்தவராமல் சுட்டார். படைத்தளபதி நோயல், நன்றாக சுட்டாய் என்று அவரை பாராட்டினார். ஆனால் பியரியின் கன்னங்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. படைத்தளபதி நோயல், பியரி, நீ நன்றாக சுட்டாய் என்றுதானே உன்னை பாராட்டி கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ என அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பியரி, என்னை தயவு செய்து மன்னிக்க வேண்டும், அதுதான் என் வீடு, இந்த உலகத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் அது ஒன்றுதான் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தன்னுடைய படைத்தளபதி சொல்லிவிட்டார் என்பதற்காக அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து மறுக்காமல் தன் வீடு என்றும் பாராமல் அதை தன் கைகளினாலேயே குறித்தவராமல் சுட்டார். தன்னுடைய உடைமைகள், தன் அன்புக்குரியவர்கள் என்று எதையும் பாராமல் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். இதை போலவே இயேசு கிறிஸ்துவும் தாம் உலகத்தில் வந்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரிக்கப் போகிறோம் என்று அறிந்தும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலைத்தான் தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நமக்கு நஷ்டம் வரும் என்று தெரிந்தாலும், சிலவற்றை இழக்க நேரிடும் என்று அறிந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதையே தேவன் எதிர்பார்க்கிறார். சவுல் ராஜாவிடமும் தேவன் இதைத்தான் எதிர்பார்த்தார். ஆனால் அவனோ கீழ்ப்படியவில்லை. அமலேக்கியரையும் அவர்களுடைய ஆடு மாடுகளையும் முற்றிலும் அழித்துவிட சொல்லியும் அவன் ஆடு மாடுகளில் நலமானவற்றை அழிக்காமல் வைத்துக் கொண்டான். தேவ கோபாக்கினைக்கு ஏதுவானான், மிகப்பெரிய தண்டனையை பெற்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்தார் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் கீழ்ப்படியாமை சாபமாக முடியும். ஆகவே தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:9-10
2: Proverbs chapter 3 verses 9 and 10.
1: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்.
2: Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase, so your barns will be filled with plenty and your vats will overflow with new wine.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த காலை வேளையிலேயும் நாம் நேற்றைக்கு ஆரம்பித்த அந்த தியானத்தை நாம் திரும்ப தொடரலாம்.
2: So even today let us continue our devotion which we started from yesterday.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கொடுத்தலின் 7 சத்தியங்களை குறித்து உங்களோடு நான் பேசினேன்.
2: Yesterday by the grace of God I talked about 7 truths about giving.
1: முதலாவது, கொடுப்பது என்பது கிரியையை பார்க்கிலும் அது நம்முடைய மனநிலையை சார்ந்தது என்று கவனித்தோம்.
2: So first we saw giving is an attitude rather than an action.
1: அது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்றத காட்டிலும் நம்முடைய இருதயத்தின் நிலையை அது முக்கியப்படுத்துகிறது.
2: It emphasizes on the attitude of our heart rather than the amount that we give.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம்.
2: Second,
1: பொதுவாக வாங்குவதை நாம் ஆசீர்வாதமாக பாக்கியமாக நினைப்போம்.
2: Generally we consider receiving as a blessing and a privilege.
1: ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, நாம் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியமாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது.
2: But here the Bible says it is more blessed to give than to receive.
1: அப்போ கொடுப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம்.
2: Therefore giving is a blessing.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be to the Lord.
1: மூன்றாவது நாம் கவனித்தோம், கொடுத்தல் என்பது தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது.
2: And third we saw giving is a commandment.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise God.
1: ஒரு காலம் கொடுப்பதை ஜனங்கள் அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் மனதிலே தோன்றினவாறு அவங்க கர்த்தருக்கு கொடுத்தாங்க.
2: Earlier people were sporadic in giving and it was determined by each one.
1: ஆபிரகாம் கூட தசம பாகங்களை கொடுத்தான் என்று பார்க்கிறோம்.
2: Even Abraham gave tithes as we read as.
1: But அது ஒரு கற்பனையாக இல்ல.
2: But that was not a commandment.
1: தேவனுடைய பிள்ளைகள் அநேக இடங்கள்ல பலி செலுத்துனாங்க.
2: And children of God also sacrificed in many places.
1: ஆனால் அது ஒரு ஒழுங்குமுறை படுத்தப்படல.
2: But that was not an organized manner.
1: ஆனால் மோசேயின் காலத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறதையே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஆர்டர்லியாக ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சட்ட திட்டங்களை வகையறுத்தார்.
2: But from the time of Moses the Lord himself ordained and organized that giving should become a commandment.
1: எப்படி கொடுக்க வேண்டும்,
2: how are you supposed to give,
1: எவ்வளவு கொடுக்க வேண்டும்,
2: how much you are supposed to give,
1: எங்கே கொடுக்க வேண்டும்,
2: where to give,
1: எதற்காக கொடுக்க வேண்டும்,
2: and for what purpose we should give,
1: எல்லாத்தையும் ஆண்டவர் அழகா வகையறுத்தார்.
2: The Lord organized everything properly.
1: அப்போ ஜனங்கள் இஷ்டப்படி மனமோன போக்குல கொடுக்கிறதுக்கு இல்ல.
2: It is not the people giving as they wish.
1: ஆனால் ஆண்டவர் அதையும் என்ன பண்ணாருனா ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வந்தார்.
2: But the Lord organized even that in a manner.
1: So அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு முறையாகவே மாறும்படி கர்த்தர் அவர்களை நடத்தினார்.
2: The Lord led them that it became a part of their life.
1: ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எந்த ஜனங்களைப் போல இல்லாமல் கொடுக்கிறது என்பது அவருடைய கலாச்சாரத்தில் அவருடைய வாழ்க்கை முறையில் ஒரு பங்காக அதுல ஒரு அது ஒரு அங்கமாக மாறிவிட்டது.
2: Unlike other people, these people of Israelites have made this giving a part of their life and it has become a part of the culture.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: நான்காவது நாம் கவனித்தோம்.
2: Fourth we saw.
1: இந்த கொடுத்தல் என்பது அது ஒரு தெய்வீக சுபாவம்.
2: Giving is a divine nature.
1: அது ஒரு தெய்வீக சுபாவம்.
2: It is a divine nature.
1: நம்முடைய தேவன் தாராளமாய் கொடுக்கிறவர்.
2: Our God is the one who gives us generously.
1: அவர் கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் பாகுபாடு இல்லாமல் கொடுக்கிறவர்.
2: The Lord gives to everyone whoever asks without partiality.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஐந்தாவது கவனித்தோம்.
2: Fifth we saw.
1: இந்த கொடுத்தல் என்பது நம்முடைய அன்பினால் வரும் வெளிப்பாடு.
2: Giving is an expression of love.
1: கொடுத்தல் அன்பின் வெளிப்பாடு.
2: Giving is an expression of love.
1: ஒருவர் உண்மையாய் நேசிப்பார்கள், அன்புள்ளவர்களாய் இருப்பார்களானால் கொடுத்தல் என்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத பங்காக மாறிவிடும்.
2: So if a person truly loves another person then giving becomes a part of their life.
1: தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்ததினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார்.
2: Since God loved us, he gave his only begotten son for us.
1: ஒருவன் ஒரு சிநேகிதன் நினைசிப்பானால் தன்னோட ஜீவனையும் கொடுக்க அவன் ஆயத்தமா இருக்கிறான்.
2: When a person loves his friend, he is even ready to give his life for him.
1: அப்ப கொடுத்தல் என்பது அன்பினுடைய ஒரு அடையாளம், வெளிப்பாடு.
2: So giving is an expression of love.
1: ஆறாவது கவனித்தோம் நேற்றுக்கு, கொடுத்தல் என்பது ஒரு மனிதன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான் என்பதற்கான அடையாளம்.
2: Sixth we saw giving is a sign of faithfulness.
1: ஒருவர் எவ்வளவு உண்மையா இருக்கறாங்க,
2: how much he is faithful.
1: அந்த தோட்டக்காரருக்கு குத்தகை விட்டு போய் கனிகாலத்தில் போய் கனி வாங்கிட்டு வர்றாங்கன்னு சொன்னா, சம்பளம் வாங்குறதுக்கு ஆயத்தமா இருந்த குத்தகைக்காரர்கள் வந்து கனியை கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல.
2: The servants, when they took care of this vineyard and when people were sent to receive the yield of the vineyard, but they were not ready to yield, give the yield, but they were ready to get the wages.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த தாலந்துகளை பெற்றவர்களை பார்த்தீங்கன்னா, ஏன் அவர்களிலே வந்து முதல் இரண்டு பேரை உண்மையும் உத்தவம் உண்மை உள்ள ஊழியக்காரனேன் ஏன் ஆண்டவர் பாராட்டினாரு?
2: So when you look at the parable of talents, why did the Lord appreciate them as good and faithful servant?
1: ஐந்து வாங்குனவங்க இன்னும் ஐந்து கொண்டு வந்து திரும்ப கொடுத்தாங்க.
2: The one who received 5 brought back 5 other talents.
1: ரெண்ட வாங்கினவன் இன்னும் ரெண்ட கொண்டு வந்து கொடுத்தான்.
2: The one who received 2 talents brought another 2 talents.
1: அந்த கொடுக்கிற சுபாவம் ஒரு மனுஷனுடைய உண்மையை காண்பிக்கிறது.
2: So giving reflects a faithfulness of a person.
1: கடைசியாக ஏழாவது கவனித்தோம்.
2: At last we saw
1: கொடுத்தல் அப்படின்றது தேவ பக்திக்கு அடையாளமா இருக்கிறது.
2: Giving is a sign of godliness.
1: கொடுத்தல் தேவ பக்திக்கு அடையாளமா இருக்கு.
2: Giving is a sign of godliness.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கொர்நேலியு தேவ பக்தியா இருந்தான்.
2: Cornelius was a devout man.
1: அநேகருக்கு தான தர்மங்களை செய்கிறவனா இருந்தான்.
2: He was a man who was doing alms to many people.
1: வேதத்துல தேவ பக்தியா இருந்த மக்கள் எல்லாரும் பார்ப்பீங்களானா, அவங்க கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க.
2: When you look at the people who were godly in the Bible, they were the people who were giving alms to everyone.
1: ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனுஷன், அவன் கொடுக்கிறவனா இருந்தான்.
2: Abraham who feared God was a person who was giving.
1: நீங்கள் இதே போல எல்லாரையும் கவனிக்கலாம்.
2: You can also see such kind of people.
1: நேற்றுக்கு இந்த கொடுத்தலை குறித்த 7 முக்கியமான சத்தியங்களை படித்தோம்.
2: So yesterday we read about 7 truth about giving.
1: In the நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9 வசனம் துவங்கும் போது எப்படி துவங்குது அப்படின்னு கேட்டா,
2: This Proverbs chapter 3 and verse 9 starts this way.
1: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு.
2: Honor the Lord with all your possessions and the first fruits of all your increase.
1: அப்போ கர்த்தரை கனம் பண்றதுக்கு ஒரு விதம் என்னன்னு கேட்டா, நம்முடைய பொருட்களை, நம்முடைய விளைவின் பலன்களை, முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுப்பதினாலே.
2: So one way of honoring God is by giving our possessions and the first fruits of our increase.
1: நாம் எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான் இருக்கு.
2: We all have the same calling.
1: என்ன அது?
2: What is that?
1: நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனை எல்லா இடங்களிலேயும் மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும்.
2: We have to glorify God and magnify God in everything we do.
1: அதற்காக தான் நம்ம இந்த பூமியிலேயே இருக்கிறோம்.
2: And that is why we are on this earth.
1: நீங்கள் ஏசாயா 43 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Isaiah 43 and verse 7,
1: வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை சிருஷ்டித்ததே அவருடைய மகிமைக்காக.
2: It says the Lord has created us for his glory.
1: என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் அப்படின்னு வாசி.
2: It says everyone that is called by name, for I have created him for my glory, I have formed him, yeah, I have made him.
1: என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த, உருவாக்கின, படைத்த.
2: So I have created him, formed him, and I made him for my glory.
1: இப்ப நம்ம உருவாக்கப்பட்டதே, நாம இருக்கிறதே கர்த்தருடைய மகிமைக்காதான்.
2: So we are living for the glory of God.
1: அதனாலதான் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 31 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: That's why we read in 1 Corinthians 10:31.
1: நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள்.
2: So it says whether you eat or drink or whatever you do, do everything for the glory of God.
1: Yen?
2: Why?
1: Magimai devanukuriyadu.
2: Glory belongs to God.
1: Yovan 17th adhigaram 5th vasanathai vaasithal,
2: John 17:5 says
1: ganamum magimaiyum devanukuriyadu endru paarkalam.
2: It is all glory and honor belongs to God.
1: Pidave ulagam undanadharku munne ummadathil enakku undairunda magimaiyinale இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று வாசிக்கிறோம்.
2: We read, O Father, glorify thou me with thine own self with the glory which I had with you before the world was.
1: மகிமை தேவனுக்குரியது.
2: Glory belongs to God.
1: நித்திய நித்தியமாய் அவருக்குரியது.
2: It belongs eternally to God.
1: அந்த கனத்தை அந்த மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
2: The Lord also expects that we should give that glory and honor to God.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்
2: If you come to Revelation chapter 4
1: அங்கே 24 மூப்பர்கள் தங்கள் சிங்காசனங்களை விட்டு அவர்கள் தேவனுக்கு முன்பாக விழுந்து தேவனை பணிந்து கொண்டதை பார்க்கிறோம்.
2: Here we can read about 24 elders who are gathered around the throne of God and worship God and lay their crowns before the Lord.
1: நீங்கள் வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை பாருங்கள்.
2: Revelation chapter 4 verses 10 and 11.
1: அங்கே வாசிக்கிறோம் 24 மூப்பரும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து
2: The four and twenty elders fall down before him that sat on the throne and worship him that liveth forever and ever and cast their crowns before the throne saying
1: சொல்ற வார்த்தையை பாருங்க அடுத்த வசனம் 11 வசனத்துல
2: verse 11 says
1: கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்று கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர்
2: Thou art worthy, O Lord, to receive glory and honor and power.
1: நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்
2: For thou hast created all things and for thy pleasure they are and were created.
1: எவ்வளவு மகிமையா இருக்கிறது
2: How glorious it is
1: எல்லாரும் வணங்கி ஆண்டவருக்கு கனத்தை சொல்றாங்க
2: Everyone were worshiping and giving glory to God
1: ஏனா நீர்தான் கனத்துக்கு பாத்திரர்
2: It's because you are worthy of glory
1: வேதம் சொல்கிறது ஒரு நாள் எல்லாரும் உலகத்துல அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பாக பணிவார்கள்
2: The Bible says that one day all people will bow before the Lord
1: கால்கள் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்
2: All the knees will bow down and all the tongues can confess
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: Glory be to the name of the Lord
1: அந்த மகிமையின் ராஜாவுக்கு முன்பாக எல்லாரும் பணிந்து கொள்வார்
2: So everyone will bow before the glorious king
1: naan solven indraki devane arinda pillegalagiya naam nammudaiya vaalkaiyin moolamaga devanukku ganathaiyum magimaiyum seluthathakkadhaaga nammudaiya vaalkai irkanum
2: so we as children of god our life should be in such a way that it should bring glory and honor to god
1: devane ganam pannugiradhu endru edho oru nanmaiya aandavatra perradhukkaga nama seigira oru mudalida paakakoodadhu
2: we should not consider this honor and glorifying god as an investment to receive something from god
1: naam paavigala irundapodu nammidathil anbu vaithu nammai nesithu nammai vidubitha devanukku munbaga நாம் வைத்திருக்கிற கனத்தையும் மரியாதையும் நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற ஒரு வழக்கமாக இருக்கணுமே தவிர ஏதோ நன்மைக்காக செய்யற ஒரு காரியமா இருக்க கூடாது
2: This honoring and glorifying and respecting God should become a habit of our life and not for as a as something or investment to gain something from the Lord
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
2: Glory be to the name of the Lord
1: நான் அடிக்கடி சொல்லுவேன்
2: I used to say very often
1: தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க தேவனை உயர்த்துங்க அப்படினு சொன்னா ஏதோ நம்ம துதிச்சதனால தான் தேவன் உயர்த்தப்படுறாருன்னு நினைச்சிர
2: கூடாது So it's not that when we say give glory to God honor the Lord it doesn't mean that the Lord is glorified and honored only when we praise and exalt him
1: சில பாடல்கள் இருக்கும்
2: there will be some songs
1: lift up the name of Jesus அப்படினுவா
2: so it says lift up the name of Jesus
1: I exalt thee அப்படினுவா
2: so it says I exalt thee
1: நான் உம்மை உயர்த்துகிறேன்
2: I exalt thee
1: அப்படின அர்த்தம் என்ன
2: what does it mean
1: ஏதோ நம்ம ஒரு 100 பேர் 1000 பேர் துதிச்ச பிறகு ஆண்டவர் ஏதோ கொஞ்ச தூரம் மேல உயர்ந்திரறாரா
2: so it's that does that mean that if we exalt and praise god the lord will be exalted
1: இல்ல இல்ல
2: no not at all
1: அவர் ஏற்கனவே உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார்
2: he is already seated on a high the throne that is seated on the high
1: இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உயர்ந்த சிங்காசனத்தில் தான் இருக்கிறார்
2: The Lord is already seated on the highest throne even before a single man the first person is created in this
1: ஏதோ நம்ம துதிச்ச உடனே ஆண்டவர் உயர்ந்திரிறது இல்ல
2: It's not because the Lord is just exalted when we give praises to him
1: நாம துதிக்காம விட்டதனால ஆண்டவர் கொஞ்சம் தாழ்ந்திரிறது கிடையாது
2: And it is also doesn't mean that if we don't praise him he is not brought down
1: அப்படி கிடையாது
2: It is not that way
1: நான் உம்மை உயர்த்துகிறேன்னா அர்த்தம் என்ன
2: So when you say I exalt you what does it mean
1: நான் உம்மை கனப்படுத்துகிறேன்னா அர்த்தம் என்ன
2: I honor you means what does it mean
1: நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன்
2: When you say that you glorify God, what does it mean?
1: என்னுடைய பார்வையிலே உம்மை நான் கனமுள்ளவராய் பார்க்கிறேன்.
2: I see you as a glorious one in my sight.
1: என்னுடைய பார்வையில என்னுடைய கணிப்புல நான் உம்மை உயர்த்தப்பட்டவராய் நான் பார்க்கிறேன்.
2: I see you an exalted one in my consideration in my sight.
1: உம்முடைய கனத்தை உம்முடைய மகிமையை நான் அங்கீகரிக்கிறேன்.
2: I recognize and I approve your glory and honor.
1: நீர் உயர்த்தப்பட்டவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்றேன்.
2: I also accept that you are exalted.
1: என்னுடைய எண்ணங்கள்ல நான் தேவனை உயர்த்துகிறேன்.
2: I exalt God in my thoughts and attitude.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ நம்முடைய வாழ்க்கையே எதற்குனா தேவனை கனப்படுத்த தேவனை மகிமைப்படுத்த.
2: So it means our life is here just to glorify and honor the Lord.
1: இன்றைக்கு தேவனை எவ்விதமாக ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாம மகிமைப்படுத்துறது அல்லது கனப்படுத்துறதுன்னு கவனிக்க போறோம்.
2: So today we are going to see as a children of God how are we supposed to honor the Lord.
1: நான்கு விதங்கள்ல நாம தேவனை கனப்படுத்தலாம் அல்லது மகிமைப்படுத்தலாம்.
2: We can honor the Lord or glorify the Lord in four ways.
1: நான்கு காரியங்கள்.
2: Four ways.
1: முதலாவது 63 சங்கீதம் 3 வசனம் பாருங்க.
2: Psalm 63 and verse 3.
1: 63:3.
2: Psalm 63 verse 3.
1: ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்.
2: Because your loving kindness is better than life, my lips shall praise you.
1: கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது நாம எப்படி கர்த்தரை கனம் பண்ணலாம் என்று கேட்டா,
2: the first way to honor the Lord,
1: நம்முடைய உதடுகள் அல்லது நம்முடைய வாயை திறந்து கர்த்தருக்கு நாம் துதியை செலுத்துவதினாலே நாம் தேவனை கனம் பண்ணலாம்.
2: We can honor the Lord by opening our mouths to praise him.
1: நம்முடைய வாயை திறந்து தேவனை நாம் துதிப்பதினால் அவரை கனம் பண்ணலாம்.
2: By opening our mouths to praise him.
1: இதைதான் நீங்கள் ரோமர் 1:21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது,
2: If you read Romans chapter 1 and verse 21,
1: அங்கே வேதம் சொல்லுகிறது,
2: the Bible says,
1: அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள்னு போட்டிருக்கு.
2: It is written because that when they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in their imaginations.
1: நம்முடைய உதடுகள் நம்முடைய வாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பணி ஒன்று உண்டானா அது தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை கனம் பண்ணுவது.
2: The noblest use of our mouths and lips is to give praise to God and honor God.
1: ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்.
2: That's why the Bible says, I will praise God at all times and his praises shall be in my mouth.
1: நம்முடைய ஜெபத்துல கூட ஸ்தோத்திரம் ஒரு பகுதியா இருக்கு.
2: So even in our prayer, this praise is a part of it.
1: நாம எல்லா விண்ணப்பத்தையும் எப்படி செலுத்துறோம்னா ஸ்தோத்திரத்தோடு கூட செலுத்துறோம்.
2: So we give all our petition with thanksgiving and praises.
1: கொடுத்தாலும் எடுத்தாலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று யோபு நமக்கு கற்பிக்கிறார்.
2: Job also teaches us we should praise God even though the Lord gives or take it away from us.
1: ஆண்டவரும் பாருங்க அந்த துதியில வந்து தான் கனப்படுத்த படுகிறதை தேவன் அங்கீகரித்து நாம் துதிக்கிற இடங்கள்ல அவர் வந்து பிரசன்னமாகிறார்.
2: So the Lord also recognizes and approves that glory that we give and he is also present in the places where we praise him.
1: அதனால தான் வேதம் சொல்கிறது இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார்.
2: That's why the Bible says he dwells among the praises of Israel.
1: இஸ்ரவேலின் துதியில் அவர் பிரியப்படுகிறார்.
2: He is delighted in the praises of Israel.
1: பாருங்க அதனால தான் அந்த ஆராதனையில துதி என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தது.
2: Therefore this praise is an important aspect of a worship.
1: சத்தமிட்டு கர்த்தரை துதிப்பது என்பது ஒரு வழக்கமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்தது.
2: So in the life of Israelites it was a habit for them to open their mouth to praise God.
1: அவங்க முழங்கின முழக்கத்துல சத்துருக்களுடைய பாளையத்துல கூட பயம் உண்டானதுன்னு
2: பார்க்கிறோம். So we can see that the way they praised him even the enemies were scared about it.
1: அவர்கள் தங்கள் வாத்திய கருவிகளால சத்தமிட்டு முழங்கி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்காங்க.
2: When they raised their voices through their instruments and praised God, all their enemies were scared.
1: ராஜாக்கள் வந்து துதிக்கிறதுக்காகவே என்ன செய்திருக்கிறாங்கன்னா சிலரை ஏற்படுத்தி அவர்களை பயிற்றுவித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களை கர்த்தரை துதிக்க பண்ணியிருக்காங்க.
2: The kings also appointed few people and they were paid salaries to worship God exclusively for that.
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ துதித்தல் என்பது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத பகுதியா இருக்கு.
2: So praising God is an inseparable thing in the life of a man.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த வேதத்திலேயே மிகப்பெரிய ஒரு புத்தகமாக ஆண்டவர் சங்கீத புத்தகத்தை வச்சிருக்கிறார்.
2: So the Lord has kept the biggest book in the Bible as a psalm book.
1: எதுக்காகன்னு சொன்னா கர்த்தரை துதிப்பதற்காக.
2: So it is just to praise God.
1: கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக.
2: It is to glorify the Lord.
1: பாட்டினால் அவரை துதித்து நம்முடைய துதியினால் அவரை நாம் மகிமைப்படுத்தணும்.
2: That we praise God through songs and we praise God for that.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது ஒரு மனுஷன் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறது தன்னுடைய வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது.
2: So the first way to honor God is by opening our mouths to praise him.
1: அவருடைய நன்மைகளை நாம் வாயை திறந்து விவரிக்கிறது.
2: So we actually have to say the goodness of God through our mouths.
1: நம்முடைய வாயை திறந்து ஆண்டவர் செய்த நமக்கு உபகாரங்களை நாம் வாயை திறந்து நாம் அறிக்கை பண்றது.
2: So we have to confess the goodness that the Lord has given us, has done to us by praising God.
1: நம்ம தனிப்பட்ட விதமா கர்த்தரை துதிக்கிறது மாத்திரம் அல்ல.
2: It's not only personally we praise God.
1: நாம சபையிலே வந்து கர்த்தரை துதிக்கணும்.
2: But we have to come to church and praise God.
1: சபைக்கு நடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை நான் வந்து விவரிப்பேன்.
2: I will also confess the goodness that the Lord has done to me among the congregation.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அந்த 10 குஷ்டரோகிகள்ல ஒரே ஒருவன் திரும்ப வந்தான் சமாரியன்.
2: So among the healed 10 lepers only one leper returned back who was a Samaritan.
1: அவன் சொல்லுகிறது அவன் தேவனுடைய பாதத்தில் இயேசுவின் பாதத்தில் விழுந்து சத்தமாக கர்த்தரை துதித்தான்.
2: So the Bible says he fell at the feet of Jesus and praised God loudly.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பகுதி.
2: So praising God and worshiping God is a part of our life.
1: நம்முடைய ஆராதனைகள்ல பார்த்தீங்கன்னா அதனாலதான் முதல் பகுதியவே நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்னா கர்த்தரை துதிக்கிறதுக்கு வச்சிருக்கோம்.
2: That's why even in our service we have the first part as worship sessions.
1: நான் சொல்லுவேன் அவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்முடைய உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு நாம செலுத்துறோம்.
2: So we have to offer the sacrifices and offerings of our lips that is the praises of God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அதினாலே தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார்.
2: And by which the Lord is honored.
1: நாம் அதுல வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதுல நம்ம உற்சாகம் காட்டணும்.
2: We should be very careful about it and we should also show interest through that.
1: பல வருஷங்களுக்கு முன்னால
2: many years ago
1: ஒரு முறை நான் இங்க ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன்.
2: Once I was leading worship here.
1: அப்போ ஆராதனை வந்து அப்ப ஒரே ஆராதனை தான் 8 மணிக்கு ஆராதனை.
2: So it was only one service at 8 o'clock.
1: அப்போ 8 மணிக்கு ஆரம்பித்து பொதுவாக 8:30 நம்ம ஆராதனை முடிப்போம்.
2: So we will start worship at 8 o'clock and finish it by 8:45.
1: அப்போ அந்த ஆராதனையில பொதுவாகவே ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பத்துல இருந்து வந்திருந்தாங்க.
2: So there is a sister in that worship. She comes from a family which is not saved.
1: அவங்க ஒரே ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க.
2: She is the only one who is saved in her family.
1: வெகு தூரத்துல இருந்து வர்றாங்க.
2: She comes from a far distance.
1: அன்றைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்க ட்ரெயினை ஏதோ மிஸ் பண்ணிட்டு அவங்க வந்து 8:25 or 8:30 வந்திருக்காங்க ஆராதனைக்கு.
2: That day she missed her train and she reached this worship only at 8:25 or 8:30.
1: 8:30 போல வந்துட்டாங்க.
2: She reached there by 8:30.
1: அவங்க ஒரு 15 நிமிஷம் தான் ஆராதனை இருக்க முடிஞ்சது.
2: She was able to be in the worship session only for 15 minutes.
1: அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே
2: after that worship session
1: என்னை பார்க்க வந்துட்டு
2: she came to meet me.
1: கண்களில் கண்ணீரோடு என்கிட்ட சொன்னாங்க.
2: So with shedding her tears in her eyes she said me,
1: "Pastor, எங்க வீட்ல வந்து நான் கிளம்புற நேரம் வந்து இல்லாத காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து என்னை தட பண்ணி என்னோட ட்ரெயினை மிஸ் பண்ண விட்டாங்க.
2: Pastor, as I was getting ready to church, my family members brought other works and they tried to stop me and they delayed my coming here.
1: அரமன் நேர இன்னைக்கு நான் worship மிஸ் பண்ணிட்டேன்.
2: I missed worship actually for half an hour.
1: அரமன் நேர மிஸ் பண்ணிட்டேன்.
2: I missed half an hour of worship.
1: இன்னொரு முறை நான் இந்த மாதிரி லேட்டா வர்றது நீங்க பாத்தீங்கனா,
2: if in case you find me coming late at the next time,
1: நீங்க எனக்காக இன்னொரு 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க.
2: Kindly extend another 15 minutes just for my sake.
1: எனக்கு அது கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
2: I was really happy when I saw that.
1: ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் எவ்வளவு வாஞ்சையா கர்த்தரை ஆராதிக்கிறாள்.
2: She is from a family which is not served but not saved but she worship God with great enthusiasm.
1: எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க.
2: She worships and praises God with great joy.
1: அவ்வளவு நெருக்கத்தின் நடுவுல அவ்வளவு உபத்திரவத்தின் நடுவுல கர்த்தரை துதிக்கிற துதி அவளுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்தது.
2: See how much she finds praising God to be important amidst such kind of affliction and persecution of the family.
1: இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனைகளில கலந்து கொள்றதுல மகிழ்ச்சி அடைறாங்க.
2: Today how many people find it joy to take part in the worship session.
1: இங்க अनेகர் வந்து முடியாதனால இல்ல ஒரு வழக்கமாகவே என்ன பண்றாங்கன்னா ஆராதனை வேளைய தவிர்க்கறாங்க.
2: So today many people make it a practice and routine to avoid worship session. It's not because they are not well or not unable to take
1: part. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு துதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அது நம்ம உடனே பயன்படுத்திக் கொள்ளணும்.
2: See if you get a chance to worship and praise God for the goodness that the Lord has done us, we have to make use of it immediately.
1: தேவனை உயர்த்துவதற்கு நாம விருப்பப்படணும்.
2: We have to desire to exalt God.
1: உதாரணமாக நீங்க வந்து நம்முடைய முதலமைச்சர்ட்ட ஏதோ ஒரு நன்மை பெற்றிருக்கீங்கன்னு
2: வச்சுக்கிடுங்களேன். For example, if I have received some goodness from our chief minister.
1: அதற்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்கன்னு
2: வச்சுக்கிடுங்க. And there is a ceremony that is conducted for that.
1: பாராட்டு விழா வச்சிருக்காங்க.
2: That's an appreciation ceremony.
1: அப்போ அந்த பாராட்டு விழால உங்களை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த முதல்வரை வந்து பாராட்ட சொல்றாங்கன்னு
2: வச்சுக்கிடுங்களேன். So if they ask you to appreciate about us chief minister for 5 minutes.
1: அவங்க சொல்றாங்க 8 ல இருந்து 8:30 மணிக்குள்ள நீங்க வந்து பேசுறதுக்கு நேரம்.
2: So they say it is your time to speak from 8 to 8:30.
1: நீங்க முதலமைச்சர் உங்களுக்கு செய்த நன்மையை வந்து நீங்க சொல்லலாம்.
2: You can tell about the goodness that the chief minister has done to you.
1: நீங்க 8 மணிக்கு வராம நீங்க 8:30க்கு வரீங்க வெச்சுக்கிடுங்களே.
2: So if you don't come by 8:00 but come at 8:45 there.
1: அதுக்கு அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: அவர்ட்ட நான் நன்மையை பெற்றேன்.
2: You have received goodness from him.
1: ஆனா கணம் கொடுக்க வேண்டிய நேரத்துல நான் என்ன பண்ணல?
2: But what did I not do when I have to give honor? அவர்
1: கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்கல.
2: I did not give the honor I'm supposed to give him.
1: கர்த்தர் நமக்கு வாரமெல்லாம் நன்மை செய்கிறார்.
2: The Lord is doing all the goodness all through the week.
1: அற்புத வழிகளை நம்மை நடத்துறார்.
2: The Lord is leading us in wondrous ways.
1: அவரை கனப்படுத்த ஆண்டவர் நமக்கு நேரங்களை ஒதுக்கும் பொழுது
2: when God gives us time to worship and praise him.
1: சபை நடுவே கர்த்தரை துதிப்பேன்.
2: I will praise God among the congregation.
1: நான் சபைக்கு வந்தாலும் மௌனமா இருக்க மாட்டேன்.
2: If I come to church I will not stay calm.
1: மரித்தோர் தான் மௌனத்துல இறங்குறாங்க.
2: Only dead people go to silence.
1: நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அவருடைய வாசல்களில் துதியோடு அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவருடைய நாமத்தை நான் துதிக்கிறேன்.
2: So when I enter the church, I enter the courts with honor and praises in my mouth.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: என் வாயை திறந்து நான் எப்போ கர்த்தரை துதிக்கிறேனோ அப்பொழுது நான் தேவனை கனம் பண்ணுகிறேன்.
2: Only when I open my mouth to praise God, only then I honor the Lord.
1: இரண்டாவது, எப்படி ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்த முடியும் அல்லது கனப்படுத்த முடியும்?
2: The second way to honor or glorify the Lord.
1: நீங்கள் மல்கியா 2:2 வாசிப்பீர்களானால்,
2: If you read Malachi chapter 2 and verse 2.
1: மல்கியா 2:2.
2: Malachi chapter 2 and verse 2.
1: நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாதபடியினாலே அவைகளை சபித்தேன் என்று சொல்லி சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
2: If you don't listen and if you don't take it to the heart to give glory to my name, says the Lord of hosts, I will send a curse upon you and I will curse your blessings. Yes, I have cursed them already because you do not take it to heart.
1: அங்க முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா?
2: What is the important word here?
1: நீங்க கேட்டதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் கொண்டு வந்து என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தணும்.
2: ஸோ இஃப் யூ லிசன் டு இட், யூ ஹாவ் டு டேக் இட் டு யுவர் ஹார்ட் அண்ட் ஹானர் மை நேம்.
1: அப்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு ரெண்டாவது வழி என்னன்னு சொன்னால், நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதடுகளை வாயை திறக்கிறது மாத்திரமல்ல அவருடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படியும் போது.
2: So honoring God, the first way of honoring God is not only by opening our mouths to praise him and also by obeying his word.
1: இந்த இடத்துல மல்கியாவுல ஆண்டவர் சொல்லுகிற சுட்டி காட்டுற காரியம் என்னன்னா,
2: here what is the Lord points out,
1: நான் எப்படிப்பட்ட பலியை செலுத்தணும்னு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன்.
2: I have told you what kind of sacrifice you are supposed to offer.
1: நீங்கள் அதை உபாகமம் 15:21 வாசிக்கலாம்.
2: That you can read in Deuteronomy 15:21.
1: எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த கூடாதுன்னு கர்த்தர் தெளிவா சொல்லி இருந்தார்.
2: The Lord has also told what kind of sacrifices they should not offer.
1: ஆனா எதெல்லாம் செலுத்த கூடாதுன்னு சொன்னாலோ அது எல்லாத்தையும் என்ன பண்றானோ செலுத்துறாங்க.
2: But whichever the Lord told not to do, they were offering the same sacrifices.
1: பழுதாக போன எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க.
2: They were bringing all the unclean and defiled animals to sacrifice to the Lord.
1: அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்து வசனத்தை கேட்டீங்க, என்னோட பிரமாணங்கள் உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது.
2: So the Lord says it is not that you don't know my word or commandment and laws.
1: ஆனா என் வசனத்தை கேட்டு என்னுடைய கற்பனைகளை அறிந்த பிறகு நீங்க அது கீழ்படியல அப்படின்னா நீங்க என்ன கனப்படுத்தலன்னு அர்த்தம்.
2: But if you listen to my word, if you heard my word, but if you don't obey and do accordingly, it means that you don't honor me.
1: ஆகவே தான் ஏசாயா 29:13 வாசிக்கும்போது,
2: That's why when you read Isaiah 29:13. Isaiah 29 and verse 13.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
2: These people come near to me with their mouth and honor me with their lips, but their hearts are far from me.
1: நாம எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், எப்படி அவரை கனப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கீழ்ப்படிதலினாலே.
2: So how can we worship, how can we honor the Lord and glorify the Lord? By obeying his word.
1: ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை வந்து கனப்படுத்துறார் அப்படின்னு அர்த்தம் என்ன?
2: So when a son respects or honors his father, what does it mean?
1: சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு சும்மா போறது இல்ல.
2: So it's not just nodding his head for whatever the father says and just going away without doing it.
1: அவன் சொல்றத கேக்குறான்.
2: He just listen to what he says.
1: அதே வேளையில சொல்றபடி செய்றான்.
2: And also does according to his words.
1: அவன் அதை செய்யும்போதுதான் அப்பாவை அம்மாவை கனப்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம்.
2: So only when he does accordingly, only then it means that he honors and respects his father and mother.
1: சொல்லுவோம் பாருங்க, நான் இவ்வளவு சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற, என்ன சுத்தமா நீ மதிக்க மாட்டேங்க. பண்ணுகிறேன்னு
2: சொல்லுவோம். So we used to say, see, I'm saying so much, but you're not at all doing it. You're not at all respecting me at all.
1: நம்ம தேவன் அப்படிதான் சொல்றாரு.
2: Our God also says so.
1: என்னுடைய கற்பனைகளை உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன்.
2: I have given you my commandments in writing.
1: நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு நான் போதிக்கிறேன்.
2: I also teach you the way that you're supposed to walk.
1: ஆனா நீங்க என்ன செய்றதெல்லாம் கீழ்ப்படியறதே கிடையாது.
2: But you're not obeying it.
1: நீங்க உங்க காதுகளை அடைத்துக் கொள்றீங்க.
2: You have shut your ears.
1: நீங்க உங்களுடைய உதட்டினால் என்கிட்ட சேர்றீங்க.
2: You are drawing near to me through your lips.
1: ஆனால் உங்கள் இருதயம் வந்து ரொம்ப தூரமா இருக்கு.
2: But your hearts are away from me.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவை கனமணினார்னா அவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே செய்தார்.
2: Our Lord Jesus Christ also glorified and honored his father by doing whatever he commanded him to do.
1: தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாய் நிறைவேற்றினார்.
2: He also fulfilled the will of God completely.
1: அவர் ஞானஸ்தானம் பெற வரும்பொழுது
2: when he came to be baptized
1: யோவான் ஸ்நானகன் சொல்றாரு
2: John the Baptist says
1: நான் தான் உம்மட்ட ஞானஸ்தானம் பெறணும்.
2: I should be baptized by you.
1: ஆனால் நீங்க ஏங்கட்ட வர்றீங்க?
2: But indeed you get baptized by me.
1: அப்ப உடனே அவர் சொல்றாரு
2: He says immediately
1: எல்லா நீதியும் நிறைவேற்றணும்.
2: So all righteousness should be fulfilled.
1: Ella neethi niraivetrum.
2: It is to fulfill all righteousness.
1: இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாதை.
2: This is a path that the Lord has given me.
1: அதை நிறைவேற்றுவேன்.
2: I will fulfill it.
1: இதன் சொல்கிறதவர் தண்ணீர்ல இருந்து வெளியே வந்தபோது
2: The Bible says when he came out of the water
1: வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது.
2: A voice came from heaven.
1: இவர் நேச குமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்.
2: This is my beloved son. He knew I am well pleased.
1: Yeah.
2: Why?
1: என்னுடைய மகன் வந்து என்னுடைய சித்தத்தை அறிந்தவன் மாத்திரம் இல்ல.
2: It's because it's not that my son knows only my will
1: என்னுடைய சித்தத்தின்படி அவன் செய்கிறதற்கு அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இரு.
2: But he is also obedient to do according to my will.
1: அன்பானவர்களே,
2: my dear ones,
1: நம்முடைய வாழ்க்கையில தேவனை கனப்படுத்துவது எப்படி?
2: How to honor the Lord in our life?
1: இரண்டாவது நான் சொல்வேன்.
2: Second I would tell
1: நம்முடைய முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிவதினாலே.
2: By obeying his word wholeheartedly.
1: மூன்றாவது
2: third
1: நம்முடைய வார்த்தையில வாழ்க்கையில எப்படி தேவனுக்கு கனத்தை கொண்டு வருவது?
2: How to honor God in our life?
1: 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை பாருங்களே.
2: First Corinthians chapter 6 verse 18 to 20
1: 1 கொரிந்தியர் 6 18 ல இருந்து 20
2: 1 கொரிந்தியன் 6 8 to 20
1: வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான்.
2: Flee from sexual immorality. Every other sin a person commits is outside the body, but the sexually immoral person sins against his own body.
1: உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்றும் அறியீர்களா?
2: Or do you not know that your body is the temple of the Holy Spirit within you, whom you have from God? You are not your own.
1: கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
2: For you were bought with a price, so glorify God in your body.
1: தேவனை கனம் பண்ணி மகிமைப்படுத்துவதற்கு மூன்றாவது வழி என்ன?
2: What is the third way to honor and glorify God?
1: நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒழுங்குற ஒழுக்கத்துடன் நடத்துவதனால நாம தேவனை கனம் பண்றோம்.
2: We can honor the Lord by living an orderly life.
1: ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையினால.
2: By an orderly life.
1: வேதம் சொல்கிறது.
2: The Bible says.
1: வேசித்தனத்துக்கு நீங்க விலகி ஓடுங்க.
2: Flee from sexual immorality.
1: எல்லா விதமான ஒழுக்க கேடுகளுக்கும் உங்களை விலக்கி கொள்ளுங்க.
2: Refrain from all disorderly things.
1: இப்படி நீங்கள் செய்வீர்களானா நீங்கள் தேவனை கனப்படுத்துறீங்க.
2: So by doing this you glorify the Lord.
1: இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது.
2: This body is the temple of God.
1: இந்த சரீரத்தை கொடுத்த தேவனை எப்படி மகிமைப்படுத்தலாம்னா என் சரீரத்தினால நான் தேவனுக்கு முன்பாக நான் ஒழுக்கமாக என் சரீரத்தை நடத்தும் போது பரிசுத்தமாக என் சரீரத்தை காத்துக்கொள்ளும் பொழுது அதை கொடுத்த தேவனை நான் கனம் பண்ணுகிறேன்.
2: When I live an orderly life, a disciplined life, by refraining from all immoral things, then I glorify God through my body which the Lord has given me.
1: ஆகவேதான் 1 பேதுரு 2 அதிகாரம் 12 வசனத்தை நீங்கள்

0: தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்.
1: Conduct yourself honorably among the Gentiles so that when they slander you as evil doers they will observe your good works and will glorify God on the day he visits.
0: புறஜாதிகள் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவாங்க?
1: How will the Gentiles glorify God?
0: உங்களுடைய நல் நடக்கை உள்ள நடக்கை.
1: So by seeing your conduct, your good works,
0: உங்கள் நல் நடக்கை உள்ள கிரியைகளை அவங்க பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்துவாங்க.
1: So by seeing your good works, they will glorify God.
0: நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஒழுக்க வாழ்க்கையில கூட நம்ம வந்து கபடற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளும் போது தேவனை நம்ம மகிமைப்படுத்துறோம்.
1: Even in a disciplined life, when we live a life of discipline and without blemish and blameless, the Lord will be glorified
0: through it. Matthew 5:16 சொல்கிறது.
1: Matthew 5:16 says,
0: உங்களுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்கணும்.
1: Your light should shine before all.
0: அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவங்க மகிமைப்படுத்தணும்.
1: So that they may see your good works and give glory to your Father in heaven.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நற்கிரியைகள் மூலமாக, ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம்.
1: So we can glorify God by living an orderly life by our good works.
0: எத்தனையோ குற்றச்சாட்டுகளை இயேசுவின் மேல் அவங்க செலுத்தினாலும்,
1: Though they accuse falsely against Jesus,
0: Yesu ore or kelvi ketar.
1: Jesus asked only one question.
0: Kutram ullavan naan endru yaaravathu ungalila oruvan enak virodhama solla mudiyuma?
1: Is there someone who can testify that I am an accused from among you?
0: Oruvarum vaai thirakka mudiyala.
1: No one was able to open their mouth.
0: Kutramattavarai thanoda life vechittar.
1: He lived a life which was totally blameless.
0: Avare vaalkai parisuthama irundhathu.
1: His life was a holy life.
0: Paranga nammudaiya vaalkaiyin parisutha nadakkai olukkamulla ஒரு ஒழுங்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை வந்து தேவனுக்கு மகிமையை தருது.
1: So our orderly life, our disciplined life and moral life give glory to God.
0: அதற்காக தான் கர்த்தர் நம்மை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தார்.
1: And that is why the Lord has separated us from other people.
0: அவருடைய நாமத்தை நம்முடைய சரீரத்தின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்த.
1: That we should glorify his name through our body and our life.
0: சில இடங்கள்ல போனா சில பேர் கேட்பாங்க, நீங்க என்ன கிறிஸ்தவனா நீங்க?
1: So when we go to certain places, they will ask, are you a Christian?
0: நீங்க கிறிஸ்தவனா?
1: Are you a Christian?
0: ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு இப்படி செய்றீங்களே.
1: Being a Christian, you are doing this.
0: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த மதத்தையும் வந்து இப்படி அவங்க குறிச்சு சொல்றது கிடையாது.
1: As far as I know, they don't connect any other religions like this.
0: எந்த மதத்தினரையும் பார்த்து நீ இதுவா நீ அதுவான்னு கேக்குறது இல்ல.
1: So they did not say people belong to other religion as are you belonging to this religion.
0: அப்போ உலகமே என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் அவன் ஒழுக்க நெறிகளிலே அவன் உயர்ந்தவனா இருப்பான்.
1: So it means the entire world is also expecting that if he is a Christian, he will be a disciplined person and live a moral life.
0: இங்க பாருங்க, எதுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல சேக்குறாங்க?
1: So why do they admit their children in a Christian institution today?
0: அவங்க சொல்றாங்க அங்க வந்து என்ன இருக்கும்னா டிசிப்ளின் இருக்கும்.
1: They say they have discipline there.
0: அவங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க.
1: They will teach discipline there.
0: உலகமே ஒன்றை எதிர்பார்க்குது.
1: So the entire world is expecting.
0: நான் சொல்வேன்,
1: I tell you,
0: நம்முடைய நல் நடக்கையினாலே நாம் நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்த முடியும்.
1: We can glorify God by our orderly life.
0: கடைசியாக,
1: at last,
0: எப்படி நாம் தேவனுக்கு கனத்தை கொடுக்க முடியும்?
1: How can we honor the Lord?
0: மறுபடியும் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 3:9-10.
1: Let us read again Proverbs 3:9-10.
0: 9வது வசனத்தை வாசிப்போம்.
1: Verse 9.
0: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை கனம் பண்ணு.
1: Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase.
0: இங்கே தேவனை கனம் பண்ணுகிறதுனுடைய 4வது காரியத்தை கவனிக்கிறோம்.
1: Here we can see the fourth way to honor the Lord.
0: எப்படி தேவனை கனம் பண்ணலாம்னா, நம்முடைய பொருட்களால் தேவனை கனம் பண்ணலாம்.
1: We can honor God by our offerings.
0: நம்முடைய காணிக்கைகளால் தேவனை மகிமைப்படுத்த.
1: We can honor God by our offerings.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: உன் பொருளாலும் உன் எல்லா முதற்பலன் விளைவினாலும் கர்த்தரையே நீ கனம் பண்ணு.
1: Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase.
0: நான் நினைக்கிறேன், தேவனை நாம கனம் பண்றோம், அவரை நாம் நினைவு கூறுறோம், அவருக்கு நாம வந்து மரியாதை கொடுக்கறோம்ன்றதுக்கு ஒரு விதம் என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கிற நம்முடைய காணிக்கைகளால்.
1: So one way we reflect that we honor God or glorify God is by our offerings.
0: அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவரே இதெல்லாம் நான் உம்முடைய கரத்திலிருந்து தான் பெற்றேன், ஆகவே நான் உம்மை இதில் கனப்படுத்த விரும்புறேன்.
1: It conveys that Lord, I have received everything from your hand and I want to honor you by giving it to you.
0: இவைகளை உம்மை கொடுக்கிறதுனால் நீர்தான் இதை தந்தீர் என்று நான் இங்க உறுதிப்படுத்துறேன்.
1: Lord, by giving this to you, I want to say and confirm that it is you who have given me.
0: உங்களுக்கு தெரியும், இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வந்து போக விட மாட்டேன் அவன் பிச்சு வச்சிருக்கான்.
1: So you know very well about this Pharaoh who was very hard hearted not to send these Israelites.
0: ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவன அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவர்களை நம்ம பிடிச்சு வைக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான்.
1: But at one point of time he understood that he will not be able to continue.

0: விசேஷமாக கோஷேன் பகுதி முழுவதும் வெளிச்சமாயிருந்து எகிப்து முழுவதும் இருள்ல மூழ்கின பொழுது அவன் உடனே கூப்பிடுகிறான்.
1: So especially when he saw that the part of Goshen is fully light, bright, brightened, and when the Egypt is dark, he called them.
0: அப்போ மோசேயை கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான்.
1: He called Moses and said.
0: யாத்ராகமத்தின் புத்தகம் 10 அதிகாரம் 24 வசனம் பாருங்க.
1: Exodus chapter 10 and verse 24.
0: அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் யாத்ராகமம் 10:24.
1: Exodus 10:24.
0: அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளை மாத்திரம் நிறுத்தி விட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே செல்லலாம் என்று சொன்னார்.
1: Here he says, go serve the Lord, only let your flocks and be your herds be kept back, let your little ones also go with you.
0: அப்பனா அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: இவர்களுடைய தொழிலே என்னன்னா அவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான்.
1: So their only occupation is take care of flocks and sheep.
0: வேதம் சொல்லுகிறது, இந்த எபிரேயர்கள் வந்து ஆடு மேய்க்கிறவர்களா இருக்கிறதுனால எகிப்தியருடைய பார்வையில் அவங்க வந்து ரொம்ப அசட்ட பண்ணப்பட்டாங்க.
1: So the Bible says, since these Hebrews were shepherds, they were despised much in the sight of Egyptians. அவங்க
0: அருவருப்பாய் பார்க்கப்பட்டாங்க.
1: They were considered an abomination.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா,
1: now he says here,
0: பார்வோன் சொல்றாரு,
1: Pharaoh says,
0: நீங்க எல்லாரும் போங்க.
1: You all can go.
0: நீங்களும் போங்க, பிள்ளைகளையும் கூட்டி போங்க.
1: You can go and your children can go.
0: ஆனா நீங்க உங்க ஆடு மாடுகளை இங்கே விட்டு போடுங்க.
1: But you have to live behind your flocks and herds.
0: இன்னொரு விதமா சொன்னா,
1: in other words,
0: நீங்க வெறுங்கையா போங்க.
1: You have to go empty handed.
0: கடவுளை தான சேவிக்க போறீங்க.
1: You're going to serve God, right?
0: ஆராதனை செலுத்த போறீங்க.
1: You want to worship God.
0: நீங்க வெறுங்கையா போங்க.
1: You can go empty handed.
0: நிறைய வேளை பிசாசு கூட நம்மட்ட என்ன சொல்வானா, நீ போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா எப்படி போனா வெறுங்கையா போ.
1: Many times the Satan also tells us, it is no problem, we can go, but go empty handed.
0: ஆனால் மோசே சொல்றாரு,
1: but Moses says,
0: நீங்கள் யாத்ராகமம் 10 அதிகாரம் 25 வசனத்தை பார்ப்பீர்களானால்,
1: Exodus chapter 10 verse 25,
0: மோசே 10:25, அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் நாங்கள் செய்யும் தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும்.
1: But Moses said, you must also give us sacrifices and burnt offerings that we may sacrifice to the Lord our God.
0: 26th வசனத்துல
1: verse 26
0: வேதம் சொல்கிறது, எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும்.
1: Our livestock also shall go with us.
0: ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவதில்லை.
1: Not a hoof shall be left behind.
0: எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும்.
1: For we must take some of them to serve the Lord our God.
0: இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது.
1: And even we do not know with what we must serve the Lord until we arrive there.
0: கொடுக்கறத நாங்க தீர்மானிக்கிறது இல்ல, கர்த்தர் தீர்மானிப்பார்.
1: And as we take it, it is not we who decide what we should offer, but God himself will decide.
0: கர்த்தர் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் நாங்க கொடுக்க நாங்க கையில ரெடியா வச்சிருப்போம்.
1: So we will keep it everything ready that we may give whatever the Lord ask and how much he may ask.
0: இது ஆச்சரியமா இருக்கு கேக்குறதுக்கு.
1: This is really surprising to hear.
0: அப்ப கடைசில கர்த்தர் விடுவிச்சு கொண்டு போறது அத்தனை சேர்த்து கொண்டு போவாங்க.
1: At last when God delivered them out, they took everything and went along with them.
0: அது மட்டும் இல்ல.
1: Not only that.
0: அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போவாங்க.
1: They also looted Egyptians. As they went,
0: ella pon velli ellathai eduthu ponanga.
1: They plundered, took away their gold and silver and everything.
0: Vanadharathil alaiyiravulukku edhukku pon velli?
1: Why do the people who wandered in wilderness need gold and silver?
0: Aandavar thittatha vechirundar.
1: The Lord had a plan.
0: Thammudaiya parisutha aasirippu koodarathai kattuvadharkaga ஜனங்களிடத்துல கேட்டு வாங்கி இந்த பலிபீடத்தை நீ, சாரி, இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைகளுக்காக நீ கலெக்ட் பண்ணணும்னு சொன்னாரு.
1: He said you have to collect from people from all the gold and silver to build this tabernacle for me.
0: வேதம் சொல்லுகிறது உற்சாகமாய் கர்த்தர் கொடுத்தான்.
1: The Bible says they willingly gave for the Lord.
0: கொண்டு வந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருந்துச்சு.
1: When you look at the list what they gave, it was a big list.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: It was really surprising.
0: கர்த்தரை நாம வந்து கனம் பண்றதுக்கு ஒரு விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பொருளாலும் நம்முடைய முதற் பலன்களாலும் கர்த்தரை நம்ம கனம் பண்றது.
1: One way of honoring God is by offerings and by the first fruits of our increase.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: தேவனும் பாருங்க, நீங்கள் யாத்ராகமம் 35:20 வாசிக்கும், 34:20.
1: If you read Exodus 34:20,
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: 34:20ல,
1: 34:20,
0: கடைசி பகுதி, வெறுங்கையோடே என் சன்னதியில் ஒருவனும் வரக்கூடாது.
1: The last line says, and none shall appear before me empty handed.
0: எப்படி?
1: How is it?
0: வெறுங்கையா வரக்கூடாது.
1: You should not come before me empty handed.
0: நான் இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறேன்.
1: I have blessed you so much.
0: உனக்கு இவ்வளவு நான் கொடுத்திருக்கிறேன்.
1: I have given you so much.
0: நீ கர்த்தருடைய கரத்துல நீ பெற்றுக்கொண்டதை நீ தேவனை கனம் பண்ணுகிறதா இருந்தா வெறுங்கையா வராம கர்த்தரை நீ கனம் பண்ணு.
1: So when you have received from God, if you want to honor God, then you should not come empty handed.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்கிறதை ஒரு வழக்கமாக ஒரு பழக்கமாக நாம் வைத்திருக்கோம்.
1: I tell you that it should become a habit for us to give to the Lord.
0: நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறதை விட்டுவிட்டு நாம சற்று பின்வாங்குகிற நிலைமைகள் நமக்கு வரலாம்.
1: There might be some situations in our life where we will not be able to offer to the Lord.
0: அதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம்.
1: There might be many reasons for that.
0: ஒன்று, மனிதர்கள் நம்மை பாராட்டாம இருக்கலாம்.
1: One, it might be because the people would have not appreciated you.
0: ஆண்டவரும் பெரிய கிரியைகளை நமக்கு செய்யாம இருக்கலாம்.
1: Another way is the Lord would have not done great in your life.
0: சில வேளையில நீங்க போகிற சபையினுடைய போதகருக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம்.
1: Maybe the pastor you are going to the church, the pastor in which church you are attending, you may not like that pastor.
0: நீங்க விரும்புகிறபடி அந்த சபை செய்யாம இருக்கலாம்.
1: The church may not do according to your wish.
0: தேவனும் பாருங்க, நீங்க விரும்புகிறபடி உங்க வாழ்க்கையை நடத்தாம இருக்கலாம்.
1: Even the Lord may not have led your life as you wish.
0: இதெல்லாம் பார்க்கும்போது நான் கர்த்தருக்கேன் கொடுக்க
1: So when you see all these things, you think, why should I offer to God?
0: ஆனால் தேவன் செய்கிறாரோ செய்யலையோ அவரை கனப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை.
1: But no matter whether God does or not, it is my duty to honor the Lord.
0: என்னுடைய பொருளால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன்.
1: I will honor the Lord by my things.
0: ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் வந்து கர்த்தருக்கு தங்களுடைய வருமானத்துல பத்தில் ஒரு பங்காகிய தசமபாகத்தை கொடுக்கிற ஒரு பழக்கம் தேவனை மகிமைப்படுத்துறதுன்றதை மறந்துடக்கூடாது.
1: So every believer should learn this habit of good discipline to take 1/10 of their income and give it to the Lord as an offering.
0: இதை குறித்து அநேகர் மிகவும் கடுமையாக எழுதுறாங்க, எதிர்ப்பா எழுதுறாங்க.
1: So many people also write many things that are opposing this thing and harshly regarding
0: it. அதெல்லாம் வந்து வெறும் ஆடு மாடுகளுக்கு தான் சொல்லப்பட்டது.
1: That is said only for the flocks and herds.
0: அது வந்து வெறும் நெல்களுக்கு, நெல்லும் மணிக்கு தான், வெறும் கதிர்களுக்கு தான் சொல்லப்பட்டது.
1: That is only said about these pulses and grains.
0: அது வெறும் ஆகார விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது.
1: That pertains only to food.
0: இந்த வசனத்தை படிக்கும்போது,
1: But when you read this verse,
0: உன் பொருளால் நீ கர்த்தரை கனம் பண்ணு.
1: You have to honor the Lord with your possessions.
0: பொருளால் கர்த்தரை நீ கனம் பண்ணு.
1: You have to honor the Lord with your possessions.
0: நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல திறந்திருக்க வேண்டும்.
1: So our heart should be open to give to the Lord.
0: நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: You offer to the Lord and see, and the Lord will bless you.
0: நான்கு விதங்கள்ல கர்த்தரை நாம் கனம் பண்ணலாம்.
1: We can honor the Lord in four ways.
0: முதலாவது, எப்படி கர்த்தரை கனம் பண்ணலாம்?
1: First, how can we honor the Lord?
0: முதலாவது, நான் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் வந்து என்னுடைய வாயை நான் திறந்து கர்த்தரை நான் துதிக்க வேண்டும்.
1: First, by opening my mouth to praise him.
0: இரண்டாவது,
1: Second,
0: அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்.
1: By obeying his word.
0: மூன்றாவது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்.
1: By living an orderly life.
0: நான்காவது, என் காணிக்கைகளை கர்த்தருக்கு நான் செலுத்த வேண்டும்.
1: Fourth, by my offerings.
0: நான் அப்படி செய்வேனானால் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன்.
1: If I do so, I honor the Lord.
0: நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும்.
1: Our life should be a life that honors the Lord.
0: ஜெபமனோமா?
1: Shall we pray?
0: கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: Let us close our eyes and look unto the Lord.
0: பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
1: Our holy father, we thank you with a grateful
0: heart. இந்த காலவேளையிலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உம்மை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும்.
1: Lord, let our life be a life that honors you, Lord.
0: உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும்.
1: Lord, let our life be a life that exalts you, Lord.
0: எங்களுடைய துதியினால் உம்மை கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தா.
1: Lord, give us grace to exalt you and honor you by our praises, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறதனால் உம்மை கனம் பண்ண கிருபை தா.
1: Lord, give us grace to honor you by obeying your word, Lord.
0: ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையினாலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கனப்படுத்த கிருபை தா.
1: Lord, give us grace to glorify and honor your name by living an orderly and disciplined life.
0: ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து உம்மை கனப்படுத்த கிருபை தா.
1: Lord, give us grace to honor you by bringing our offerings to you, Lord.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த.
1: Let your name be magnified in our life, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: யூகியோ சான் என்பவருக்கு வயது 79. இவர் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட குன்றின் மேல் அவர் ஏறிச் செல்வார். தன்னுடைய பைக் பைனாக்குலரை வைத்து அந்த குறிப்பிட்ட இடத்தை கவனித்து பார்ப்பார். கஷ்டப்பட்டு அந்த கரடுமுரடான மலையில் ஏறிச் செல்வார். அந்த மலையின் அழகை ரசிப்பதற்காக அல்ல, அங்கே அவர் செல்வதற்கான முக்கியமான காரணம் தற்கொலை செய்யும்படியாக வரும் நபர்களை கண்டுபிடித்து அவர்களை அந்த தவறான முடிவை விட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 25 நபர்கள் அந்த மலையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எனவே இந்த 79 வயது யூகியோ சாங் தற்கொலை செய்யும் எண்ணத்தோடு நின்று கொண்டிருப்பவர்களின் அருகில் போய் மெதுவாக அவர்களிடத்தில் பேசி பக்கத்தில் உள்ள சிற்றுண்டி சாலைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து பின்னால் தங்கும் வசதி செய்து கொடுத்து அவர்கள் செய்ய இருந்த அந்த மிகப்பெரிய தவறான காரியத்தை செய்யாதபடி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழியனுப்பி வைப்பார். கடந்த 19 ஆண்டுகளாக அவர் 789 நபர்களினுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார். உண்மையில் யாருமே தற்கொலை செய்வதை விரும்புவதில்லை, ஆனால் அந்த தீமையான எண்ணத்தில் திடீரென்று அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அந்த கடைசி நிமிடத்தில் அவர்களிடத்தில் அன்பாய் பேசி அவர்களுடைய அந்த தவறான எண்ணத்திலிருந்து தூக்கிவிட வேண்டியது நம்முடைய கடமை. இதை குறித்து விழிப்புணர்வோடு நாம் வாழும் பொழுது, துக்கமுகமாய் இருப்பவர்களை விசாரிக்கும் பொழுது, கடினமான பாதை வழியாக கடந்து வருபவர்களுக்கு நாம் நேரம் கொடுக்கும் பொழுது நாமும் எத்தனையோ தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கூறுகிறது. யாராவது தவறான தீர்மானம் செய்து தற்கொலை செய்து கொள்வார்களோ என்ற எண்ணம் வரும் என்றால் உடனடியாக அவர்களை சந்தித்து பேச வேண்டியது மிக மிக அவசியம். வேதனையில் இருப்பவர்களின் வேதனை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் நாம் செயல்படுவோமா?

பாடும்போது எல்லா சத்துருவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக, எல்லா எரிகோவின் கோட்டைகளை

பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் ரபல சகத ரப ரிபபபபபபபதரப அந்தரக சகதரியதர ரிகதர ரிமஷ்யதர. நீ சேனையை போல பின்வாங்குகிறவன் அல்ல, நீ தாவீதை போல முன் நிற்கிறவன். காரணம், நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னேறு முன்னேறு, அவனை மேற்கொள்ள விடாதே, அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரகபல சகதர ரிகபகதரதர மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமா எழும்புகிறவன் யார்? ஆமென். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. தோரி மகத, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறான். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை, அவர் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான்.

ஹல்லேலூயா. ஆமென். 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே. என்னால் கிரகிக்க முடியாது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் உடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள், எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லு.

ഒക്കെ ശ്രദ്ധ കേൾക്കട്ടോ. യേശുനാമം, യേശുന മേലാണ് മേലാണ് എല്ലാ നാമത്തിലും എല്ലാ നാമ നാമത്തെ അറിഞ്ഞിരിക്കുന്നവരെ ഉയർന്ന അടയ്ക്കളത്തിൽ വയ്ക്കുന്നവർ. നാമത്തെ അറിഞ്ഞവർക്ക് ഒരു നിശ്ചയമുണ്ട്, എന്നെ അവർ ഉയർന്ന അടയ്ക്കളത്തിൽ കൊണ്ടുവയ്പാർ. ഇന്നേക്ക് ഉനക്ക് ഇന്ന കാര്യങ്ങളെല്ലാം എപ്പടി നടന്നിച്ചു കേട്ടാ, നാ അപ്പടി செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவப்பிள்ள சொல்ல மாட்டாங்க, மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யாரு என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா உடனே வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க

0: 하나님
1: 솔로 예수의
0: 예수의 나마메 멜라나데
1: 아멘. 엘라바티카고 நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றின் நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பா. எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையில அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்ல. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பத்தி நீங்க சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானா, அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா.

அந்த நாமத்தை அறிகிற பாக்கியம். இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார் விசுவாசிக்கிறவர். இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார் விசுவாசிக்கிறவர். நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோ. அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகரபலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே. யாரு சொன்னா உன்னை உயர்த்திறதற்கு யாரு இல்லைன்னு? யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று? இல்லை, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே. காலடி முன்னாடி வை. உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது. கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போனே. ஜெயம் தருகிற தேவன் மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம், அதில் நின்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர். அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

0: சொல்லுமே, சபை சத்தம் மட்டும் கேட்கட்டும், சத்தம் உயர்த்தி சொல்ல, இயேசுவே
1: இயேசுவே நாமமே மேலானது.
0: நம்பி செல்லுகிற நாமத்தை

மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் செய்வோம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். ரிகாலா ஷகதரா லீதரே யாத்தரே, நீ தண்ணீரல நடந்தா அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். ரகா ஷகதரா யோர்தான் உன்னை கண்டு நடுகுமே அன்றி நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. ரகலஷ்யாதராதரா முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொற்று போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாம மேலானது. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.

அவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. சிலர் காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க, என் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க, என்னுடைய பிஸ்னஸுக்காக, என் பிள்ளைங்களுடைய படிப்பு எதிர்காலத்துக்காக. இன்றைக்கி நிறைய தேவைகள் உண்டு பிரதர், நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு, என்னை சுற்றிலும் நிறைய பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, போராட்டம் இருக்குது, எனக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர், இன்றைக்கி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் திரும்ப கேட்பேன், சரி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரதர், நீங்கள் கொஞ்ச நேரமாவது ஜோம் பண்ணிங்களா, வசனத்தை வாசித்தீங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, பிரதர் காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நிறைய வேலை இருக்குது பிரதர். சகோதரிகள் சொல்லுவாங்க குடும்ப வேலை நிறைய இருக்குது, சகோதரர்கள் சொல்லுவாங்க வெளியில் நிறைய வேலை இருக்குது, பிள்ளைங்க சொல்லுவாங்க நிறைய படிக்கிற வேலை இருக்குது, எங்களால் சரியாக ஜெபிக்க முடியல பிரதர், ஆனால் நீங்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ஒரு பெரிய தேசத்தின் ராஜா. இன்னைக்கு நாம் இருக்கிற காலம் நவீன காலம், தகவல் தொடர்பு நிறைய வசதிகள் உண்டு, அமெரிக்காவில் இருக்கிறவர்கிட்ட கூட அடுத்த நிமிஷம் நம்ம பேசலாம். ஆனால் தாவீதின் காலத்தில் எந்த தகவல் தொடர்பும் இல்லை. ஒரு நியூஸ் அனுப்பணும்னா கழுதை குதிரை மேலே தான் அனுப்பணும். பெரிய தேசம், அந்த தேசத்தை ஆள வேண்டும், ஏராளமான ஜனங்கள், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய எதிரிகள் சூழ்ந்து யுத்தத்துக்கு வருவார்கள், உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை, கூட இருக்கிறவங்க நிறைய பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, தாவீதை சூழ்ந்திருந்த சூழ்நிலையிலே 119 சங்கீதம் 164 வசனத்தில் தாவீது சொல்வார், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 உம்மை துதிக்கிறேன். எத்தனை முறை? 7 தாவீது ராஜா, பெரிய சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா, அவருக்கு அவ்வளோ பொறுப்பு இருந்தாலும் ஒரு நாளில் 7 கர்த்தரை தேடினார். இன்னைக்கு நாம் எப்படி தேடுகிறோம்? நமக்கு எல்லா வசதி இருந்தும் கூட நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறோம். சகோதரா சகோதரி, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நாம் உண்மையாக ஆண்டவரை தேடலை. தாவீது சொல்வார் 34 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேன், நான் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் நான் துதிக்கிறதுனால் அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார், நான் எங்கு போனாலும் நான் அவரை மகிமைப்படுத்துகிறதுனால் அவர் என்னோடு இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சகோதரா சகோதரி, நீங்கள் கர்த்தரை தேடும்போது, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது எல்லாம் கொடுக்கப்படும். காலையில் எந்திரிச்ச உடனே வசனத்தை வாசித்து குடும்பமாக ஜெபித்து கர்த்தரை தேடும்போது தான் அந்த நாளில் கர்த்தருடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு தொழிலுக்கு எல்லாத்துக்கும் உண்டாகும். யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பொறுப்பை தட்டிட்டு நாம் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது, நாமும் ஜெபிக்க வேண்டும். அநேகர் ஜெபிக்கும்போது நாமும் ஜெபித்தால் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பாருங்கள், தாவீது இவ்வளோ பெரிய ராஜா, அவர் 7 ஒரு நாளில் துதிக்கிறாரு ஜெபிக்கிறாரு. நாம் அட்லீஸ்ட் 1 முறையாவது 2 முறையாவது கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடும்போது தான் ஆசீர்வாதம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக கிடக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீதின் வாழ்க்கை எவ்வளோ அருமையாக உயர்த்தினார், உங்களை உயர்த்த மாட்டாரா? இன்னைக்கு கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும்போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை வாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் படிப்பையும் எல்லா சூழ்நிலைகளையும் பொறுப்படுத்து அற்புதமாய் நடத்துவார். உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, தாவீது ஒரு மிகப்பெரிய தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் உம்மை 7 தேடினதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்களும் அதிகமான நேரங்களில் உம்முடைய அன்புக்குள்ளாய் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் களி கூர்ந்து உம்மை தேட உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் உள்ளம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். எப்போதும் உம்முடைய சன்னிதானத்தில் காத்திருக்க கிருபை பாராட்டுங்க. தாழ்த்துகிறோம், இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உங்களுக்கான தலையங்கம் பலமுள்ள ஆவி. அதற்கான ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்பதாகும். இந்த ஒரு வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற 3 மேன்மையான அபிஷேகங்களை குறித்து எழுதியிருக்கிறது. இதிலே முதலில் வருவது பலமுள்ள ஆவி. ஆம், உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ளான மனுஷனில் பலன் தேவை. சின்ன காரியத்திலும் சோர்ந்து விடாமல் சாத்தானோடு யுத்தம் செய்வதற்கு உன்னத பலன் நமக்கு தேவை. அந்த பலமுள்ள ஆவி தேவை. ஆவியானவர் தருகிற இந்த பலனை உன்னத பலன் என்று அழைக்கிறோம். இயேசு சீசர்களை பார்த்து, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா 24:49. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. உலகத்தார் தங்களுடைய சரீரத்தை கட்டமைப்பாய் வைத்துக் கொள்வதற்கு இரவும் பகலும் உடற்பயிற்சி செய்கிறார்கள். நரம்பு எலும்புகளை மாம்சத்தை முறுக்கி ஏற்றி குத்து சண்டைகளில் இறங்குகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறார்? சரீர முயற்சி அற்ப பிரயோசனம் உள்ளது. என்னதான் உடற்பயிற்சி செய்தாலும் சில நாட்கள் ஜுரம் மோதி அடிக்கும் போது சரீர பலம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. உலகத்திலே வாழ்ந்த சகல மனுஷர்களும் பலசாலி யார் என்று கேட்டால் சிம்சோனைத்தான் குறித்து சொல்லுவார்கள். எப்படி சாலமோனுக்கு அளவற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதுபோல சிம்சோனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பலனை கொடுத்திருந்தார். அதை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்தார் என்பது உண்மைதான். ஒரு கழுதையின் தாடி எலும்பை அடித்து 1000 பேரை அடித்து கொன்றாராம். காசா நகரத்து கதவுகளை அஸ்திவாரத்திலிருந்து பிடுங்கி எடுத்து 46 மைல் சுமந்து மலைக்கு கொண்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்த பாவ இச்சைகள் அவர் பலத்தையெல்லாம் உறிஞ்சி உலகத்திலேயே மாபெரும் பலவீனனாய் மாற்றி போட்டது. சிம்சோனை கொல்ல காரணமா இருந்தவர்கள் பெலிஸ்தியர் அல்ல, தெலீலாள் என்ற வேசியும் அல்ல. ஆம், சிம்சோன் செய்த பாவங்களே அதற்கு காரணம். அவருடைய மரணத்துக்கு காரணமாகவும் அதான் இருந்தது. அவர் பிரதிஷ்டையை இழந்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணினதனால் பலனை இழந்தார். வேதம் எச்சரிக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ரோமர் 6:23. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1:15 சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பாவத்தை வெறுத்து பரிசுத்த ஆவியானவரில் ஐக்கியம் கொள்ளும் போது நீங்கள் உள்ளான பலனிலே வல்லமை உள்ளவர்களாயிருப்பீர்கள். எத்தனை 1000 பிசாசுகள் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவைகளை முறியடிப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நினைவுக்காக, மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் என்று நீதிமொழி 19:3 சொல்லுகிறது. இப்படியான சிந்தனை சிறு துளிகளை நீங்கள் கேட்டு மகிழவும் இனிமையான பாடல்களோடு ஆவிக்குரிய வாழ்வின் உயிருள்ள சாட்சிகளையும் தேவ செய்திகளையும் மற்றும் பானக மன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் வாழ்வும் வார்த்தை என பல்தரப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைய வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு தூக்கமும் அபிஷேகமும். வழங்குபவர் ஊழியக்காரன் சாம் ஜெபதுரை.
1: தம்முடைய தேவதூதர்களோடு மகிமைப்படுகிற ஒரே இடம் இந்த ஆலயத்தில். நாம் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே வருகிற நாட்களில் உங்களுடைய நண்பர்களோடு இனத்தவர்களோடு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. இங்கே ஜாதி வித்தியாசங்கள் பார்ப்பதில்லை, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை, தசம பாங்கு கொடுக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், கொடுக்காதவர்களுக்கு என்று நாங்கள் பார்க்கிறதில்லை. எங்களுக்கு மிக முக்கியமானது உங்களுடைய ஆத்துமா. உங்களுடைய ஆத்துமா கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் உங்களிலே பெருகுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தூக்கமும் அபிஷேகமும் என்பதுதான். தூக்கமும் அபிஷேகமும். யோவேல் எழுந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:28 கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள். பரலோகத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள், உங்களுடைய ஜெப நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற தரிசனங்கள் மகா விசேஷமானது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் 8 மணி நேரம் தூங்குகிறான் சராசரியாக. தன்னுடைய ஆயுசு நாட்களிலே 1/3 அவன் படுக்கையில் செலவழிக்கிறான். வியாதி படுக்கை உண்டு, இரவு நேரத்தில் தூங்குகிற ஒரு படுக்கை உண்டு, இளைப்பாறுகிற ஒரு படுக்கை உண்டு. இரவில் நாம் படுத்து இளைப்பாறி ஒரு புத்துணர்ச்சியோடு எழும்ப வேண்டும் என்பதற்காக பகலில் பெரிய வெளிச்சமாய் பிரகாசிக்கிற சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பிரைட் லைட் எல்லாம் குறைத்து நைட்டுக்குரிய நைட் லேம்ப் போடுற மாதிரி நட்சத்திரங்களை வைத்து நாம் இளைப்பாறி புத்துணர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். இயற்கையிலேயே மனுஷன் ஓய்வோடு தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு பிரியம். 6 நாட்கள் உழைத்த பிறகு 7ஆம் நாளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு இளைப்பாதலை நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜப்பான் தேசம் சொன்னது, நம்ம நிறைய உற்பத்தி ஆரம்பிக்கணும், 8 மணி நேரம் இளைப்பாறணும்னு தேவையில்லை, 6 நாளைக்கு ஒருக்கா 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும்னு தேவையில்லை. புது சட்டத்தை கொண்டு வந்து 10 நாளைக்கு ஒரு முறை தான் விடுமுறை என்று அறிவித்தார். ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன தேவை, அவனுடைய சரீரத்துக்கு என்ன ஓய்வு தேவை, இளைப்பாறுதல் தேவை, 6 நாளுக்கு 1 நாள் தேவ சமூகத்தில் கர்த்தரோடு இளைப்பாற வேண்டும். ஆகவே ஜப்பானில் சட்டம் ஏற்றி 7ஆம் நாளை மாற்றி 10 நாளுக்கு 1 முறை விடுமுறை சொன்ன பிறகு நிறைய தற்கொலைகள் அங்கே நடக்க ஆரம்பித்தது. நிம்மதி இல்லாமல் வீட்டை விட்டு அலைந்து திரிகிறவர்கள் ஏராளமாகிவிட்டார். ஆகவே ஒவ்வொன்றையும் அருமையாய் ஆண்டவர் ஏற்றி வைத்திருக்கிறார். துருவ பிரதேசத்திலே பனி கரடிகள், அதுக்கு 6 மாசம் ஆண்டவர் ஓய்வை கொடுக்கிறார். எங்கேயாவது போய் தூங்கிடும், 6 மாசத்துக்கு பிறகுதான் அது வெளிச்சு எழும்போம். தூங்குறதுக்கு முன்னால் நிறைய மீன்கள் கொழுப்பு பதார்த்தங்களை நிறைய சாப்பிட்றோம். ஒவ்வொரு மிருகங்களுக்கும் கூட எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் இளைப்பாறணும் கர்த்தரே முன் வைத்திருக்கிறார். தூக்கம் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் தூக்கம் வரல, தூக்கம் வரானால பல கலக்கங்கள், பல பயங்கள், பல டென்ஷன்கள். தூக்கம் வரானால நிம்மதி இல்லாமல் காலையில் எழும்பும்போது ஒரு உற்சாகம் இல்லாமல் புத்துணர்வு இல்லாமல் அவர்கள் தவிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பழமொழி சொல்வார்கள், கட்டிலை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. தூக்க மாத்திரைகள் விழுங்குறவங்களை பார்த்து சொன்னால் உடம்பு தான் செத்த மாதிரி கிடக்குமே தவிர மனம் கலங்கிட்டே இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது 127 சங்கீதம் 3 வசனத்தில், கர்த்த கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை தருகிறார். நல்ல தேவ சமூகத்தில் நல்லா தூங்கி நல்ல இளைப்பாறுதல் பெற்று எழும்பும்போது காலையில் ஒரு புத்துணர்ச்சி, காலையில் எல்லாவற்றிலும் ஒரு புதிய நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நேற்றிருந்த டென்ஷன், நேற்றிருந்த மனக்கசப்பு, நேற்றிருந்த கவலையில் முக்கால்வாசி போயிட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டிருக்கேன். அவன் மேலே பழிக்கு பழி வாங்கணுன்னு கோபம் இருந்தது. நல்லா தூங்கி எழுந்த பிறகு அந்த எண்ணமே என்னை விட்டு போய்விட்டது, டென்ஷன் போய்விட்டது. நித்திரை மிக மிக முக்கியமானது, நித்திரை மிக மிக முக்கியமானது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். எண்ணாகமம் 12:6 உங்களுக்கு சொப்பனத்தில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி தர்சனத்தில் உங்களோடு கூட அவர் பேசுவார். பழுத்து இளைப்பாறுகிற நேரம் ஏதோ வீணான நேரம் இல்லை, கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு நேரம். கர்த்தர் உங்களோடு பேசாவிட்டால் அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். உங்களுடைய ஆயுஷிலே 1/3 ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆகாமல் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆயுஷ் 60 வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 20 வருஷத்தை நீங்கள் தூக்கத்தில் கழித்து விட்டால் நீங்கள் குடும்பத்துக்காக கர்த்தருக்காக பயன்படுத்துகிற வருஷம் வெறும் 40 வருஷமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு இரவு நேரங்களில் பேசினார், கலக்கங்களை மாற்றும்படி பேசினார். யாக்கோபு ஒரு இரவு பிரயாண்டப்பட்டு போகும்போது முதல் முறை தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு பயம். யார் யாரை சந்திக்க போகிறேன், ஒரு பயம். பழைய தீவினைகள், அவனுடைய அண்ணனுக்கு செய்த துரோகங்கள், கண் தெரியாத தாப்பனை ஏமாற்றி வாங்கின அந்த ஆசீர்வாதங்கள், இதனால் அவனுடைய அண்ணன் அவனை கொலை செய்வேன் என்று மகா கோபத்தில் இருக்கிற கசப்புகள் உன்னுடைய உள்ளத்தில் அங்கலாய்த்தது. வேதம் சொல்லுகிறது, ஒரு கல்லை தலைக்கு வைத்து அவன் படுத்துக்கோ. நான் நினைக்கிறேன் அவனுடைய முகம் பரலோகத்துக்கு நேராய் திரும்பி இருந்தது. தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு பரலோக தேவன் செய்த உடன்படிக்கை அவனுடைய உள்ளத்தில் வந்திருக்கக்கூடும். ஈசாக்கு இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவரை தொழுது கொள்ள ஆரம்பித்த போது கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்து இந்த பரலோகத்தை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் அந்த சொப்பனத்திலே யாக்கோபோடு பேசினார். யாக்கோபே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு நான் தருவேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று நீ பரம்புவாய். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். முழு தலைமையிலும் நான் படுப்பதில்லை, பாதி தலைமை ஆண்டவர் கொடுத்துருவேன். என் பக்கத்தில் படுத்திருக்கிற போல் அவரை கட்டி பிடித்து கொள்வேன். என் ராஜா, என் செல்லோன்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சுவேன். பரலோக தரிசனத்தை தாரும் அங்குள்ள 4 மூப்பர்கள் 24 ஜீவன்கள் தரான தேவதூதர்களை பார்க்கட்டும். சோர்வடைந்திருக்கும் போதெல்லாம் நான் எங்கேயோ நின்று பிரசங்கம் பண்ணுவது போல, பெரிய எழுப்புதலை ஏற்படுவது போல, அசுத்தாவிகளை துரத்துவது போல, காலையில் எழுந்ததும் ஒரு பெரிய அபிஷேகம், காலையில் எழுந்ததும் ஒரு புதிய வல்லமை. ஆகவே ஒரு நாளும் டிவி பார்த்துட்டு அந்த கதை புஸ்தகம் இந்த வீண் பேச்சை பேசிட்டு படுக்க போனால் அந்த இரவு உங்களுக்கு வீணானதாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுகிற நேரம் அதுதான். உங்களுடைய வருங்காலத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் நமக்கு பதில் சொல்லுகிற நேரம் அந்த நேரம் தான். சொப்பனங்களை 3 வகையாய் பிரிக்கலாம். 1, மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற சொப்பனம். நிறைய வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு படுத்திருக்கீங்க, கன நித்திரை அல்லது ஒரு ஆழ்ந்த நித்திரை வருவதில்லை. 10 நிமிஷத்துக்குள்ள 300 சொப்பனம் கண்டுருவீங்க. தொல்லையின் மிகுதியால சொப்பனம் வரும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். நிறைய சொப்பனம் மாம்சத்திலிருந்து வருகிற சொப்பனம். சொப்பனம் எல்லாருக்கும் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பாவிக்கும் வரும், பரிசுத்தவானுக்கும் வரும், சோம்பேறிக்கும் வரும், ஏனோ தானோன் படுத்து இருக்கிறோன்னு வரும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் அந்த நேரத்தில் பேசுகிறார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். நாளைக்கு நீ யாரை பார்க்க வேண்டும், பார்க்கும்போது எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்கள் மேல் தன்னுடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற நேரம் அந்த இரவு நேரமாயிருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதே நேரம் சாத்தான் ஒருவனுடைய எண்ணங்களிலே ஊடுருவுகிற நேரமும் இரவு நேரம்தான். ஒரு முறை வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், எஜமானை பார்த்து வேலைக்காரர்கள் கேட்டார்கள், நம்ம கோதுமை மணியைத்தான விளைச்சோம், எப்படி களைகள் முளைத்து இருக்கிறது, பயிர்களை வளரவிடாமல் நெருக்குகிற களைகள், பயிருக்கு போக வேண்டிய தண்ணீரையும் உரத்தையும் உறிஞ்சி நின்று கொண்டிருக்கிற களைகள் எப்பொழுது முளைத்தது? எஜமான் வேதம் சொல்லுகிறது, எஜமான் தூங்குகிற நேரத்தில் அந்த களைகள் சாத்தானால் விதைக்கப்பட்டது. ஒரு மனுஷன் தூங்கும் போது அவனுக்குள்ள எரிச்சலின் விதைகளை விதைக்க, கோபத்தின் விதைகளை விதைக்க, சந்தேகத்தின் விதைகளை விதைக்க, ஆபாச இச்சைகளின் விதைகளை விதைக்க சாத்தான் புறப்பட்டு வருவார். சிலர் காலையில் எழும்பும் போதே அசுத்தமான கனவுகளை கண்டு, தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற கனவுகளை கண்டு குற்ற மனசாட்சியோடு எழும்புகிறார். சிலர் ராத்திரியில பயம், நாய் துரத்துது, பன்னி துரத்துது, பேய் துரத்துது, பாம்பு துரத்துது, பல்லி துரத்துது, திடீர்னு இருக்கட்டா பயத்திலே எழும்புகிறார். அடுத்த நாள் முழுவதும் சோர்வோடு களைப்போடு அவர்கள் இருக்கிறார். நான் திருத்தங்கள் சிவகாசி பக்கத்தில் ஊழியத்துக்கு போன போது சர்ச் ஆஃப் காடை சேர்ந்த ரெண்டு பேர் கணவன் மனைவியுமாய் பார்க்க வந்தார். மனைவி சொன்னாள், ஐயா இவருக்கு எந்த நேரமும் என் மேல சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். அவர் சொன்னாரு, இவளுக்கு என் மேல சந்தேகம், எனக்கு அவ மேல சந்தேகம். நான் ராத்திரி தூங்கும் போதெல்லாம், நான் வேலைக்கு போயிட்ட போது என் பெஞ்சதி வேற ஒருத்தையும் கூட மேட்னி ஷோக்கு போற மாதிரி ஒரே சொப்பன். அவ சொல்றா, இவரு வேலைக்கு தான் போறாரா, வேலை பொண்ணோட வேற பொண்ணோட ஊரை சுத்துறாரா, அப்படித்தான் என்ன சொப்பனும். நான் கேட்டேன், அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க படுக்க போகும்போது ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்றீங்களா? இல்ல, அவ எப்ப படுக்கான்னு தெரியாது, நான் சீக்கிரம் தூங்கிடுவேன். ரெண்டு பேரும் ஜெபிக்கிறது இல்ல, ரெண்டு பேரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை. இதனால அந்த நேரத்தை பார்த்து சத்ருவானவன் அவங்களுடைய தலையில போய் அப்படி ஒரு சந்தேக விதைகளை விதைச்சிட்டு போயிடான். அவன் களைகளை விதைக்கிற நேரம் இரவு நேரம், சொப்பனத்தின் நேரம். சாத்தான் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறான். பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துல எத்தனை பேர் கெட்ட சொப்பனம், அருவறுப்பான சொப்பனம் பாக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கையை வைக்கிறாங்க. இரவு நேரத்தை அவங்க வீணாக்குறாங்க, இரவு நேரத்தை சாத்தானுக்கு விற்று போடுகிறாங்க, இரவு நேரத்துல தரிசனம் இல்லாமல் வாழ்கிறார். மதுரையில் ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் இருந்தார். சாத்தான் என்ன கனவு கொண்டு வந்தான்னு தெரியல, தூக்கத்துல திடீர்னு அலர்ந்தார். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொலை பண்ண வராங்களே, அப்படி ஒரு கெட்ட சொப்பனம். அந்த பயத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, செத்தே போனார். சொப்பனத்தை காவல் காக்க தெரியல. படுக்க போகும்போது வீட்டை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. அக்கினி மதலாய் நான் சூழ்ந்து கொள்வேன் என்று சகரியா 2:5 சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகத்தை குடும்பத்தில் பாதுகாப்பாய் வைக்க அவர்களுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எனக்கு ஒரு அருமையான தேவ ஊழியக்காரன் சொன்னார், எனக்கு ரொம்ப பலவீனமா இருந்தது, ஐயோ நான் ஊழியம் செய்வது எப்படி, கவலையோடு படுத்தேன். காலையில எழும்பும் போது என் வாயிலிருந்து என்ன அறியாமலே ஒரு வார்த்தை நீண்ட நேரம் வந்து கொண்டே இருந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கர்த்தர் இரவு நேரத்தில் அந்த வாக்கு தத்தத்தை அவருக்கு கொடுத்து இரவெல்லாம் அதை சொல்லி கொண்டு இருந்தார். காலையில் உன்னுடைய பலவீனம் எல்லாம் நீங்கி போய்விட்டது, புத்துணர்ச்சியோடு இழந்தேன். அதுபோல ஒரு சகோதரி சாட்சி சொன்னார், எனக்கு இரவு நேரத்தில் ஒரு பிசாசு போராட்டம், ஒரு பந்து மாதிரி மேக மாதிரி உருண்டு வரும், என் மேலே ஏறும், பழக்கமா எனக்கு தொல்ல கொடுக்கும். ஆனா அன்றைக்கு இரவு நான் படுக்க போகும்போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய சொல்லிக்கொண்டே இருந்து, தூங்குற வரையிலும் சொல்லிக்கொண்டே இருந்து. அந்த பிசாசு என்ன அணுகவே இல்லை, அன்னையிலிருந்து என்ன பக்கமே வர்றதில்லை. நான் தூங்குற வரையிலும் வேத வசனத்தை சொல்லிக்கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு தேவ பிரசன்னத்திலே மகிமையிலே நான் அப்படியே படுத்து விடுவதுண்டு. தேவ பிள்ளைகளே, வேதத்தில் சொப்பனம் என்கிற வார்த்தை 98 வருகிறது, தர்சனம் என்கிற வார்த்தை 103 தடவை வருகிறது. இரவு நேரத்தில் கர்த்தருடைய சட்டைகளின் கீழே மறைந்திருப்பது. யூதர்கள் இன்றைக்கும் தாங்கள் படுக்க போவதற்கு முன்பாக 91 சங்கீதத்தை ஒரு போர்வையாக எண்ணி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவேன், அவர் தம்முடைய சிறகளாலே என்னை மூடுவார், அவர் செட்டிகளின் கீழ் அடைக்கலமாக இருக்கிறேன். இன்றைக்கும் அந்த சங்கீதத்தை வாசிக்காமல் அவள் படுப்பதே இல்லை. தேவ பிள்ளைகளே, இரவு நேரம் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ஐம்புலன்கள் சரியாய் வேலை செய்வதில்லை. ஆனாலும் நமக்குள்ளே, நான் கர்த்தரோடு படுத்திருக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலே படுத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக பரலோகம் திறந்திருக்கிறது, ஒருவேளை இந்த இரவு என் ஆண்டவர் வருவார் என்றால் நான் அவரை தரிசிக்க ஒரு உணர்வுள்ள இருந்து. ஆகவேதான் உன்னத பாட்டு 5:12 சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் ஆத்மாவோ எனக்குள் விழித்திருந்தது, என் நேச தட்டுகிற சத்தத்தை நான் தூக்கத்தில் ஒரு தூக்கம் கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. மூணு வகையான தூக்கத்தை உலகத்தார் சொல்கிறேன். சிறு சிறு தூக்கம், இளைப்பாறுகிற தூக்கம், மிக ஆழ்ந்த தூக்கம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு சின்ன தாய், சின்ன குழந்தை பெற்றிருக்கிற தாய், அவ தூங்கும்போது கனந்தத்திலேயால தூங்க மாட்டான். என் பிள்ளை எப்போ எழுமோ, என் பிள்ளை எப்போ அழுமோ, பால் குடிக்க எழுப்புமோ. சின்ன பிள்ளையுடைய அந்த பிள்ளையுடைய சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எழுந்துருவான், டக்குன்னு எழுந்துருவான். ஒரு விழிப்புள்ள ஆனால் இழைப்பாருகிற ஒரு தூக்கம். கர்த்தரே போது என்னோடு பேசுவார். சின்ன சாமுவேல் தான் தூங்கும்போது தேவ சத்தத்தை கேட்டார். சாமுவேலே சாமுவேலே, அந்த சத்தத்தை கேட்டதும் எழுந்து விட்டான். ஏலி தாத்தா இடத்துல போய் கேட்குறான், கூப்பிட்டீங்களோ? இல்லைப்பா. மூணாவது தடவை சொல்லுகிறான். அப்படியே உன் பேரை சொல்லி கூப்பிட்டான். தாவே சொல்லும் அடியேன் கேட்டு அப்படியே அவன் சொன்னான். இரவு நேரத்தில் அந்த சின்ன சாமுவேலோடு ஆண்டவர் அவ்வளவு அன்பாய் பேசினார். இரவிலும் கூட நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய சத்தத்துக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நான் பல முறை என்ன பிரசங்கம் பண்ணுவதுன்னு தெரியாமல் குழம்பி போய் படுக்கும்போது சின்ன ஜபம் பண்ணுவதுண்டு. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன், ஆனால் கரெக்டாக ஒரு மெசேஜும் என்ன விதத்தில் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. நீர் தான் எனக்கு சொல்லித்தரும். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நானே ஒரு இடத்துல பேசுறது போல, நானே என் பிரசங்கத்தை கேட்கறது போல, நானே என் பிரசங்கத்தில் உள்ள பாயிண்டை எடுக்கிறது போல சொப்பந்தத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு முழிச்ச உடனே வேகமாக ஓடி போய் என் டைரியில் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது. ஆபகுக்கு 2:2 அந்த தரிசனத்தை நீ எழுதி வை, குறித்து வை, அது நிச்சயமாகவே நிறைவேறும். கடந்தோடுகிறவன் வாசிக்கிற படி அதை எழுதி வை. ஆண்டவர் உங்களுக்கு சில பரலோக தரிசனங்கள் தரும்போது அது எழுதப்பட்டு இருக்கட்டும். சொப்பனங்கள் உலக மனுஷருக்கும் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் தரிசனம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தான் வரும். இந்த சொப்பனங்கள் மூலமாய் நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள், கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருப்பீர்கள். யோசேப்புக்கு ஆண்டவர் சிறு வயதிலேயே சொப்பனங்களை கொடுத்தார். ஏன் தெரியுமா? எத்தனையோ வருஷங்கள் அவன் பாடுகளின் பாதையில் போகணும், அந்த சொப்பனம் அவனை திடப்படுத்தி சோர்ந்து போகாமல் பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. சிறு வயதிலே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குவதாக கண்டார். சிறு வயதிலே 11 அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்குவது போல சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் அவனுக்குள்ளே இருந்தபடியால், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கைத்தர் வைத்திருக்கிற திட்டம் இருந்தபடியால், உன் எல்லா சகோதரர்களுக்கு மேலாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னபடியால், சகோதரர்கள் குழிகளில் போடும்போது தாங்கி கொண்டார். எகிப்தில் விற்கும்போது தாங்கி கொண்டார். போத்திபாரி மனைவி பொல்லாத குற்றம் சாட்டும் போது தாங்கி கொண்டார். 13 வருடங்கள் சிறைச்சாலையில் இளமையை செலவழிக்கும் போது தாங்கி கொண்டார். காரணம், அந்த சொப்பனம் நிச்சயமாய் நிறைவேறும், அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த சொப்பனம் தரிசனங்களை பற்றி ஒரு 5 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு 10 முறை தரிசனமானார். ஈசாக்குக்கு பல முறை தரிசனமானார். ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் நமக்கும் தரிசனமாவார். முதலாவதாக, ராக்காலங்களில் வருகிற சொப்பனங்கள். எண்ணாகமம் 12:6 கர்த்தராய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, சொப்பனத்தில் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி நான் உன்னோடு பேசுவேன். என்னுடைய மகன், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வருங்காலத்தங்களை குறித்து நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம் இரவு நேரம். நம்முடைய உள்ளம் ஆயத்தமாய் இருக்கும்போது இந்த இரவிலே என்னோடு பேசும் என்று சொல்லும்போது, நாளைக்கு நான் யார் யாரை சந்திப்பேன், எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும்போது, கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு சொப்பனத்தை தருவார். சொப்பனம் என்பது ஒரு மறைப்பொருள். புதிய ஏற்பாட்டிலே அந்நிய பாஷை எப்படி ஒரு மறைப்பொருளாக இருக்கிறதோ, அதுபோல பழைய ஏற்பாட்டிலே சொப்பனங்கள் ஒரு மறைப்பொருள். பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை தந்தார். ஏன்? அந்த தேசத்தை அரசாளுகிறவன் அவனாய் இருந்தபடியால், வரப்போகிற பஞ்ச காலத்துக்கு தன்னை ஆயத்தமாக்கும்படி. இரவில் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு நதியோரம் 7 பசுக்கள் இருந்தன. செழுமையான பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தன. பிறகு கேவலமான ஏழு பசுக்கள், அந்த செழுமையான பசுக்களை விழுங்கி போட்டது. அவனுக்கு அர்த்தம் தெரியவில்லை. உலகத்தாருக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுப்பார், அர்த்தங்களை அவர்களுக்கு சொல்லுவதில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியக்காரருக்குத்தான் அர்த்தத்தை சொல்லுவார். நாம் அந்நிய பாஷை பேசுகிறோம், வியாக்கியானத்தை உலக மனுஷனுக்கு கொடுப்பதில்லை. அதே அபிஷேகத்தால் நிரம்பியிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தான் கொடுப்பார். பார்வன் சொப்பனம் கண்டான், கலங்கினான், எல்லா ஜோசியர்களையும் கூட்டு கேட்டு பார்த்தான், ஒருவருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பினுடைய விசேஷம் என்ன? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது மட்டுமல்ல, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தின் வார்த்தையும் கொடுத்தார். அறிவை வெளிப்படுத்தினான், ஞானத்தை சொன்னான். அந்த ஏழு கொழுத்த பசுக்களும் ஏழு வருஷங்கள், செழிப்பான வருஷங்கள். கேவலமான அந்த ஏழு பசுக்களும் பஞ்சமான வருஷங்கள். ஆகவே அந்த பஞ்சமுள்ள வருஷத்தை எதிர்நோக்கி ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனை ஏற்படுத்த வேண்டும். ஞானம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதோடு விட்டுவிடவில்லை. ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. செழிப்பான வருஷங்களிலெல்லாம் இருபதில் ஒரு பங்கை வாங்கி களஞ்சியங்களை சேர்த்து வைத்து ஜனங்களுக்கு அதை வழங்க வேண்டும். இவ்வளோ கிருபை பாரு. நேபுகாத்த ஒரு நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார், அர்த்தத்தை மறந்து விட்டார். எல்லாரையும் கூப்பிட்டார், கல்தேயரை, ஜோசியரை, குறி சொல்லுகிறவர்களை, எல்லா அறிஞர்கள், ஞானிகளுக்கு ஒருத்தரும் சொல்ல முடியல. கர்த்தர் அர்த்தம் சொல்லுகிற ஒரு கிருபை அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கிறார். தானியல் சொன்னார், ராஜாவே நீர் என்னென்ன கண்டி, அதுக்கு என்னென்ன அழகாய் வெளிப்படுது. அந்த ஒரு வெளிப்பாடு யோசேப்பை ஏப்தில மிக உயர்த்தினது. இந்த சொப்பந்தத்துக்கு அர்த்தம் சொன்னதின் மூலமாக தானியல் பாபிலோன் தேசத்தில் மிகவும் உயர்த்தினார். ஆவியின் வரங்கள் உங்களுக்கு அவசியம். ஒரு ஆவியின் வரம் உங்களை கிரியை செய்தாலே உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும். திருவத்தியூரில் சகோதரி யாகமாள் நல்ல தீர்க்கதரிசி, முழு உலகத்திலும் படிப்பறிவில்லாத அந்த ஏழை சகோதரி சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு இணையான தீர்க்கதம் பார்த்ததே இல்லை. முன்பு அவ்வளவு கடன் பிரச்சனையில் கணவன் இறந்து நோய்கள் சூன்யங்கள், ஒரு வரம் கிரியை செய்ததினாலே இன்றைக்கு அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் மகா உயரத்தில் உயர்த்தப்பட்டார்கள். ஆவின் வரங்களை கேளுங்கள், ஞான வரங்களை கேளுங்கள், விசேஷமாக தீர்க்கதரிசன வரத்தை கேளுங்கள், அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமையை கேளுங்கள். கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு தாழ்ந்து பெறாமல், ஒரு வல்லமையும் பெறாமல், ஒரு உன்னதத்திலிருந்து வருகிற பலனும் இல்லாமல் ஏதோ தானோ என்று வாழ்க்கை ஒரு நாளும் முடிந்து போய்விடக்கூடாது. யாக்கோபு இரவில் ஒரு சொப்பனம் காண்கிறார், ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏணி என்றால் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். ஏணிக்கு மேலாய் கர்த்தர் நிற்கிறதை பார்க்க, நான் உனக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரு ஏணி தூரத்தில் தான் இருக்கிறேன், ஒரு டெலிஃபோன் தூரத்தில் தான் இருக்கிறேன், ஒரு ஜப தூரத்தில் தான் இருக்கு. அதே நேரம் அந்த சொப்பனத்துக்கு ஒரு நீண்ட அர்த்தம். அந்த ஏணி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், அந்த ஏணி கல்வாரி சிலுவைக்கு அடையாளம், அந்த ஏணி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்றவருக்கு அடையாளம். அந்த ஏணின் ஒரு நுனி பூமியில் இருந்தது, அவர் பூமிக்குரிய மனுஷக்குமாரன். அந்த ஏணியின் மறுநுனி பரலோகத்து கெட்டி இருந்தது, அவர் பரலோக தேவர், தேவகுமாரன். முதலாவது ஆண்டவர் சொப்பனத்திலே நான் தோன்றி தரிசனத்தில் அவனோடு பேசுவேன். இரண்டாவதாக தரிசனங்கள் வருகிறது. சொப்பனங்கள் பொதுவாய் தூங்கும்போது வரும், தரிசனங்கள் ஜெப நேரத்திலே வரும். கர்த்தரோடு இணைந்து ஒரே ஆவியாய் அவரோடு இருக்கும்போது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒன்றரை இணைந்திருக்கிறான். அதை நாம் 1 கொரிந்தியர் 6:17 வாசி. ஆவியில் அவரோடு ஒன்றாய் இணைந்திருக்கும் போது ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். கொர்நேலியு ஒரு 100 கதிபதியாக இருந்தாலும் தான தர்மம் செய்து எப்போது ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான். அப்போஸ்தலர் 10:2-3 சொல்லுகிறது, கொர்நேலியு எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான். பகலில் ஏறக்குறைய 9:00 தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார். ஜப நேரம் அது ஒன்வே டிராஃபிக் இல்லை, ஒரு வழி பயணம் அல்ல. நீங்கள் மட்டும் கடக்கலான்னு ஜபத்தில் அது வேணும் இது வேணும் அப்பா அது ஆசீர்வதியாம் பிள்ளைகளுக்கு அது வேணும் இது வேணும் காலேஜில் இடம் கிடைக்கணும். அந்த ஜப நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் சொன்னதை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடாம கர்த்தர் பேசுவீராக. தானியேல் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என் ஆண்டவர் என்னோடு பேசுவாராக, அடியனை திடப்படுத்தினீரே. ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஜபம் பண்ணி முடித்தவுடனே அவருடைய கதவருகை அவருடைய வாசலருகை நின்று அவர் என்ன பேசுவாரோ நான் கவனித்து கேட்பேன். அதைத்தான் சாலமோன் சொல்லுகிற, அவர் என்ன சொல்லுவாரோ அப்போதுதான் அந்த ஜப நேரத்தில் அவர் தரிசனங்களை தருகிறார். சிலருக்கு நேரடியாக கொடுக்கக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த நாட்கள், சபைகளை பாழாக்கி கொண்டிருந்த நாட்களில் தமஸ்கு வீதியில் போய் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு ஓபன் விஷன், ஒரு திறந்த தரிசனம். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு தான் கடினம். அவன் திகைத்தான், ரெண்டு கேள்வி கேட்டான். ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இந்த தரிசனத்தில் ஆண்டவர் அவனோடு பேசினார், உங்களோடு பேசுவார். ஆகவே முதலாவது சொப்பனம் காண்பது இரவு நேரத்திலே படுக்கையிலே நித்திரை கொள்ளும்போது. ரெண்டாவது தரிசனத்தை பார்ப்பது. கொர்நேலியுவுக்கு தரிசனமான அதே நேரத்தில் யோப்பா பட்டணத்திலே சீமோன் பேதுரு தோல் பதனெடுகிறவன் வீட்டில் இருக்கும்போது பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனமானார். பவுலுக்கு பல முறை தரிசனமானார். நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஆத்துமாக்கள் உண்டு. அகிரிப்பா ராஜா முன்பாக பவுல் நின்று சொன்னார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. அப்போஸ்தலர் 26:19 அவர் சொன்னார். மூன்றாவது வகை ஞான திருஷ்டி அடைவது. சரீரத்தை அப்படியே வைத்துவிட்டு உள் உணர்விலே வெளியே போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். சரீர பிரகாரமாக அல்ல, ஆன்மீக பிரகாரமாய் மன கண்களை பிரகாசிக்க செய்கிறார். ஒரு அருமையான சகோதரன் சாந்தாமில் இருந்தார். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் மகா கேன்சராக இருக்கிறார், துபாயில் இருக்கிறார், அவளுக்கு ஆஜோம் பண்ணுங்க. அந்த போதகர் பீச்சில் போய் முழங்கால் படிக்கிட்டார், பாரத்தோடு ஜோம் பண்ணார். திடீரென்று பார்த்தால் அவருடைய சரீரம் அப்படியே பீச்சில் விழுந்து கிடந்தது. அவர் எந்த பாஸ்போர்ட்டும் இல்லாமல் எந்த விசாவும் இல்லாமல் துபாய்க்குள்ளே போயிட்டார். அந்த வீட்டை போய் கதவை தட்டினார். அம்மா உனக்கு கேன்சர் நோயா, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா, உடைய குடும்பத்தில் நீ என்ன கசப்போடு என்ன மன்னியாத சுபாவத்தோடு இருந்தபடியால் சாத்தான் இந்த நோயை உன்னை கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த கசப்பை உன்னை விட்டு எடுத்து போடு சொன்னார். ஜோமடினார், கர்த்தர் அற்புதம் செய்தார். பீச்சிலேருந்து காலையில் தான் எழுந்தார், அதுக்குள்ளே துபாய் போய் திரும்பிட்டார். இந்த வீட்டில் சொன்னார் என்னென்ன காரணம் உங்கள் அம்மாவளுக்கு, நான் நேற்று அவங்கள நேற்று பார்க்க போனீங்களா, நேற்று சாயங்காலம் தானே உங்கள்கிட்ட பேசினேன், எப்படி அதுக்குள்ளே துபாய்க்கு போனீங்க. அதான் ஞான திருஷ்டி அடையுது, ஞான திருஷ்டி அடையுது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஞான திருஷ்டி அடைந்தான். சவுல் வாராரு அவன்கிட்ட விசாரிக்கிறது, சொல்கிறான் நீ கழுதையை தேடி போனாப்பா, அந்த கழுதை 3 நாளைக்கு முன்னாலே கிடச்சிருச்சு, இப்போ கட்டடத்துலேருந்து உனக்கு ஒரு செய்தி வந்திருக்குது, இனி நீ கழுதை மேய்க்க போகிறதில்ல, இஸ்ரவேலின் ராஜாவா கத்தவனை தெரிந்தெடுத்திருக்கிற. அப்படியே தூக்கி வாரிப்போம். பழங்காலத்தில் விசாரிக்கிறதற்கு 1 Samuel 9:9 சொல்லுகிறது, முற்காலத்தில் இஸ்ரவேலில் ஞான திருஷ்டிக்காரிடத்தில் போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டான். ஆகவே மூன்றாவது சொப்பனம் அல்ல தரிசனம் ஞான திருஷ்டி அடைது. நான்காவது கண்கள் திறந்திருக்கும் போதே ஒரு ஓப்பன் விஷன். கண்கள் திறந்திருக்கும் போதே மனக்கண்கள் முன்னால் ஒரு மேடையில் பேசுகிறோம், எப்படி பேர் சொல்லி அழைக்கிறோம், எப்படி அவருடைய நோய்களை சுட்டி காண்பிக்கிறோம், எப்படி அவருடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறோம், கண் திறந்துதான் இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஒரு டிவிக்கு கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படியே ஒரு ஓடிட்டே இருக்கும். அதுபோல் சிலருடைய பிரச்சனைகளை மனக்கண்கள் முன்பாய் கொண்டு வருவார். சிலருடைய பேர்களை, சில சூழ்நிலைகளை, சிலர்கள் சந்திக்க போகிற கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவர் சொல்லுவார். கண் திறந்திருக்கும் போதே இந்த பேர் சொல்லி அழைக்கிற ஒரு பெரிய கிருபை. பெரிய கிருபை. ஆண்டவர் மோசையோடு பேசும்போது சொப்பனத்தோடும் மறைப்பொருளாக பேசுவதில்லை. அவன் தேவனுடைய சாயலை காண்கிறார். என்னாகும் 12:8 ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவனோடு நான் முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அவன் என்னுடைய சாயலை காண்கிறான், ஆண்டவருடைய சாயலை காண்கிறான். ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிறான், அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எவ்வளவு அருமையான அனுபவங்கள் பாரு. எல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம அறியாததுனால, தேவனோடு ஆழமாய் நெருங்கி பழகாதனால இவ்வளவு அற்புதமான கிருபைகளை நாம் இழந்து போனவர்களாக இருக்கிறோம். அவளை வாஞ்சித்து தேடும்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. அவர்களுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, சொப்பனத்தின் மூலமாய் பேசுங்க, தரிசனத்தின் மூலமாய் பேசுங்க. நானும் ஞான திருஷ்டி அடையும்படி எனக்கு உதவி செய்யுங்க. மோசையோடு முகமுகமாய் பேசினது போல தேவனுடைய சாயலை கேட்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். 5வது ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஆவிக்குள்ளாகிற அனுபவம் முதல்ல சொப்பத்தில் ஆரம்பிப்பார், பிறகு தரிசனத்தை தருவார், பிறகு ஞான திருஷ்டி அடையும்படி செய்வார். 4வது அவருடைய சாயலை காண்பீர்கள், முகமுகமாய் பேசுவார். 5வது ஒரு மேன்மையான அனுபவம், ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஆவிக்குள்ளாகிற அனுபவம் எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை வாசிக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கினார். என்னை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போய் என்னை சுற்றி நடக்க பண்ணினார். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளினால் நிரம்பி இருந்தது. ஆண்டவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? நல்ல கேள்வியை சிந்திக்க வை. உங்களை ஒருவேளை ஆவிக்குள்ளாக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போகிறார். இந்திய மக்கள் உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிறார். எழுப்புதல் வருமா? அவர் தன்னுடைய சீஷனையே இந்தியாவுக்கு அனுப்பினார். 290 தேசங்கள் பூமியில் இருந்தாலும் அந்த 12 சீஷர்களை பங்கு வைத்தால் இந்தியாவுக்கு ஒரு பங்கு. சென்னையிலே அவர் மரிப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கி. இந்தியா உயிரடையுமா? இந்தியாவுள்ள சபைகள் உயிரடையுமா? ஜனங்கள் தங்களுடைய இரட்சகரை அறிந்து கொள்வார்களா? ஒரு பாரத்தை ஏற்படுத்தும்படி ஆவிக்குள்ளாகிறான். 2 கொரிந்தியர் 12:3 வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கினார், 3வது வரைக்கும் கொண்டு போனார். வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கும் போது பத்மதீவில யோவான் இருந்த போது கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக்கினார். 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆவிக்குள்ளாகுன மட்டும் இல்லை, ஒரு பெரிய சத்தம், இக்கால சத்தம், இங்கே ஏறிவா. பரலோக காட்சிகளை காண்பித்தார், வரப்போகிற சம்பவங்களை காண்பித்தார், பரலோகத்தையும் பாதாளத்தையும் காண்பித்தார், நித்தியமான வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் காண்பித்தார். ஒரு தரிசனத்தோடு வாழும். யோவேல் 2:28 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும்போது முதல் கூட்டம் உடைய குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார். 2வது சொல்லுகிறார், உங்களுடைய வாலிபர்கள் சொப்பனங்களையும் உங்களுடைய மூப்பர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அபிஷேகம் பெறும்போது முதல்ல ஆரம்பிக்கிறா தான் நீங்கள் சொப்பனம். கர்த்தரோடு பரலோகத்தை நீங்கள் பார்க்கணும். பரலோகத்துக்கும் உங்களுக்கும் நேரோடு தொடர்பு இருக்கணும். பரலோக ராஜா தான் உங்களுடைய தகப்பன், அதுதான் உங்களுடைய நித்திய வீடு. பிலிப்பியர் 3:20 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து நம்முடைய அருமை இரட்சகர் வருவதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். உங்களுக்கு பரலோக தரிசனம் தேவை, நித்தியத்தை பற்றிய தரிசனம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனம் தேவை. அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இரவு நேரத்தை வீணாக்க கூடாது. இரவு நேரம் கர்த்தரை தரிசிக்கிற ஒரு நேரமாயிருக்கும், தரிசனத்தின் ஒரு நேரமாயிருக்கட்டும். ஆகவே ஒரு எதிர்பார்ப்போடு இரவில் படுக்க செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு தங்கியிருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த நேரத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். யோவேல் சொல்லும் போது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்போஸ்தலர் 2:17 சொல்லும் போது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், காண்பார்கள் என்று யோவேல் சொல்லுகிறார். அடைவார்கள் அப்போஸ்தலர் 2:17 தாவீது சொல்லுகிறார், தர்சனங்களை காண்பது, தர்சனங்களை அடைவது. உடைய வாழ்க்கையில் என்ன தர்சனம் உண்டு? உடைய வாழ்க்கையில் என்ன நோக்கம்? உடைய வாழ்க்கையில் என்ன குறிக்கோள்? அதை நீங்கள் அடைவீர்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தர்சனங்களை காண்பார். காண்கிறது மட்டுமல்ல, அதை நீங்கள் அடைவீர்கள். தர்சன நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் பிள்ளை எதிர்காலம் எப்படி ஆண்டவரே? ஜெப நேரத்தில் கேளுங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். உடைய வாழ்க்கையில் 8 மணி நேரம் தினமும், உடைய ஆயுஷில் 1/3 இரவு நேரத்தில் செலவழிக்கிறீர்கள். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் சொப்பனங்களை காணட்டும், தர்சனத்தை காணட்டும், ஞான திருஷ்டி ஆகட்டும், கண்கள் திறந்திருக்கும் போதே வரப்போகிற சம்பவங்களை நான் அறியட்டும். மாத்திரமில்லை, என்னை ஆவிக்குள்ளாக்கும். அப்படியே கைகளை உயர்த்தி கொள்வோம். அந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று தந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகனே, உன்னை நேசிக்கிறார் மகளே. இன்னும் மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார். எவ்வளவுதான் அவரை விட்டு தூர தூர போனாலும் அவருடைய கிருபை மறுபடி உன்னை அரவணைத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிருபை பாராட்டி எந்த குற்றமான சாட்சியும் இல்லாமல் அவருடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி இருக்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ சாதாரணமானவன் அல்ல, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. கர்த்தருடைய கிருபை உன்மேல் இருக்கிறது, இயேசுவின் இரத்தம் உன்மேல இருக்கிறது, ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை கைவிட்டு விடவில்லை. அநாதி சேகத்தால் உன்னை சிநேகித்தே, உருக்கமான இறக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உனக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு ஆழமான ஐக்கியம், ஒரு ஆழமான உறவு கர்த்தர் ஏற்படுத்த சித்தமானார். உன்னோடு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தோடும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். தலைமுறை

இந்த சந்ததியை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், உன் பிள்ளைகளை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். உலகம் அவர்களை கொள்ளை கொண்டு போவதில்லை, சாத்தான் கொள்ளை கொண்டு போவதில்லை. என் உடன்படிக்கை உன் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நான் நிலைநிறுத்துவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும். உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிறதை நீ கேள்விப்படும் போது உன்னுடைய உள்ளம் மகிழ்ந்து களிக்கூறு. உன்னுடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்து, பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், முற்றுமுடிய பாதுகாத்து கொள்ள வல்லவராயிருக்கிறேன். ஓ, உன்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும், உன்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். உன்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவேன், உன்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவேன். என்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உன்னை மாசற்றவனாய் நிலைநிறுத்து. நீ உன்னுடைய பக்தியை சார்ந்திராமல் என்னுடைய கிருபையை அண்டி பிடித்து கொண்டபடியால் கடைசி வரை உனக்கு கிருபை பாராட்டுவேன், கடைசி வரை தாங்குவேன், ஏந்துவே சுமப்பே தப்புவிப்பே. நீ என்னுடைய உள்ள கைகளில் இருக்கிறா, உன்னை உள்ள கைகளை வரைந்திருக்கிறேன். எந்த சத்துருவும் என் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. உனக்காக நான் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறேன். உன்னை உயர்த்தும்படி, உன்னை மேன்மைப்படுத்தும்படி, உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும்படி உன்னத நிலைமையில நான் வைப்பேன். இன்றைக்குள்ள சூழ்நிலை மாறி போகு, இன்றைக்குள்ள பிரச்சனைகள் மாறி போகு, இன்றைக்குள்ள போராட்டங்கள் விலகி போகு. கடலையும் காற்றையும் அதட்டினவர் உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாப்பையும் நான் அதட்டுவேன், அதை அமர பண்ணுவேன், புயல் காற்றை நிறுத்துவேன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஒரு வரி குதிரைக்கு குட்டி பிறந்துச்சு. அதுக்கு கண் தெரியல. இந்த அழகிய உலகத்தை தன் கண்ணை கொண்டு அதால பார்க்க முடியாதேன்னு தாய் வரி குதிரை ரொம்ப கவலைப்பட்டுச்சுது. ஒரு மத்தியான வேளையில தன் குட்டிய கூட்டிட்டு தண்ணி குடிக்க பக்கத்துல உள்ள ஒரு ஆத்துக்கு போச்சுது. குடிச்சிட்டு திரும்பி போகும்போது ஒரு சிறுத்தை புலி கூட்டம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தத பாத்துச்சு. ஒரு தாய் சிறுத்தை புலியும் அது பக்கத்துல மூணு குட்டிகளும் இருந்துச்சுது. தன்னுடைய குட்டிக்கு கண் தெரியாதத பார்த்து அதை கேலி பண்றாங்கன்னு வரி குதிரைக்கு புரிஞ்சது. வரி குதிரை மனசு ஒடிஞ்சு போயிட்டது. ஒவ்வொரு நாளும் இது தன்னுடைய குட்டிய ஆத்துக்கு கூட்டிட்டு போகும்போதும் சிறுத்தைகளோட சிரிப்பொலி அதிகரிச்சுக்கிட்டே போச்சுது. இதை தாங்க முடியாத வரி குதிரை தன்னுடைய குட்டிய பார்த்து, இனிமேல் நீ ஆத்துக்கு தண்ணி குடிக்க வர வேண்டாம், நானே உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன், நீ இங்கே இருந்தா உன்னைய பார்த்து யாரும் கேலி பண்ணி சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியா தண்ணி குடிக்க போச்சுது. திரும்பி வரும்போது சிறுத்தை புலிகள் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுது. அந்த சிறுத்தை புலிகள் கிட்ட போய், பொல்லாத சிறுத்தைகளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனை இல்லையா? நான் தான் கண்ணு தெரியாத என் குட்டிய கூட்டிட்டு வரலையே, இன்னும் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு ஆங்காரத்தோட கேட்டுச்சுது. இத கேட்ட தாய் சிறுத்தை புலிக்கு குழப்பம் ஆயிட்டுது. அது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கனிவா சொல்ல ஆரம்பிச்சது. நீ நினைக்கிற மாதிரி நாங்க உன்னைய பார்த்தோ உன் குட்டிய பார்த்தோ ஒருபோதும் கேலி பண்ணி சிரிக்கல. உனக்காவது ஒரு குட்டி தான் குருடா பிறந்திருக்குது. எனக்கு இருக்கிற மூணு குட்டிகளுக்குமே கண் தெரியாது. என் குட்டிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எப்பவும் ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டோம் நகைச்சுவையா பேசிக்கிட்டோம் இருப்பேன். அவங்களும் வாய்விட்டு சிரிச்சு தங்களுடைய குறைய மறந்து சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் உன்னைய பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிச்சுது. ஆமாங்க, நாமும் இந்த தாய் வரி குதிரை மாதிரி தான் இருக்கோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து கேலி பண்றாங்க, நம்மளை குறைவா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அதனால கவலைப்பட்டுக்கிட்டு வேற இருக்கோம். இது சரியில்லை. இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதுனால நம்ம சந்தோஷமே பாழாகுது. இந்த வீணான எண்ணங்கள்னால நம்ம குறிக்கோளை நிறைவேற்றுறதுலயும் நம்ம பின்தங்கிடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் பிரச்சனையே பெருசா இருக்குது. இதுல அவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? அதனால பெருசா கனவு காணுங்க. அந்த கனவை நனவாக்க முழு மூச்சோட முயற்சி பண்ணுங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தா பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதனை கடந்து போவதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்தி இருக்கிறாரா? உங்க ஆயுசு நாள் இப்ப என்ன வயசு? உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் எங்க இருக்கிறார். வா, சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்க இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி எங்கூட சேர்ந்து பழைய பாடலை எங்கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார், நான் நம்புறேன். எத்தனை ராமன் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏற்ற வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்டேன்.

விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான், இங்க எல்லாம் முடியுது, நெருங்கி நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில, முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆமீன் சொல்றீங்க. ஏன் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோல்லன்னா போய்கிட்டே இரு. மேலையிலவே எங்கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும். நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். காலையிலவையா அவளை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன்ல, அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல. கவலைப்படாத, நீ வாழ்க்கையை கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

பணம் இல்லாம போகும், நெருக்கம் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கிற மாதிரி இருக்கும் அன்று சொன்னாரு.

ஜாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. ஜாதி வந்தது தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னவங்க நடந்தால விஸ்வரோகியம் பார்த்து கை நீட்டினோன்னு விஸ்வரமா சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுட தோல் மேலதான் இருக்கிறீங்க. அப்புறம் என் வியாபாரம் பண்ணணும் அப்பாவை நினைச்சு நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன். அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

பக்கத்தை கண்டு சேர்ந்து போயிடாதீங்க. அந்த நெருக்கம் தான் உங்க பெருக்கத்துக்கு ஒரு வழி, அந்த நெருக்கம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. தைரியமா சொல்லுங்க, நெருக்கத்தை நான் மேன்மையாய் கருதுகிறேன். இந்த நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை தான் கொடுக்கும், இந்த நெருக்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். என்ன இயேசு என் சத்தத்தை விசாலத்துல வைத்து ஏற்றுக்கொள்வார். இன்னுமே உங்க வாழ்க்கையில் எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு, உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து, இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்காருல்ல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணோம்னு யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ணேன், நான் பண்ணேன். இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களை கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ணேன், நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும், இயேசப்பா அதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிட சாப்பாடு நினைச்சு. அப்பா இயேசுதான் கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒண்ணுக்குமே வழி.

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன்னை சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன் ஆசீர்வாதிப்பார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடித்ததுனால எனக்கு குறைவில்லை, ஆகையால் அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் மன விருப்பங்கள், உங்களின் ஆலோசனைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றி நன்மையானவற்றை தந்தருளி ஆசிர்வதிக்கிற நாளாய் இருக்கிறது. இன்றைய நாளிலும் உங்களின் அநேகர் பல கனவுகளோடும் கற்பனைகளோடும் உங்களின் மன விருப்பங்களை பல கோணங்களில் எண்ணிக்கொண்டு அதற்காக தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் வேண்டியும், சிலர் உங்களின் மன விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக சில ஆலோசனைகளுக்கு முடிவெடுத்தும் அதற்கான முயற்சிகள் செயல்படாமல் அசைவற்று பல நாட்களாய் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று ஆத்துமாவிலே தோய்ந்து போய், என் விருப்பங்கள் நிறைவேறுமா, என் ஆலோசனைகள் நன்மையாய் முடியுமா என்று காத்திருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் விருப்பங்கள் ஆலோசனைகள் எதுவானாலும் அதை நிறைவேற்றுவேன், உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே கலங்காமலும் பயப்படாமலும் ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு விசுவாசத்துடன் யாபேசை போல என்னையும் ஆசிர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தும் விளக்கியும் ஆசிர்வதியும் என்று தன் மன விருப்பத்தை தேவனிடத்தில்

தெரிவித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் இன்றைக்கு உங்களின் மன விருப்பங்களை தேவனிடத்து தெரிவித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து இரண்டு நபர்களின் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசிர்வதித்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, நல்ல வாழ்க்கையை கட்டும் மனவிருப்பம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20-21 உள்ள வசனங்களை வாசிப்போமானால், அங்கே யாக்கோபு தன் தகப்பன் தாய் உறவை பிரிந்து சகோதரனுக்கு பயந்து இரவோடு இரவாக வெறுங்கையாய் கோலும் கையுமாக தான் சொந்த ஜனம் ஊரை விட்டு புறப்பட்டு போகையில் தேவனிடத்தில் தன் மனதின் விருப்பத்தை, வைராக்கியத்தை, தன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆலோசனைகளை தெரியப்படுத்துகிறான். எப்படியெனில், தேவரீர், நீர் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வரப்பண்ணும். இப்பொழுது நான் வெறுங்கையாய் போகிறேன். ஆனால் இவையெல்லாம் நிறைவேற்றும் போது நான் உமக்கு பலிபீடம் கட்டி தசம பாகங்களை செலுத்தி நன்றி பலிகளை செலுத்துவேன் என்று தெரியப்படுத்துகிறான். கர்த்தர் யாக்கோபின் மன விருப்பங்களை நிறைவேற்றி ஆலோசனைகளில் நன்மையானதை இரட்டிப்பாய் இரு பரிவாரங்களை தந்தருளி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேகர் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான பிள்ளைகளை குறித்ததான, பணியிடங்களில், சரீர பலவீனத்தில், வியாதிகளின் மத்தியில் நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்கள், முடிவுகள், நன்மையான திட்டங்கள், ஆலோசனைகள் இவைகள் யாவும் உங்களின் மன விருப்பத்தின் படியாய் உண்டானதாகவும் அவைகள் நிறைவேற தாமதமாகி கொண்டு இருக்கிறதே என்றும், அதற்காக எடுக்கிற முயற்சிகளில் பல தோல்விகளும் எதிர்மறையான பதில்களும் சத்துருவின் சதிகளும் இடையிடையே வந்து குலைத்து போட்டு ஆத்துமாவிலே பலனற்று போக செய்து கொண்டும் முன்னேறி விழாமல் பல நஷ்டங்களும் இழப்புகளும் மாறி மாறி வருகிறதே என்று விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கான நற்செய்தியாக உங்களின் மன விருப்பங்களின்படி உங்களுக்கு செய்து உங்களின் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறார். இரு பரிவாரங்களோடு யாக்கோபை ஆசிர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார். இரண்டாவதாக, நகர வாசலை கட்டும் மன விருப்பம். நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கையில், அங்கே எருசலேமிலே சிறைப்பட்டவர்கள் மகா தீங்கை, நிந்தையை அனுபவிக்கிறார்கள். அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதையும், இதனால் நெகேமியா மிகவும் மனவேதனையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். தன் மனதின் விருப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறான். இப்படியாக இன்றைக்கு உமது அடியானின் ஜெபத்தை, மன விருப்பத்தை கேட்டு காரியத்தை கைகூடி வர பண்ணி ராஜாவிற்கு முன்பாக நான் நிற்கும்போது உதவி கேட்கிற வேளையில் இரக்கத்தை கிடைக்க பண்ணியருளும் என்கிற நெகேமியாவின் மன விருப்பத்தை கர்த்தர் கேட்டபடியினால் ராஜாவின் இருதயத்தில் தயவும் இரக்கமும் பல உதவிகளும் கிடைக்க பெறும்படி செய்து 52 நாளைக்குள்ளே அலங்கம் கட்டும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். அதை கண்ட பகைஞர் எல்லாரும், சுற்றுப்புறத்தாரும், புறஜாதியான அனைவரும் ஆச்சரியமாய் இது தேவனாலே கைகூடி வந்தது என்று சாட்சி சொன்னார்கள் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நம் பகையாளியான சத்ரு அலங்கமாகிய சரீரத்தை வியாதியினாலும் பலவீனத்தினாலும் வேண்டாத தீய பழக்கத்தினாலும் இடித்தும் பாழாக்கியும், மற்றொரு பக்கம் உறவுகளில், குடும்பத்தில், பணியிடங்களில், நட்புகளில் சமாதான குறைவு, சண்டைகள், பொறாமை, எரிச்சல், கோபம் இவற்றினால் சுட்டெரித்தும் பாழாக்கியும் வந்தபடியினால் இவற்றிலிருந்து விடுதலை வேண்டியும் இவைகளை சரி செய்யவும் சுகமடையவும் ஒப்புரவாகவும் வேண்டும் என்கிற உங்களின் மன விருப்பங்களை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், ஆலோசனைகளில் மனித தயவுகளை, மருத்துவ ஞானங்களை, ஒத்தாசைகளை, பொருளாதார தேவைகளை, நல்ல முடிவுகளை இன்றைக்கு உங்களுக்காய் கிடைக்கும்படியும் கேட்கும்படியும் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, இன்றைய நாள் உங்களின் மன விருப்பங்கள் நிறைவேறுகிற நாளாயும், ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற நாளாயும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் இதை கேட்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் உங்களின் நீண்ட நாள் மன விருப்பங்கள், ஆலோசனைகள் நிறைவேறவில்லையே என்று கவலையோடும் கண்ணீரோடும் இருப்பீர்களானால், உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து விசாரிக்கிற இயேசுவிடம் வாருங்கள்.
உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களின் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

1 கொரிந்தியர் 8 அதிகாரம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை வேண்டிக் கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகியால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படியல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததுமல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் ஜோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனும் ஆகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரனை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையாய் இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். 1 நாளாகமம் 28:9 ஒருமுறை வீக் மேகசின் 67 வயதான ரோஜர் பாஸ்கியூவர் என்பவரை பற்றிய செய்தியை வெளியிட்டிருந்தது. இவர் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சி துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அவருடைய கண்கள் மிக கூர்மையாக கீழே கிடக்கும் நாணயங்களை தேடும். அவர் 1987 இவ்வாறு கீழே கிடக்கும் நாணயங்களை பொறுக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர் சுமார் $2,000 மதிப்புள்ள நாணயங்களை நியூயார்க் நகரத்தின் நடைபாதைகளில் கீழே கிடந்து கண்டெடுத்திருக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல அவர் கீழே இருந்து அதிக நாணயங்களையும் டாலர் நோட்டுகளையும் பொறுக்க புது புது யுக்திகளை கையாண்டார். நாளடைவில் அவர் கவனக்குறைவாக இருக்கும் மக்கள் அதிக அளவில் நடமாடும் தெருக்களுக்கு சென்று நாணயங்களை பொறுக்க ஆரம்பித்தார். அதற்காக அவர் தெரிந்தெடுத்தது மதுபான பார்கள் இருக்கும் தெருக்கள். அவர் பாதசாரிகளை நேருக்கு நேர் கண்ணால் பார்க்க மாட்டார். மற்றவர்களை பார்ப்பதை விட கீழே எங்கே நாணயங்கள் கிடக்கின்றன என்று பார்ப்பதுதான் எனக்கு மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார். அவர் பறவைகளை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் பறவை இறை தேட பயன்படுத்தும் முறையை அவரும் கையாண்டார். பறவைகள் அதன் இரையின் வடிவத்தை அறிந்திருப்பதால் அதன் பிம்பத்தை பார்த்தே அதன் இரை அங்கு இருப்பதை அது உறுதி செய்யும். அதே போல அவரும் நாணயத்தின் வடிவத்தையும் அது கீழே விழும்போது எழுப்பும் ஒலியையும் வைத்தே நாணயங்கள் கீழே கிடப்பதை உறுதி செய்து விடுவார். அவர் இந்த முறைகளில் கண்டெடுத்த நாணயங்களை விட 2007 ஐபோன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் இருந்து இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடித்தது. ஐபோன் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து பாஸ்கியூவரின் 1 ஆண்டு நாணய சேகரிப்பு இரட்டிப்பாக அதிகரித்தது. காரணம், மக்கள் தங்கள் ஐபோன்களில் வாட்ஸ்அப், இமெயில், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என பல செயலிகளில் மும்முரமாக இருந்ததால் அவர்கள் யாரும் தங்கள் நாணயம் கீழே விழுவதை உணரவில்லை. மேலும் கீழே கிடக்கும் நாணயத்தை குனிந்து யாரும் எடுப்பதும் இல்லை. ஆகவேதான் பாஸ்கியூவரின் நாணய சேகரிப்பு பல மடங்கு உயர்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் தேவனை தேடுவதில் ரோஜர் பாஸ்கியூவரை போல என்ன சிதறல்கள் இல்லாமல் தேடினால் நிச்சயம் நம் தேவனை தரிசிக்க முடியும். வேதவசனம் சொல்கிறபடி நாமும் நம் முழு உள்ளத்தோடும் முழு வாஞ்சையோடும் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடினால் நிச்சயமாக நம் தேவன் நமக்கு தென்படுவார். நீதிமொழிகள் 2:4 வாசிக்கிறபடி, தேவனை பற்றிய ஞானத்தையும் அறிவையும் வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவோமானால் நாமும் நிச்சயம் கண்டடைவோம். தேவனை தரிசிக்க வேண்டும், அவர் பேசுவதை என் காதால் கேட்க வேண்டும் என்று நாம் பலமுறை விரும்பியும் நம்முடைய கவனம் அதை பற்றி மட்டும் இல்லாமல் பல காரியங்களின் மேல் சிதறுவதால் நாம் தேவனை தரிசிக்க முடிகிறதில்லை. தேவன் பேசியதை தன் சொந்த காதால் கேட்ட மோசே தேவனிடம் மிகுந்த வாஞ்சையோடு உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டார். அதற்கு தேவன், நீ என் முகத்தை காண மாட்டாய், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு என்று சொல்லி மோசேக்கு தம் மகிமையை வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தனியாத வாஞ்சியோடும் தாகத்தோடும் அவரை தேடுவோம். அப்பொழுது நிச்சயம் அவர் நமக்கு தென்படுவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இதே நாள் தியான பகுதியாக மத்திய 7:1-5 நாம் வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அதனால இந்த 5 ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இதில் மெயினாக நாம் பார்க்கிறோம் என்றால் என்னவென்றால், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு. நாம் மற்றவங்களால் குற்றவாளி என்று தீர்க்கப்படாத இருக்கணும்னா நாம் முத மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் என்று சொல்கிறார். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் அடுத்தவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறோம் என்று சொல்கிறார். நம்ம உத்தரம் என்றால் ஒரு பெரிய வாரம் மாதிரி, வார சைஸ். அடுத்தவங்களில் இருக்கிற காரியம் பார்த்தா ஒரு துரும்பு மாதிரியா. இன்றைக்கி நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நாம் உணராமல் அடுத்தவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பை பார்த்து அதை எடுத்து போடட்டும் என்று சொல்கிறோம். நமக்குள்ளார திருத்த வேண்டிய காரியம், திருந்திக் கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் நாம் அதை பார்க்காதபடிக்கு நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுடைய குறைகளும் குற்றங்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம், ஒரு தேவ மனிதன் சொன்னது ஞாபகம் வருது. அவர் ஒரு ஊரில் ஆராதனை எடுத்து கொண்டிருக்கும்போது, அந்த ஆராதனை வேலையில் அந்த சபையிலேருந்து ஒரு 3 வாலிபர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டு அந்த புல்பிட்டை நோக்கி வந்தார்களாம். இவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். ஆராதனை நேரத்தில் இப்படியே ஒழுங்கற்ற தன்மையில் இவங்க ஆடிக்கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் பிரத்யட்சமாய் தரிசனமாகி அந்த 3 நபரை, அந்த ஆடிப்பாடி அந்த புல்பிட்டை நோக்கி வரவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அவரை ரொம்ப உற்று நோக்கி கொண்டிருந்தாராம். அப்போ இந்த ஊழியக்காரை நோக்கி பார்த்தாராம். அப்போ இவருக்கு தரிசனமாய் பிரத்யட்சமாய் அவர் கண்களுக்கு தெரிகிறது. ஆண்டவர் புல்பிட்டில் நின்றுட்டு அதை ரசிக்கிறது. அப்போ நான் சொல்கிறார், என் பிள்ளைகள் ஆடி பாடுறதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கும்பொழுது நீ எதற்கு அவருக்கு அவர் மேலே நீ எரிச்சலும் கோபமும் படுகிறாய், அவளை ஏன் குற்றவாளி என்று தீர்க்கிறாய் என்று சொன்னாராம். அப்போ பாருங்கள், அன்பனுடைய நம்ப பார்வை வேறு, ஆண்டுடைய பார்வை வேறு. ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் அவங்க என்ன காரியத்துக்காக அதை செய்தார்கள் என்று அவர் வேறு விதமாக பார்க்க, நாம் வேறு விதமாக பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய பார்வை ஆண்டவருடைய பார்வைக்கு ஈக்குவலாக மாறணும். அதனால் நம்ம கண்ணில் இருக்கிறத நம்ம பார்க்கணும், நம்ம முதுவை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் வேதத்தில் கூட யூதா என்ற பொதுவான நிருபத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அந்த ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 9 பிரதான தூதனாகிய மீகால்வேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்போ ஒரு தூதர்களுடைய குணாதிசயம் என்ன? குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றான். இன்னைக்கு அந்த தூதர்களுடைய குணாதிசயத்தில் நாம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட குணாதிசயத்தில் இருக்கிறோம்? குற்றப்படுத்துகிறது சாத்தானுடைய குணாதிசயமாக இருக்கிறது. தேவ தூதர்களுடைய குணாதிசயம் குற்றப்படுத்துவது அல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் கூட ஒவ்வொருவரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பாலே அந்த குற்றப்படுத்தல காரியம் என்பது அது பிசாசுக்கு உரித்தாதது. அதை நாம் அறிந்து அதிலிருந்து நாம் விடுதலையாக நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அந்த குற்றப்படுத்துகிற குணம் நம்மளை விட்டு போகும். நான் இலங்கை தேசத்துக்கு போயிருக்கும்போது போய் இறங்கின உடனே அந்த அங்கே இருக்கிற மக்கள் என்னோடு சொன்ன காரியம் என்னவென்றால், 2 மிகவும் ஃபேமஸான ஒரு பிரபலமான 2 ஊழியக்காரர்கள் அப்போ தான் அவங்க தேசத்துக்கு வந்துட்டு போனாங்களாம். அதில் ஒரு ஊழியக்காரர் வந்து இன்னொரு ஊழியக்காரை மேடையில் அவ்வளோ மட்டமாக அவ்வளோ குற்றமாக சினிமாக்காரன்லாம் வச்சு கூத்தடிக்கிறாரு, ஒரு ஆச்சா போச்சான்னு சொல்லி பயங்கரமாக மட்டமாக பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் அந்த குற்றப்படுத்தின சகோதரரை குறித்து இவங்க ரொம்பவும் மனசு கஷ்டமாக சொன்னாங்க. ஐயோ, இவர் நான் என்னவோ நினச்சேன், இவர் இவ்வளோ உயர்வாக நினச்சோம், இவர் அப்படி மெசேஜ் கொடுக்குறாரு, இப்படி மெசேஜ் கொடுக்குறாரு. ஆனால் இன்னொரு ஊழியக்காரர், சக ஊழியக்காரர் இவரை குற்றப்படுத்துவதுக்கு இவர் யார் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் என்னிடத்துல கேட்டார்கள். அன்பாலே, இது இந்த காரியம்லாம் நாம் அறியாததுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் ரோமர் 2:1-2 இப்படியாக சொல்கிறது. இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. ரோமர்லேயும் பவுல அழகாக கூறுகிறார், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளி என்று குற்றவாளியாக தீர்க்கிறாய். அதனால இன்னைக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் அர்த்தத்தை நம்ம உணர்வோம். யாரானாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய்த்திருக்கிறவைகளை நீயே செய்கிறபடியால் நீங்கள் மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னையே குற்றவாளியாய்த்திருக்கிறாய். அன்பால், இது அறியாதபடிக்கு அநேகர் இன்னைக்கு நாம் தேவ கோபத்துக்கு ஆளாகிறோம். அதனால் நாம் இன்னைக்கு சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதை புரிந்து கொண்டு மற்றவர்களை நாம் குற்றவாளியாக மாற்றாமல், அவர்களை குற்றம் தீர்க்காமல், அவர்களை ஆண்டவருக்கு, அவருங்க குற்றமே செஞ்சாலும் நீ அவங்களை குற்றம் தீர்க்க வேண்டாம், அவரை ஆண்டவர் கண்டிப்பாராக என்று எப்படி தேவ தூதர்கள் யூதாவிலே சொல்லி, அந்த மிகால் வேலை சொல்லி ஆண்டவருனை குற்றம் தீர்ப்பாராக என்று சொல்லி விடுகிறானோ, அதே போல் நாமும் ஆண்டிடத்தில் விட்டுரும். அவங்கவுங்க பாடுகள் அவனுடைய கிரியைக்குத்தக்க பலனை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். அதனால் மாயக்காரனேன்னு சொல்கிறார் நம்மளை பார்த்து. முன்னே உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அடுத்தது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்றார். அப்போ நம்ம கண்ணில் இருக்கிற நம்ம சுத்தப்படுத்துவோம், நம்மகிட்ட இருக்கிற குறைகளை குற்றங்களை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி அதை தாழ்த்தி அதை முதலாவது நாம் சரி பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை ரக்கம் நிறைந்த நீ தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை இன்னும் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து இதிலிருந்து நாங்கள் விடுதலையாக, அந்த குற்றப்படுத்துகிற அந்த குணத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக தேவ குணத்தை பெற்ற தேவ சாயலை என்னை இவங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ அன்பானே. இனி யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம், ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்மளை நாம் திருத்திக் கொள்வோம், நம்மளை குற்றவாளியா என்று அதிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். கர்த்தன் உங்களையும் ஆசிரிப்பார், என்னையும் ஆசிரிப்பாராக. ஆமே. தேங்க்யூ.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வாழ்த்தி சங்கீத விளக்க உரைக்கே அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீதம் 108 அதிகாரம். சங்கீதம் 108 அதிகாரத்துக்கு நாம் இடப்போகிற தலைப்பு சுதந்திரிக்க அறைக்கூவல். சுதந்திரிக்க அறைக்கூவல். சங்கீதம் 108 அதிகாரம் அதில் முதல் பகுதி இதே வசனங்கள் சங்கீதம் 57 இரண்டாவது பகுதி 60 இருக்கிறது. சங்கீதம் 57 சங்கீதம் 60 இந்த வசனங்கள் பார்க்க முடியும். 108 சங்கீதம் சுதந்திரிக்க அறைக்கூவல். தாவீது ராஜா பட்டணங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து வரும்போது இங்கே எப்பேற்பட்ட பட்டணங்களை தான் சுதந்திரிக்க போகிறார் என்பதை அவர் சொல்லுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஆம், இந்த சுதந்திரிக்க அறைக்கூவல் என்பதை நான் திரும்பவும் நான் விளக்கப் போகிறேன். அதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை 4 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். சங்கீத புத்தகத்தை 108 சங்கீதத்தை 4 பிரிவு எழுதி கொள்ளுங்கள். முதலாவது சுதந்திரிக்க ஆயத்த ஜபம் அல்லது ஸ்தோத்திரம். சுதந்திரிக்க ஆயத்த ஜபம் ஸ்தோத்திரம். முதலாம் வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சுதந்திரிக்கப்படாத இடங்கள். சுதந்திரிக்கப்படாத இடங்கள் 7 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் எப்பேற்பட்ட பகுதிகள் இன்னும் சத்துருவின் கையில் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரர் சொல்கிறார். 3வதாக பகைவர் பிடியில் உள்ள இடங்கள். பகைவர் பிடியில் உள்ள இடங்கள் 9-10 வசனம். பகைவர் பிடியில் இருக்கிற இடங்கள் 9-10. 4வது சுதந்திரிக்க விசுவாச அறிக்கை. சுதந்திரிப்பதற்கு விசுவாச அறிக்கை 10 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும். சரி, வேகமாய் கவனிங்கள். முதல் தலைப்பு சுதந்திரிக்க ஆயத்த ஜெபம். தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய மகத்துவங்களை உயர்த்தி தேவன் வல்லமையுள்ளவர், தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் என்று ஒரு மகிமையான ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். தாவீதுக்கு இராணுவ படை உண்டு. தாவீது ராஜா. அவர் எதை வேண்டுமானாலும் தன் சுய பலத்தினால் செய்ய முடியும். ஆனால் தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்வதற்கு அழகாக தாவீது எந்த காரியத்திலும் சுயமாய் சுய பலத்தோடு செயல்படாமல் எதை ஆரம்பித்தாலும் ஜெபத்துடன் ஆரம்பிக்கிறார். இன்று நமக்கும் அநேக பகுதிகள் சுதந்திரிக்கப்பட முடியாமல் இருக்கலாம். சுதந்திரிக்கப்படாத பல இடங்கள் இருக்கலாம். 3வது சொன்னேன், பகைவர் பிடியில் இருக்கலாம். 9-10 சொல்லும் போது பெலிஸ்தர் மேல் ஆர்ப்பரிப்பு, அரணான பட்டணங்கள், பகைவர் பிடியில் இன்னும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி நான் சுதந்திரிக்க முடியாத பல இடங்கள் இருந்தாலும் கூட தான் சுயமாய் ஒரு நாளும் போய் அதை மேற்கொள்ளாமல் எப்பொழுதும் தேவனே நான் உம்மிடத்தில் ஆயத்தமாயிருக்கிறேன், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்குள் ஆயத்தம் பண்ணுகிற தாவீது தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சுதந்திரிக்கப்பட முடியாத சுதந்திரிக்காத அநேக காரியங்கள் நம் வாழ்வில் இருந்தாலும் இன்றைக்கு நாம் சுதந்திரிக்க மேற்கொள்ள பகைவர் கையில் இருப்பதை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டார். சாமுவேல் பெலிஸ்தின் கையில் இருப்பதை அவர்கள் கையில் இராதபடி பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் தியானித்தால் இன்னும் எவ்வளவு ஆழமாய் தியானிக்க முடியும். நான் இப்பொழுது பேச போகிற கடைசி காரியம் சுதந்திரிக்க விசுவாச அறிக்கை.
நம் வாழ்வில் அநேக காரியங்களை சுதந்திரிக்க வேண்டும். எளிதாய் ஜெயிக்க வேண்டியவைகளை நாம் ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை சத்துருவின் கையில் நம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்தவைகள், அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இங்கே தாவீதுடைய சில காரியங்களை சொல்லுகிறேன். 4வது விசுவாச அறிக்கை என்று நான் சொன்னேன். அதிலே நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தன் வாழ்க்கையில் தனக்கு முன்னாடி பெரிய பெரிய பட்டணங்கள் இருந்தாலும் முதலாவது எழுதி கொள்ளுங்கள், அவன் தேவனை உயர்த்துகிறவனாய் இருந்தான். பிரச்சனை குறித்து பேசவில்லை. அன்றைக்கு பேசினார்களே, ஐயோ நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியாக இருக்கிறோம், பெரிய ராட்சதர், அப்படி பேசவில்லை. முதல் 6 வசனங்களில் தேவனை உயர்த்தி, அவர் தான் வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறார், அவரை உயர்த்தி, தேவனை உயர்த்தி, உமது மகிமை பூமி அனைத்தையும் உயர்ந்திருப்பதாக. ஒரு இடத்தில் கூட இதை சுதந்திரிக்க முடியாது, என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொல்லவில்லை. அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவனை உயர்த்துகிறார். 10 அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? அப்ப தேவன். வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் முதலாவது தேவனை உயர்த்த வேண்டும். தாவீதை போல கோலியாத்துக்கு முன்னாடி இருக்கும் போது ஈட்டிகள், அம்புகள், பட்டயத்தை உயர்த்தாமல் தேவனை உயர்த்தினார். 2வதாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்த மனிதன். 1000 பிரச்சனைகள் இருக்கும் போது 10:11 சொல்லுகிறார், அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன்றார். 11, எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரில் அல்லவா? என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறார். ஒரு மனிதன் பட்டணத்தை பிடிக்க வேண்டுமானால், ஒரு மனிதனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவன் ஒருபோதும் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க கூடாது. தேவனை சார்ந்த மனிதன், தேவனோடு இருந்த மனிதன், அவனுடைய ஆத்மா எப்பொழுதும் தேவனை நோக்கி கதறிக்கொண்டிருந்தது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் இல்லாமல், தேவனை சாராமல் நான் எதையும் சாதிக்க, பெற்றுக்கொள்ள முடியாது. 3வது தாவீதின் விசுவாச அறிக்கை என்ன? 12வது வசனம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா? தேவனுடைய உதவியை எதிர்பார்த்தவர். சற்று யோசித்து பாருங்கள், இராணுவ பலன் இருக்கிறது, அத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய உதவி. ஆகையில் தன் சங்கீதக்காரர் சொல்லும் போது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எப்பொழுதும் தாவீது தேவனுடைய உதவியை தான் சார்ந்து வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆகையில் எத்தனை பலன் இருந்தாலும் தேவனுடைய உதவியை. ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தேவனுடைய உதவியில் வாழ்ந்த ஒரு மனிதன். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமா? அவர் எனக்கு உதவி செய்வார். மனிதனை அல்ல, அங்கே மனிதனை அல்ல சொல்லுகிறார், இக்கட்டில் எனக்கு உதவி செய்கிற தேவன் மனிதன் அல்ல, மனுஷனுடைய உதவி விருதா. இன்றைக்கு தேவனுடைய பாதத்துக்கு வந்து, தேவனே நீர் எனக்கு உதவி செய்யும், அவர் உதவி செய்வாரா, இவர் உதவி செய்வாரா? ஆபிரகாம் சொன்னார் அல்லவா, சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினான் என்று சொல்லாதபடி என் கரத்தை உமக்கு நேராய் உயர்த்துகிறேன். வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். மனிதருக்கு முன்னாடி நின்று உதவிக்கு நிற்க கூடாது. இதைத்தான் தாவீது அறிந்து கொண்டார். கடைசியாக அவருடைய விசுவாச அறிக்கை என்ன? 4வது விசுவாச அறிக்கை 13வது வசனம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரால் எங்கள் சத்துருக்களை, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனால் பராக்கிரமம் செய்வோம். மீண்டும் சொல்கிறேன், தன் இராணுவத்தை நம்பவில்லை, தன்னுடைய குதிரை வீரர்கள் நம்பவில்லை. தேவனால், தேவனால் என்னை பலப்படுத்துகிற இயேசுவால் நான் பராக்கிரம செய்வேன், இந்த பட்டணங்களை பிடிக்க போகிறேன். என் வாழ்க்கையிலே நான் சுதந்திரிக்காத பல காரியங்கள் இருக்கலாம். க
கண்ணீரோடு அழுது கொண்டு சோர்ந்து போய் படுத்து அவிசுவாச வார்த்தை பேசாமல் நான் தேவனால் பராக்கிரமம் செய்வேன், என் தேவனால் நான் செய்வேன், பெரிய பருவதம் என்னை ஏமாத்திரும், செருபாவிற்கு முன்னாடி சமபூமி ஆவாய். நீங்கள் இந்த விசுவாச அறிக்கை பேசுங்கள். எது உங்களுக்கு கிடைக்கவில்லையோ, எது சுதந்திரிக்காமல் இருக்கிறீர்களோ, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இராணுவ பலன் ஒரு ராஜ அந்தஸ்து இருந்தாலும் தேவனை தாவீது நம்பினார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிறேன், கிடைக்காதவைகள் கிடைக்கும், எளிதில் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. புருஷியர்கள் பாரிஸை முற்றுகை போட்டிருந்த போது பியரி பார்லட் என்பவர் பாரிஸில் துப்பாக்கி சுடும் வீரராக இருந்தார். அவர் தன்னுடைய துப்பாக்கிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது படைத்தளபதி நோயல் அங்கு வந்தார். அவர் பியரியை பார்த்து, அதோ அங்கே இருக்கிற செவ்ரே பாலம் உன் கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். ஆம், தெரிகிறது என்று துப்பாக்கி சுடும் வீரர் பேரி பதிலளித்தார். அதன் அருகில் இருக்கும் புதர் செடிகளுக்கு நடுவே ஒரு குடிசை தெரிகிறதா என்று கேட்டார். ஆம், நன்றாக தெரிகிறது என்று பதிலளித்தார் அந்த வீரர். அது புரூசியர்கள் போட்டிருக்கும் கூடாரம். அதை குறித்தவராமல் துப்பாக்கியால் சுட்டுவிடு என்று கட்டளையிட்டார். பேரியின் முகம் வெளுத்து போனது. ஆனால் படைத்தளபதியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அந்த குடிசையை குறித்தவராமல் சுட்டார். படைத்தளபதி நோயல், நன்றாக சுட்டாய் என்று அவரை பாராட்டினார். ஆனால் பியரியின் கன்னங்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. படைத்தளபதி நோயல், பியரி, நீ நன்றாக சுட்டாய் என்றுதானே உன்னை பாராட்டி கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பியரி, என்னை தயவு செய்து மன்னிக்க வேண்டும், அதுதான் என் வீடு. இந்த உலகத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் அது ஒன்றுதான் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தன்னுடைய படைத்தளபதி சொல்லிவிட்டார் என்பதற்காக அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து மறுக்காமல் தன் வீடு என்றும் பாராமல் அதை தன் கைகளினாலேயே குறித்தவராமல் சுட்டார். தன்னுடைய உடைமைகள், தன் அன்புக்குரியவர்கள் என்று எதையும் பாராமல் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். இதை போலவே இயேசு கிறிஸ்துவும் தாம் உலகத்தில் வந்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரிக்கப் போகிறோம் என்று அறிந்தும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலைத்தான் தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நமக்கு நஷ்டம் வரும் என்று தெரிந்தாலும், சிலவற்றை இழக்க நேரிடும் என்று அறிந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதையே தேவன் எதிர்பார்க்கிறார். சவுல் ராஜாவிடமும் தேவன் இதைத்தான் எதிர்பார்த்தார். ஆனால் அவனோ கீழ்ப்படியவில்லை. அமலேக்கியரையும் அவர்களுடைய ஆடு மாடுகளையும் முற்றிலும் அழித்துவிட சொல்லியும் அவன் ஆடு மாடுகளில் நலமானவற்றை அழிக்காமல் வைத்துக் கொண்டான். தேவ கோபாக்கினைக்கு ஏதுவானான், மிகப்பெரிய தண்டனையை பெற்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்தார் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் கீழ்ப்படியாமை சாபமாக முடியும். ஆகவே தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம்.
3: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.